0: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
1: நேரம் 5:32. இனிவரும் பாடல் படகோட்டி படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷிலா பாடியது.

நேர்கள் என்று மினியவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரே இப்பொழுது 5:40 நிமிடம் ஒலிக்கவிருக்கும் பாடல் கே ஆர் ராமசாமி எஸ் ஜானகி பாடியது. பாடலிடம் பெற்ற படம் எதையும் தாங்கும் இதயம்.

0: person, right choice.
1: அம்பு கொடுத்தா சொன்ன ஆவி கொடுப்பேன், சும்மா வம்பு வளர்த்தா அட ஆவி எடுப்பேன்டா. நான்
2: www.slbc.lk.
0: Right person, right choice. Tendril.
3: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
4: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
3: தென்றல் FM,
4: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
3: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
4: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
3: கல்வி பொது தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
4: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
3: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
3: தேசிய அடையாள அட்டை
4: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
3: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
4: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
3: பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.
5: நேரம் 5:49. இன்றைய என்றும் இனியவை நிறைவாக ஒலிக்கும் பாடல் பாசமலர் படத்தில் கே ஜமுனாராணி பாடியது.

0: அன்று கேட்டது
1: என்றும் இனிப்பது,
0: என்றும் இனியது.
2: நேற்று சீட்டிலிருக்கப்பட்ட 6181 மகாஜன சம்பத்தலத்தரின் வெற்றி இலக்கங்கள் வெற்றி ஈட்டி ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் முறையே 3-2-2-1-6-4. இம்முறை ரூபாய் 25 லட்சம் பெறுமதியான முதலாவது பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றி டிக்கெட் பலவத்த பிரதிஸ்திருப்பியாகியிருக்கிறது. இந்த சீட்டில் வழங்கப்பட்டுள்ள மொத்த பரிசு தொகை 2,13,00,000 ரூபாயாகும். நாளைய தினத்தின் மகாஜன சம்பத சூப்பர் பரிசு தொகை 2,14,916 ரூபாயாகும். மகாஜன சம்பத்தவின் ஆங்கில எழுத்து மற்றும் இறுதி 4 இலக்கங்களை ஒழுங்காக பொருத்தினால் நாளாந்த செலவுகளுக்கு அத சம்பத்த 756 சீட்டிற்பின் வெற்றி இலக்கங்கள் வெற்றி ஈட்டி ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் முறையே 2-1-6-4. அத சம்பத்தவின் ரூபாய் 8,50,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வெற்றி டிக்கெட்டுகள் களுத்துறை மாவட்டம், ரன்வல, கிருந்திவல ஆகிய பிரதேசங்களில் விற்பனையாகியிருக்கிறது. மகாஜன சம்பத்தம் மற்றும் அத சம்பத டிக்கெட்டுகளை அதிகம் கொள்வனவு செய்யுங்கள். நேற்று சீட்டிலிருக்கப்பட்ட தனநிதானலித்தரின் 2,116 சீட்டிருப்பின் முடிவுகளைதோ வெற்றி ஈட்டி ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 36, 37, 72, 78 விசேட ஆங்கில எழுத்து சி. இதோ மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் வெற்றி ஈட்டி ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 36, 37, 72, 78 விசேட ஆங்கில எழுத்து சி. இந்த சீட்டிற்பில் வழங்கப்பட்டுள்ள மொத்த பணப்பரிசு 58,00,000 ரூபாயாகும். அடுத்த சீட்டிற்பின் சூப்பர் பரிசு தொகை 11,94,52,907 ரூபாய் 76% நேற்று சீட்டிலிருக்கப்பட்ட 2,529 மெகா பவர் லோத்தர் வெற்றி இலக்கம் வெற்றி ஈட்டி ஆங்கில எழுத்து யு சூப்பர் இலக்கம் 7 வெற்றி இலக்கங்கள் 35, 41, 56, 65. இதோ மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் வெற்றி ஈட்டி ஆங்கில எழுத்து யு சூப்பர் இலக்கம் 7 வெற்றி இலக்கங்கள் 35, 41, 56, 65. இந்த சீட்டிற்பில் முதலாவது பரிசு 20,00,000 ரூபாய் ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றி டிக்கெட் கொட்டுக்கொட பிரஸ் விற்பனையாகியிருக்கிறது.

0: 77 46. இதோ மீண்டும் வந்த வெற்றிலக்கங்கள், வெற்றி இலக்கினம் கன்னி, வெற்றி இலக்கங்கள் 39 42 47, மேம்படுத்தல் பரிசு இலக்கம் 77 46. இந்த சீட்டுப்பில் ₹5,00,000 பரிசுகள் அல்லது எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் 4 வெல்லப்பட்டிருக்கின்றன. அந்த வெற்றி டிக்கெட்டுகள் கொழும்பு மாவட்டம், மினுவாங்கொட, சிலாபம், ஹட்டன் ஆகிய பிரதேசங்களுக்கு. இந்த சீட்டுப்பில் ₹1,10,00,000 பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது.
1: அதி உயர்தரமான மருந்துகளை சாதாரண விலைக்கு வாங்கிக் கொள்ள அரச ஒசு செலவுக்கு செல்லுங்கள். அல்லது வேறெந்த மருந்தகத்திலும் நீங்கள் மருந்துகளை வாங்கும் போது SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
0: நேற்று சீட்டிலக்கப்பட்ட 4,423 கவிசத்தலத்துறையின் உத்தியோகபூர்வ முடிவு, வெற்றி ஈட்டிய ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 36 53 65 67. இதோ மீண்டும் வந்த வெற்றிலக்கங்கள், வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 36 53 65 67. இந்த சீட்டில் ₹85,00,000 பணப்பரிசாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கோவிசெத்த சூப்பர் பரிசு தொகை ₹6,00,671,261.16% நீங்களும் கோவிசத்தில் திறனை அதிகம் அதிகமாக கொள்வனை செய்து அதிர்ஷ்டசாலியாகுங்கள். நேற்று சீட்டிலிக்கப்பட்ட 1490 ராசிபலத்தின் உத்தியோகபூர்வ முடிவு, வெற்றி இலக்கின மகரம், வெற்றி இலக்கங்கள் 3 14 38 51. மீண்டும் வந்த வெற்றி இலக்கங்கள், வெற்றி இலக்கினம் மகரம், வெற்றி இலக்கங்கள் 3 14 38 51. இந்த சீட்டில் ₹10,00,000 முதல் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றி டிக்கெட் குருநாகல் பிரசித்தமாக்கியிருக்கிறது. இந்த சீட்டில் ₹96,00,000 பணப்பரிசாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. ராசி சுமல்லத்தரின் அடுத்த சூப்பர் பரிசு தொகை ₹34,42,331.20% நீங்களும் ராசி சுமல்லத்தர்களை அதிகம் அதிகமாக குளிர்ந்து செய்து அதிர்ஷ்டசாலியாகுங்கள். நேற்று சீட்டிலிருக்கப்பட்ட 449 NLB ஜெயலலிதாவின் உத்தியோகபூர்வ முடிவு, வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 4 5 5 2. இதன் மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள், வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எஃப், வெற்றி இலக்கங்கள் 4 5 5 2. இந்த சீட்டில் ₹5,00,000 பெறுமதியான பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றி டிக்கெட் கண்டி பிரதிஷ்டமாகியிருக்கிறது. இந்த சீட்டில் ₹65,00,000 பணப்பரிசாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது.
1: நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
2: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் உங்களுக்கு அனுபவம் மிக்க சிரேஷ்ட அறிவிப்பாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க தயாராகிறது.
1: ஊடகத்துறை சார்ந்த சகல நுட்பங்களுடன்
2: விசேட கலையக பயிற்சியும் வழங்கப்படும்.
1: பயிற்சியின் நிறைவிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும்.
2: யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அரிய வாய்ப்பு.
1: இலக்கம் 252 கொழும்புத்துறை வீதி, யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள
2: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
1: 3 மாத கற்கை நரி,
2: கட்டணம் ₹40,000.
1: இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம்.

நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கை வருகை. அவர் நாளை பாராளுமன்றத்தில் உரை. உயர்கல்வி சீர்திருத்தங்கள் சார்ந்த கொள்கைகளை வகுப்பதற்காக பிரத்யேக குழு. வருமானம் ஈட்டும்

0: அரச நிறுவனங்களை புனரமைத்து நவீனமயப்படுத்தும் முயற்சிகளுக்கு உலக வங்கியின் உதவி. மேற்காசிய ஆயுத நெருக்கடியுடன் சம்பந்தப்பட்ட சகல தரப்புகளுக்கும் நிதானம் தேவை என இலங்கை கோரிக்கை. இலங்கையுடன் பல்துறை சார்ந்த ஒத்துழைப்பை விஸ்தரித்துக் கொள்ள பாகிஸ்தான் தயார். ஆட்சி அமைக்க ஆதரவு இருந்தால் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறு தமிழக ஆளுநர் விஜயின் கட்சியிடம் கேட்டுள்ளதாக தகவல். மகளிர் T20 சகல துறை வீராங்கனைகள் சார்ந்த தரப்படுத்தலில் இலங்கை அணியின் தலைவி மூன்றாம் இடத்திற்கு முன்னேற்றம். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மென்மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் அந்த நாட்டு ஜனாதிபதியும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருமான டோ லாம் இன்று வருகிறார். அவர் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வருடம் வியட்நாம் சென்றிருந்த போது விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு டோ லாம் இலங்கை வருகிறார். அவரது உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இரு தலைவர்களும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இலங்கை வியட்நாம் வர்த்தக முதலீட்டு சுற்றுலா அமைப்பின் அங்குரார்ப்பண வைபவம் உள்ளிட்ட முக்கியமான நிகழ்ச்சிகளில் வியட்நாம் தலைவர் பங்கேற்பார். அவர் நாளைய தினம் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார். வியட்நாமுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக சுற்றுலா இருதரப்பு ஒத்துழைப்பு சார்ந்த புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட இருக்கின்றன. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் ஆரம்பமாகி 55 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு நிகழ்ச்சியொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் வியட்நாம் ஜனாதிபதி கலந்து கொள்வார். அவருடன் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு அங்கத்தவர்கள், அமைச்சர்கள் அடங்கலாக சிரேஷ்ட பிரமுகர்கள் பலர் இலங்கை வருகிறார்கள். மீட்பு புனர்வாழ்வு கடன் இறுக்க வகையின்மை சட்ட மூலம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை மீதான விவாதத்தில் இணைந்து கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய உயர்கல்வி சீர்திருத்தங்கள் பற்றிய கொள்கைகளை வகுப்பதற்காக குழுவொன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். குழுவின் சிபாரிசுகளுக்கமைய மாற்றங்களை மேற்கொள்வது அரசாங்கத்தின் நோக்கமாகும். இதற்கப்பால் பல்கலைக்கழக பணிக்குழாம்களில் நிலவும் பதவி வெற்றிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட வசதிகளை வழங்குவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இது தொடர்பான விவாதத்தில் இணைந்து கொண்ட பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல உரையாற்றுகையில், இந்த சட்டத்திலுள்ள பிரமாணங்கள் மூலம் மக்களின் அபிலாஷைகள் நிறைவேறுவதாக தெரிவித்தார். முன்னைய அரசுகளை விடவும் சமகால அரசாங்கம் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மையை பாதுகாக்க பாடுபடுவதாகவும் அவர் கூறினார். அமைச்சர் சுனில் குமார கமகே உரையாற்றுகையில், வீழ்ச்சி கண்டுவரும் வர்த்தக முயற்சிகளை மீள கட்டியெழுப்ப முடியாத சந்தர்ப்பங்களில் அவற்றை சேர்த்திறன் வாய்ந்த முறையில் முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி சட்டமூலத்தின் ஊடாக கவனம் செலுத்தப்படுகிறது என்றார். டிட்வா சூறாவளியால் விளைந்த பாதிப்புகளை சீர் செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் வெற்றி சேர்த்திறனாக நடவடிக்கை எடுத்து வருகிறதென அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். மேற்காசிய பிராந்தியத்தில் உருவாகியுள்ள நெருக்கடி பற்றி இலங்கை வருத்தம் வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தும் நோக்கிலான முயற்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் விதத்தில் எரிசக்தி உட்கட்டமைப்பு வசதிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் பற்றி இலங்கை கவனம் செலுத்தியிருக்கிறது. குறித்த வலயத்தில் இலங்கையர்கள் அடங்கலாக கணிசமான வெளிநாட்டவர்களை உள்ளடக்கிய புலம்பெயர் சமூகத்தவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களின் பாதுகாப்பும் இயல்பு வாழ்க்கையும் மிகவும் முக்கியமானதென்று இலங்கை கருதுகிறது. சிவிலியன்களின் பாதுகாப்பு, சிவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய விநியோக மார்க்கங்களின் பாதுகாப்பு ஆகியவற்றையும் இலங்கை முக்கியமாக கருதுகிறதென்று வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. நெருக்கடி நிலைமை மென்மேலும் தீவிரம் பெறுவதை தவிர்க்கும் வகையில் மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலில் ஈடுபடுமாறு இலங்கை சகல தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது. உலக வங்கியின் பிரதிநிதிகள் குழுவொன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கவை சந்தித்துள்ளது. இந்த தூதுக்குழுவிற்கு உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமையாளர் கெவாங் சேக்ஸியாங் தலைமை தாங்கினார். இலங்கை வருமானம் ஈட்டும் அரச நிறுவனங்களை நவீனமயப்படுத்தி புனரமைக்கும் வேலைத்திட்டங்களுக்கு உதவி செய்யப் போவதாக உலக வங்கியின் அதிகாரிகள் உறுதியளித்தார்கள். அரச ஊழியர்களின் நேர்மை திறனை பாதுகாப்பதற்குரிய வேலைத்திட்டம் பற்றியும் சந்திப்பில் ஆராயப்பட்டது. அரச நிறுவனங்களை மறுசீரமைப்பதற்காக ஜனாதிபதி செயலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட பொது நிர்வாக மறுசீரமைப்பு மற்றும் புதுமையாக்க பணியகத்தின் செயற்பாடுகள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டது. பல்துறை சார்ந்து உறவுகளை விஸ்தரிக்கும் நோக்கத்துடன் இலங்கையுடன் நெருங்கி பணியாற்ற பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தாவை சந்தித்த வேளையில் இலங்கைக்கான பாகிஸ்தானிய உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் நயார் நசீர் இந்த விடயம் பற்றி பேசியுள்ளார். இருவருக்கும் இடையிலான சந்திப்பு பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்றது. இலங்கைக்கான இத்தாலிய உயர்ஸ்தானிகர் அண்ட்ரூ பெட்ரிக், கனேடிய உயர்ஸ்தானிகர் இசபெல்லா மார்டின் ஆகியோர் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்துள்ளார்கள். இந்த சந்திப்பு ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதில் கிழக்கில் அமுலாகும் அபிவிருத்தி திட்டங்கள், மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், அவற்றுக்கான தீர்வுகள் போன்ற விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன. முட்டை விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சமகாலத்தில் முட்டை ஒன்று 33 ரூபாவுக்கும் 42 ரூபாவுக்கும் இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுவதாக சங்கத்தின் பேச்சாளர் ரஞ்சித் பெரேரா தெரிவித்தார். வீட்டுப்பாவனைக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் சில்லறை விற்பனை விலை மட்டங்களை அதிகரித்திருப்பதாக லாஃப் கேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் 12.5 கிலோ சிலிண்டர் விலை 545 ரூபாவால் அதிகரிக்கப்படுகிறது. அதன் புதிய விலை 6,245 ரூபா. 5 கிலோ சிலிண்டர் விலை 2,500 ரூபாவாக இருக்கும். பிரபல பாடகர் தேவானந்த வைத்திய சேகரவை பாராட்டி கௌரவிக்கும் நோக்கத்துடன் தேசிய வானொலியின் சிங்கள வர்த்தக சேவை ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அமைச்சர் டாக்டர் நளீந்த ஜாயதிஷ தலைமையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு ஆனந்த சமரக்கோன் கலையகத்தில் ஆரம்பமாகும்.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: தமிழகத்தின் அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு உரிமை கோரும் பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 118 MLAக்களின் ஆதரவு இருப்பதை உறுதிப்படுத்துமாறு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த கட்சியின் தலைவர் விஜய் தலைமையிலான பிரதிநிதிகள் நேற்று ஆளுநரை சந்தித்தார்கள். இதன்போது ஆளுநர் ஆதாரம் கேட்டதாக இந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிக்க வந்த முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தயவை ஜோசப் விஜய் நாடியுள்ளதாகவும் இந்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜய்க்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பின் அளவை தமிழக போலீசார் குறைத்துக் கொண்டுள்ளதாக உத்தியோகபூர்வ வட்டாரங்கள் அறிவித்திருந்தன. தமிழக முதலமைச்சருக்கு வழங்கப்படக்கூடிய Z+ அளவிலான பாதுகாப்பு விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்தது. அது ஆக குறைந்த மட்டத்துக்கு குறைக்கப்பட்டிருப்பதாக இந்து செய்தியில் கூறப்பட்டுள்ளது.
1: பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
2: அபிவிருத்தி செய்திகள்.
0: பதினெட்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு சுகாதார பராமரிப்பு வசதிகளை விஸ்தரிக்கும் வகையில் ஜனசக்தி மன்றம் ஜனாதிபதி நிதியத்துடன் கைகோர்த்துள்ளது. வெற்றி பெறக்கூடிய எதிர்காலத்திற்காக ஆரோக்கியமான இன்றைய தினத்தை கட்டி எழுப்புதல் என்ற தொனிப்பொருளின் கீழ் சுகாதார முன்முயற்சி அமுலாகிறது. சிறுவர் பராமரிப்புடன் தொடர்புடைய நிதியியல் முட்டுக்கட்டுகளை நீக்குவது இதன் நோக்கமாகும்.
3: வர்த்தக செய்தி
2: அனுசரணை.
3: தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
4: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்றும் முன்னிலையில்.
0: இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் உலகளாவிய ரீதியில் ஆக கூடுதலாக விற்பனையாகும் திறன்பேசியாக ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் 17 திகழ்வதாக ஆய்வு நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் விற்பனையாகிய திறன்பேசிகளில் ஐபோன் 17 பங்கு 6% உள்ளதென கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள பட்டியலின் பிரகாரம் உலகில் ஆக கூடுதலாக விற்பனையாகிய திறன்பேசி வகைகளில் முதல் 9 இடங்களை ஆப்பிள் மற்றும் சாம்சங் நிறுவனத்தின் திறன்பேசிகள் பிடித்திருக்கின்றன. 10வது இடத்தில் Xiaomi Redmi திறன்பேசி இருக்கிறது.

0: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில். பொருளாதார செய்திகள்.
1: இலங்கை தென்கொரிய அரசுகள் பொருளாதார அபிவிருத்தி ஒத்துழைப்பு நிதியம் சார்ந்த கொள்கை சம்பாஷணையை பூர்த்தி செய்துள்ளன. இந்த சம்பாஷணை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சர் ரந்தொர கேட்போர் கூடத்தில் கடந்த 28ஆம் தேதி இடம்பெற்றது. இருதரப்பு அபிவிருத்தி பங்காளித்துவத்தை மறுபரிசீலனை செய்து சமகால உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்கள் சார்ந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து சமீபத்திய பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் உடன்படிக்கைகளை ஏற்படுத்தக்கூடிய மேடையாக இந்த கூட்டம் அமைந்திருந்தது.
2: கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடம், குறைந்த விலை, காட்சி அறைகள், மாத்தளை, கடுவில மற்றும் அத்துருகிரிய. குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையங்கள் 0112-86-40-12.
1: மத்திய மலைநாட்டில் நோவுட் நகரில் இன்னுமொரு மதுபான விற்பனை நிலையம் வேண்டாம் என கூறி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார்கள். இந்த நகரின் பகவந்தலாவ வீதியில் நேற்று 3வது மதுபான விற்பனை நிலையம் திறக்கப்படுவதாக இருந்தது. மதுபான விற்பனை நிலையம் திறக்கப்படவிருந்த கட்டடத்திற்கு முன்னால் நகரவாசிகளும் தோட்டத் தொழிலாளர்களும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். நகர மத்தியிலுள்ள வர்த்தக நிலையங்களும் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக எமது செய்தியாளர் அறிவித்துள்ளார்.
2: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இலங்கையர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1,00,000 தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-07-77-87.
1: போரை முடிவுக்கு கட்டும் நோக்கில் அமெரிக்கா சமர்ப்பித்த யோசனைகளை இன்னமும் பரிசீலித்து வருவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இருதரப்புகளும் உடன்படிக்கையொன்றை நெருங்கி வந்துள்ளதாக வெளியான செய்திகளுக்கு மத்தியில் ஈரானின் அறிவித்தல் வெளியாகிறது. 14 அம்ச புரிந்துணர்வு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஈரானுடன் நெருங்கி வந்திருப்பதாக நம்புவதாக நேற்று வெள்ளை மாளிகை அறிவித்திருந்தது. அது அமெரிக்காவின் விருப்பங்களை உள்ளடக்கிய பட்டியல் என்று ஈரானிய பாராளுமன்றத்தின் சிரேஷ்ட அங்கத்தொருவர் தெரிவித்துள்ளார். ஒரு நாளின் 24 மணி நேரமும் செய்தி ஒளிபரப்பும் தொலைக்காட்சி கலாச்சாரத்தை அறிமுகம் செய்த முன்னோடியான டெட் டேர்னர் காலமானார். அவர் தமது 87வது வயதில் காலமானதாக CNN செய்தி ஸ்தாபனம் அறிவித்திருக்கிறது. இந்த ஊடக ஜாம்பவான் 1980ஆம் ஆண்டு CNN தொலைக்காட்சியை 24 மணி நேர செய்தி அலைவரிசையாக மாற்றியிருந்தார். அவரது மறைவு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அனுதாபம் தெரிவித்துள்ளார்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
1: மகளிர் T20 போட்டிகளில் சிறந்த சகலத்துறை ஆட்டக்காரர்களை தரவரிசைப்படுத்தும் பட்டியலில் இலங்கை அணியின் தலைவி சாமரி அத்தபாத்து முன்னேற்றம் கண்டுள்ளார். இந்த கிரிக்கெட் வீராங்கனை 3 இடங்களால் முன்னேறி 3வது இடத்தை பெற்றிருக்கிறார். கடந்த வாரம் முடிவடைந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான T20 சுற்றுத்தொடரில் இலங்கை அணி 3-0 என்ற அடிப்படையில் வெற்றியீட்டியிருந்தது. 3 போட்டிகளிலும் மொத்தமாக 115 ஓட்டங்களை குவித்ததுடன் இல்லாமல் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி சமரி அத்தபத்து திறமை காட்டியிருந்தார்.
3: காலநிலை அறிக்கை.
1: இலங்கைக்கு அருகில் வளிமண்டல தாளமுகம் உருவாவதால் அடுத்து வரும் நாட்களில் மழைவீழ்ச்சி அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் அநேக பாகங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். சப்ரகமுவ, மத்திய, ஊவா, தென், வடமத்திய மாகாணங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம். நாட்டின் ஏனைய பாகங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் மேலான மழை பெய்யக்கூடும். அதிகாலை நேரத்தில் மத்திய, சப்ரகமுவ, ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை நீடிக்கலாம் என திணைக்களத்தின் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கை வருகிறார். அவர் நாளை பாராளுமன்றத்தில் உரையாற்றுவார். உயர்கல்வி சீர்திருத்தங்கள் சார்ந்த கொள்கைகளை வகுப்பதற்காக பிரத்யேக குழு. வருமானமீட்டும் அரசு நிறுவனங்களை புனரமைத்து நவீனமயப்படுத்தும் முயற்சிகளுக்கு உலக வங்கியின் உதவி. மேற்காசிய ஆயுத நெருக்கடியுடன் சம்பந்தப்பட்ட சகல தரப்புகளும் நிதானம் காக்க வேண்டுமென்று இலங்கை கோரிக்கை. இலங்கையுடன் பல்துறை சார்ந்த ஒத்துழைப்பை விஸ்தரித்துக் கொள்ள பாகிஸ்தான் தயார். ஆட்சி அமைக்க ஆதரவு இருந்தால் அதனை ஆதாரத்துடன் நிரூபிக்குமாறு தமிழக ஆளுநர் விஜயின் கட்சியிடம் கேட்டுள்ளதாக தகவல். மகளிர் T20 சகலத்துறை வீராங்கனைகள் சார்ந்த தரப்படுத்தலில் இலங்கை அணியின் தலைவி மூன்றாம் இடத்திற்கு முன்னேற்றம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நண்பகல் செய்திகளை இதே அலைவரிசைகளில் நண்பகல் 12:45 நீங்கள் கேட்கலாம்.
4: உங்கள் மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரச ஒசு செலவில் சாதாரண விலைக்கு மருந்துகளை வாங்குங்கள். அல்லது வேறெந்த மருந்தகத்திலும் உங்கள் மருந்து துண்டுக்கு SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
5: நிகழ்ச்சி முன்னோட்டம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தென்றல் FM-இல் தொடரவுள்ள நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து திரையிசை பாடல்கள் சில. 6:30 நாட்டு மக்களின் நலன் பண்ணி இடம்பெறும் பூஜை வழிபாடுகள். 6:45 நாட்குறிப்பு. நாடு முழுவதும் நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகளின் தொகுப்பு. 7:00 பொங்கும் பும்மலர். 8:00 காலை தென்றல். ஒன்பது மணிக்கு உல்லாச வேளை. 12:00 மதிய விருந்து. 12:45 நமது பிரதான செய்திகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மதிய விருந்து நிகழ்ச்சி தொடரும். 2:09 ஹிந்தி ஹிட்ஸ். 3:00 காற்றின்றே வரும் கீதம் நிகழ்ச்சி. காற்றின்றே வரும் கீதம் நிகழ்ச்சியில் நேர்கள் 1970 பின்னர் வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். இதன்போது 5:15 பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இடம்பெறும். பிறந்தநாள் வாழ்த்துக்களை தொடர்ந்து காற்றில் நிலவுகிற இந்த நிகழ்ச்சி தொடரும். 6:00 நமது பிரதான செய்திகள். அதனைத் தொடர்ந்து திரையிசை பாடல்கள். 6:30 ஆராதனா. இன்றைய ஆராதனை நிகழ்ச்சியில் தனது பிரதி மூலம் கலந்து கொள்கின்றார் சவளக்கடை வாடியடி வீதியைச் சேர்ந்த சுமித் விஜயகுமாரி. இன்றைய ஆராதனை நிகழ்ச்சியில் சுமித் விஜயகுமாரி வாடியடி வீதி மணிக்கவும் வாகியடி வீதி சவளக்கடை என்ற முகவிலிருந்து அனுப்பியிருக்கும் பிரதி இடம்பெறவிருக்கிறது. ஏழு மணிக்கு ஹலோ தென்றல். 8:00 ராகதீபம். 9:00 நமது பிரதான செய்திகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இன்று நிகழ்ச்சியை தொடர்ந்து இரவின் மடியில் 10:00 இன்றைய முதலிபரப்பு நிறைவேறும். அவை தென்றல் FM-இல் தொடரவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்பு. நிகழ்ச்சி முன்னோட்டம் கேட்டீர்கள்.
6: பெட்ரோல் வாசனைக்கும் ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: நேரம் 6:21.
6: பெட்ரோல் வாசனைக்கும் ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
5: நேர்களை பொழுது திரையிசை பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை திரைசை பாடல்கள் சிலவற்றை கேட்டீர்கள். நேரம் 6:30.

0: ஆலய தரிசனம், நாட்டு மக்களின் நலன் வேண்டி இடம்பெறும் பூஜை வழிபாடுகள். இன்றைய பூஜை வழிபாடுகள் முள்ளிப்பத்தானை சதா லிங்கேஸ்வரர் தேவஸ்தானத்திலிருந்து ஒளிபரப்பாகிறது. அங்கிருந்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்துகின்றார் ஆலயத்தின் பிரதம குரு ஆதிநகர்த்தா பிரம்மஸ்ரீ மதிகர சிவாச்சாரியர் அவர்கள். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். ஓம் கங்கணபதே நமஹ. ஓம் விக்னேஸ்வரோஜாம் கணேசாங்கை சகலே கிருத்யாம் சாமான்யாக்கியம் சதா ஹித்வாம் தஜ்ஜலேன கணேசபிம்பம் ஹஸ்ரேன சம்ப்ரோஜ்யம். ஓம் அனந்தாய நமஹ, தர்மாய நமஹ, ஓம் ஞானாய நமஹ, வைராக்கியாய நமஹ, ஐஸ்வர்யாய நமஹ, பத்மாய நமஹ, ஓம் விக்னேஸ்வராசனாய நமஹ, விக்னேஸ்வரமூர்த்தே நமஹ. தியானம் லம்போதரம் சியாமணிபம் கணேசம் உடாரமட்சசிரஜமூத்வஹாப்யாம் சலட்டுகம் தந்தமதக்ராப்யாம் வாமேதராப்யாம் ஜததானமிடே. ஓம் காம் வித்யாதேகாய நமஹ. ஓம் காம் நேத்ரேப்யோ நமஹ. ஓம் கணானாம் துவா கணபதிகம் கபாமகே கவிங்கவீனா உபஸ்தபஸ்தபம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வதான சிம்மன்னோதிபிசீதசாதனம். ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் விக்னேஸ்வரமூர்த்தே நமஹ. புஷ்பைஹி பூஜ்யாம். ஓம் காம் சுமுகாய நமஹ. ஓம் காம் மேகதந்தாய நமஹ. ஓம் காம் கபிலாய நமஹ. கஜகர்ணகாய நமஹ. ஓம் காம் லம்போதராய நமஹ. விகடாய நமஹ. ஓம் காம் விக்னராஜாய நமஹ. கணாதிபாய நமஹ. ஓம் காம் கணாத்யச்சாய நமஹ. பாலச்சந்திராய நமஹ. ஓம் ஹாம் ஹேரம்பாய நமஹ. ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. ஓம் மகா சித்தி விக்னேஸ்வரமூர்த்தே நமஹ. அநாவிதகுணத்ரபுஷ்பம் சமர்ப்பயாமே. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. வலந்தாம்பூலம் மகா நிவேத்யம் நிவேத்யாமி வாத்தியமாசமணியம் சமர்ப்பயாமே. சமஸ்த உபஜார பூஜா காலதின கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசயாமி. ஓம் சர்வேஸ்வர மகா கணபதிமூர்த்தே நமோ நமஹ. ஓம் ஸ்ரீ ருத்ர பூஜாம். ஓம் ருத்ராய நமஹ. ஓம் அஸ்ய ஸ்ரீ ருத்ராத்யாய பிரக்ண மகாமந்திரஸ்ய அஹோர ரிஷிகே அனுஷ்டுப் சந்தஹ சங்கர்ஷன மூர்த்தே சிவரூபோ யோசாவாதித்யா பரம உரு சஹேச ருத்ரோ தேவதாஹ நம சிவாயேதி பீஜம் சிவதராயேதி சக்திஹே மகாதேவாயேதி கீலஹம் ஸ்ரீ சாம்ப சதாசிவ பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோகம். ஓம் அக்னிஹோத்ராத்மனே அங்குஷ்டாப்யாம் நம. ஓம் தர்சபூர்ணமாசாத்மனே தர்சனேப்யாம் நம. ஓம் சாதுர்மாசாத்மனே மத்யமாப்யாம் நம. ஓம் நிரூடபதுபந்தாத்மனே ஹனாமிஹாப்யாம் நம. ஓம் ஜோதிஷ்டோமாத்மனே ஹனிஷ்டிஹாப்யாம் நம. ஓம் சர்வகிருத்வாத்மனே கரதலகரவுஷ்டாப்யாம் நம. ஓம் அக்னிஹோத்ராத்மனே ஹிருதயாய நம. ஓம் தர்சபூர்ணமாசாத்மனே சிரசே ஸ்வாஹா. ஓம் சாதுர்மாசாத்மனே சிஹாய ஓசட். ஓம் நிரூடபசுபந்தாத்மனே ஹபஜாய ஹும். ஓம் ஜோதிஷ்டோமாத்மனே நேத்ரத்ரயாய ஓசடே. ஓம் சர்வகிருத்வாத்மனே ஹஸ்தராய வட். ஓம் பூர்புவஸ்வரோம் இதி திக்மந்த தியானம். ஆபாதால நமஸ்தலாந்த புவன பிரம்மாண்டமா விஸ்வருது ஜோதேஹே ஸ்வாடிகலிங்க மௌலி விலசத் பூர்ணேன் துவாந்தாமிருதைஹி அஸ்தோஹா ப்ளுதமேகமேத மனிதம் ருத்ராண்வாஹான் ஜபேத் ோபதம் விப்ரோ விசிஞ்சே சிவம் பிரம்மாண்டவியாப்தேகாவசிதகிமருசாமாசமானாபுஜங்கை கண்டே காலா கபர்தாகலிதசிகலாச்சண்டகோதண்டஹஸ்தாஹ திருச்சாருத்ராட்சமாலா சிவகடிதசாம்பவாமூர்த்திவேதாஹ ருத்ராஸ்ரீருத்ரசூக்தப்ரகடிதவிவானஹப்ரயச்சந்து சௌக்யம். ஓம் நமோ பகவதே ருத்ராய. நமஸ்தே ருத்ரமண்ய பக்தோதைசவே நம. நமஸ்தே அத்து தன்வனே பாஹுப்யாமுததே நம. யாதசோசிபதமா சிவம் பகூபதே தனு சிவாசரவ்யா யாதவதயானோ ருத்ரமுடைய யாதே ருத்ர சிவாதனு ரவரா பாபகாசினி தயானஸ்தனுவா சந்தமயா ஹிரிசந்தா விசாஹசே யாமி சுங்கிருசந்த ஹஸ்தே விவர்சஸ்தவே சிவாங்கிர திருதாங்குருமா யுவம்சே புருஷஞ்சகதே திவேன வசதாத்வா ஹிருதாட்சாவதாமசே ஜதான சர்வமிஜ்ஜஹனயக்கே மகம் சுமனா அசதே அத்யபோச்சததிவக்தா பிரதமோ தவ்யோ விசக அகேக சர்வாஹன் ஜன்பயன் சர்வாஹஸ்தஜாது தான்யாம் அசௌயஸ்தாம் ப்ரோஹருண உதப புருஷோ மங்களஹ ஏசே மாஹும் ருத்ராபிதோசி கிருதாத்தஹஸ்தசோ வைசாஹும் ஹேடைமை அசௌயோவ சர்வதினீலக்ரீவோ விலோஹிதஹ உதயனங்கோபா திருசன்னதிருசன்னுதஹார்யஹ உதயனோ விஸ்வா பூதானி சத்ருட்டோ மிருடயாதினஹ நமோ அஸ்து நீலக்ரீவாய சஹஸ்ராக்காய மூடுசே அதோ யஸ்ய சத்வானோஹன் தேப்யோ ஹரன் நமஹ பிரமுஞ்ச தன்வன ஸ்தபுமுபயோர்ஹர்ணியோர்ஜாம் யாஸ்ய தேஹஸ்தை சுவப்பராதா பகவோ பவ அவதத்ய தனுர்த்தகம் சஹஸ்ராக்க சதே சுதே நிசீர்ய சல்யாணாம் புகா சிவோன சுமனா பவ விஜந்தனுக்க பிரதினோ விசல்யோ பானவாஹும் முத அனேசன்னே சபாபுரஸ் நிசங்கதே யாதே கேதிர் மீடுஸ்தமஹஸ்தே பகூபதே தனுஹோ ரஜாஹத்மான் விஸ்வதஸ்வமை க்மயா பரிபுஜ நமஸ்தே அஸ்தாயுதாயானா ததா யத்ருணவே உபாப்யா முததே நமோ பாஹுப்யாந்த பதன்வனே ஹரிதே தன்வனோ ஹேதிரஸ்மான் விரணக்து விஸ்வதஹ அதோயே சுதிஸ்தவாரே அஸ்மன்னி தேஹிதம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய த்ரிபுராந்தகாய திருஹாக்னிஹாலாய ஹாலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ நமோ ஹிரண்யவாகவே சேனான்ய திசாஞ்ச பதயே நமோ நம வ்ருகேப்யோ ஹரிஹேசேப்யோ பசூனாம் பதயே நமோ நம சஸ்யஞ்சராய த்ரிதேமதேவதீனாம் பதயே நமோ நம பப்லுசாயுவ்யாதினேஸ்நானாம் பதயே நமோ நம ஹரிஹே சாயோபவீரினே புஷ்டானாம் பதயே நமோ நம பவத்ய ஹேத்ய ஜகதாம் பதயே நமோ நம ருத்ராய ததாவினே க்ஷேத்ராணாம் பதயே நமோ நம சூதாய ஹந்தாய வனானாம் பதயே நமோ நம ரோகிதாய ஸ்தபதே மிருகாணாம் பதயே நமோ நம மந்திரணே வாணிஜாய அட்சாணாம் பதயே நமோ நம புவந்தயே வாரிவத்கிருதாயோ ஸதீனாம் பதயே நமோ நம உச்சயே ஓஷாய கிரந்தய தேவதீனாம் பதயே நமோ நம கிரதிஷ்ண வீதாய தாவதே சத்வநாம் பதயே நம ஸ்ரீ ருத்ராய நமோ நம ஓம் சிவாய நம ஓம் மகேஸ்வராய நம ஓம் சம்பவே நம ஓம் சதீசேகராய நம ஓம் ரூபாட்சாய நம ஓம் கபர்தினே நம ஓம் நீலலோகிதாய நம ஓம் கட்பாங்கிதே நம ஓம் அம்பிகாநாதாய நம ஓம் பக்தவத்சலாய நம ஓம் பவாய நம ஓம் சர்வாய நம ஓம் திருலோகேசாய நம ஓம் ஈசானலிங்காய நம ஓம் தத்புருஷலிங்காய நம ஓம் அஹோரலிங்காய நம ஓம் வாமதேவலிங்காய நம ஓம் சர்ஜோஜாதலிங்காய நம ஓம் சோழேஸ்வரலிங்காய நம ஓம் சதாசிவலிங்கேஸ்வர சுவாமினே நம நானாவிதர்மணத்ரபுஷ்பம் சமர்ப்பயாமே ஹரிஹி ஓம் ஜோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாபான் குசுமான் பவதே சந்திரமாபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாபான் குசுமான் பவதே ஜெயபம் வேத ஜோபாமாயதனம் வேத ஆயதனபான் பவதே அக்னிர்வாஹபாம் ஆயதனாம் ஆயதனபான் பவதே யோ அக்னிராயதனம் வேத ஆயதனபான் பவதே ஆபோ வை அக்னிராயதனம் ஆயதனபான் பவதே ஜெயம் வேத ஜோபாமாயதனம் வேத ஆயதனபான் பவதே வாயுர்வாஹபாம் ஆயதனாம் ஆயதனபான் பவதே யோ வாயோராயதனம் வேத ஆயதனபான் பவதே ஆபோ வை வாயோராயதனம் ஆயதனபான் பவதே ஜெயம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனபான் பவதே யோ அப்ஸ்னாம் ரெட்டே வதிஷ்டதே சகல புவனதிரட்டதி சம்ஹாரதுரூபுக அனுக்கிரக மஞ்சகர்த்தியநாயக தத்தன கைலாயபாகிய கோகர்ண புண்ணியக்ஷேத்ரே திருக்கோணாச்சலேனகளே முள்ளிப்புத்தான சதாசிவே லிங்கேஸ்வர சுவாமி பூஜாஞ்சகரே வேதோத்கராஜராஜ புஷ்பம் சமர்ப்பயாமே. ஓம் ஸ்ரீ ருத்ராய நமஹ. பூர்வோ ஸ்வாஹ. வலந்தாம்பூலம் ஹாலிஹீரம் மகாநிவேத்ய நிவேத்யாமே. ஓம் தத்புருஷாய வித்மஹி மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாதே. ஓம் பாமதேவாய நமோ சிரஷ்டாய நமோ ருத்ராய நமோ ஹாலாய நமக்கலபிகரணாய நமோ பலபிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரதமனாய சர்வபூதமனாய மனோன்மனாய நமஹ. ஓம் சஹஸ்தானி சஹஸ்தகம் ஜெய ருத்ராஹ அதிபூம்யாஹம் கேசாஹம் சஹஸ்தசோ ஜனேவ தன்வானி சன்மதி அஸ்மின் மகத்யர்ணவேஹி அந்தர்க்கே பவாஹதே. நீலக்ரீவாசிதி கண்டா சர்வாஹதஹ சமாசராஹ நீலக்ரீவாசிதி கண்டா திபகம் ருத்ரா உபச்சிருதாஹ ஜெய வ்ரக்கேசு சஸ்விஞ்சரா நீலக்ரீவா பிலோஹிதாஹ ஜே பூதானாம் அதிபதயோ விசிகாச கவர்தினாஹ ஜே அன்னேசு வர்த்தந்தி பாத்ரேசு விபதோ ஜனான் ஜே பதாம்பதி ரக்கே அயலப்ருதா யோசுதஹ ஜே தீர்த்தாணி பிரசரந்தி சிருகாவந்தோ நிசங்கினஹ ஜஹேராவந்தஸ்ய பூயாகும் சத்யதுஷோ ருத்ராவிதசிரே தேதாகும் சகட்டதோ ஜனே வதன்வானி சன்மதே. நமோ ருதிரேபியோ ஜே பிருதிவியாம் ஜேந்தரக்கே ஏதிபியே சாமண்ணம் பார்த்தோ வர்ஷமசபத்தேபியோ ததப்ராதே ததக்வினா ததப்ரதேசே ததோதேசே ததோஹத்வாஸ்தேபியோ நமஸ்தே நோ மிருடயந்தி தேயம் திவிட்டிமோ திவிட்டிதம்போ ஜம்பே ததாமே த்ரியம்பகம் ஜிஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமி வந்தனான் முற்றியோ முஸ்ரீகமாமிருதாஹாதே. யோ ருத்ரோ அக்னோ யாப்சியோ சதேசியோ ருத்ரோ விஸ்வா புவனா விபேச தஸ்மை ருத்ராய நமோஸ்து. தமஸ்திகி யஸ்விசு ஜுதன்வாயோ விஸ்வசியத்தயதி பேசயஸ்ய யஸ்வாமகே சோமனசாய ருத்ரம் நமோபிர் தேவமசுரம் துவஸ்ய அயம் மே கஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தர அயம் மே விஸ்வவேதஜோசம்சி வாவிமர்சன ஜேதே சஹஸ்தமயுதம் வாசாமிருத்யோ மாத்யாய ஹந்தவே தான்யக்கஸ்ய மாயா சர்வாணபஜாமஹே மிருதிவே ஸ்வாஹா மிருதிவே ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருதுர்மே பாஹே பிராணா.

நேர்கள் இதுவரை ஆலய தரிசனம் பூஜை வழிபாடுகளோடு இணைந்திருந்தீர்கள். இன்றைய பூஜை வழிபாடுகள் முள்ளிப்பத்தானை சதாலிங்கேஸ்வரர் தேவஸ்தானத்திலிருந்து ஒளிபரப்பாகியிருந்தது. அங்கிருந்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தியிருந்தார் ஆலயத்தின் பிரதம குரு ஆதி நகர்த்தா பிரம்மஸ்ரீ மதிகர சிவாச்சாரியர் அவர்கள்.

0: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
0: தென்றல் FM,
1: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
0: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
1: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
0: கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
1: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
0: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: உங்கள் சுய விபரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
0: தேசிய அடையாள அட்டை
1: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
0: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
1: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
0: பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஆற்றலால் அவனியை ஆளும்
2: இளையோரின் களம்
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 1:30 முதல் 2 வரையும்
0: வானம் பாடிகள் உங்கள் தென்றலில்
2: உங்கள் திறமையை வெளிப்படுத்த நாம் தரும் சந்தர்ப்பம்.
4: நேரம் 6:46. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் FM.

0: மட்டக்களப்பு அமிர்தகழியைச் சேர்ந்த அன்பு தனது 16th பிறந்த நாளை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார்.
1: கொழும்பு 14 ரீஸ்மா தனது 7th பிறந்த நாளை இன்று குடும்பத்தோடு கொண்டாடுகிறார்.
2: ஹட்டன் நோர்வூடைச் சேர்ந்த ரித்து இன்று தனது 3rd பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார்.
1: உங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தென்றல் FM-இல் மாலை 5:15 உங்கள் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் இணைந்து கேட்டு மகிழுங்கள்.
0: தினந்தோறும் மாலை 3 வரை உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
2: மறந்துவிடாதீர்கள், வாட்ஸ்அப்பில் மாத்திரம் வாழ்த்துக்களை அனுப்பி வையுங்கள்.
1: அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0714443227.
3: நாட்குறிப்பு. நாடு முழுவதும் நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகளின் தொகுப்பு. யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி கோவிலில் நாளை மாலை 5:30 திருவாசக பிரியன் அருள்மொழி வாரதியின் காவிரி நீக்கு படலம் என்னும் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்று சொற்பொழிவில் இருந்து நீர்வை கந்தன் புராண இதிகாச பாடசாலை மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசுகள் வழங்கப்படும். கோவிலின் பிரதம குரு ஸ்கந்தகுரு ஞானபானும் சிவஸ்ரீ ராஜேந்திர சுவாமிநாத குருக்கள் ஆசியுரையும் பரிபாலன சபை தலைவர் சி தயானந்தன் தலைமையுரையும் வழங்குவார்கள். தெல்லிப்பளை மாவை கிளட்டி அருள்மிகு நாகதம்பிரான் தேவஸ்தானத்தில் சிவனர் பிரகாசர் சமயஜோதி கதிர்காம நிஜலிங்கம் நடாத்தும் வ திருமந்திர சிறப்பு சொற்பொழிவு நாளை மாலை 4 நடைபெறவுள்ளது. திருமுரு நாயனார் குருபூஜை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் திருவாசக பிரியன் பிரசங்க வாரதி ச நவநீதன் அவர்களின் அனுபவ ஞான திருநூல் என்னும் சொற்பொழிவும் இடம்பெறும். சொற்பொழிவில் இருந்து மாணவர்கள் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசுகள் வழங்கப்படவிருக்கிறது. கொழும்பு தமிழ்ச் சங்கமும் பனை ஆபீர்ச்சவையும் இணைந்து நடத்தும் தமிழர் பண்பாடும் பனை வளமும் கண்காட்சியும் விற்பனையும் 2026 நாளையும் நாளை மறுதினமும் கொழும்பு தமிழ்ச்சங்க சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் காலை 9 தொடக்கம் மாலை 6 வரை நடைபெறவிருக்கிறது. தமிழ் அறுதிநுட்பியல் உலகாயம் இணையவழி உரையாடல் எதிர்வரும் 9 தேதி சனிக்கிழமை இலங்கை நேரப்படி 7:30 to 8:30 வரை நாமும் நவீன இணைய மோசடிகளும் என்னும் தலைப்பில் இடம்பெறும். உரையாளர் ரகுநாதன் சிந்துஜன், விரிவுரையாளர் இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் யாழ்ப்பாணம். ஒருங்கிணைப்பு சி சரவணபவானந்தன், செயலாளர் தமிழிதம். வாட்ஸ்அப் சதுர குறியீடு 9476642779. மின்னஞ்சல் tamilaritham@gmail.com. தமிழரிதம் THAMIZHARI THAM tamilaritham@gmail.com. ஜூம் நுழைவு எண் 891-33-42-89-35. இதற்கான கடவுச்சொல் 20-20. நாட்குறிப்பு கேட்டீர்கள். நேரம் 6:50 நேர்களை இப்பொழுது முதல் திரைசை பாடல்கள் சிலவற்றை கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை திரை இசை பாடல்கள் சிலவற்றை கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் எஃப்எம்.
1: அவலி நியூஸ்,
2: மணிச்செய்திகள், அனுசரணை.
3: RS ஒருக்கு கம்பிகள், காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒருக்கு கம்பிகள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: உள்நாட்டு செய்திகள்.
0: இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேன்மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்துடன் அந்நாட்டு ஜனாதிபதியும் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருமான தோ லாம் இன்று வருகின்றார். அவர் இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்கின்றார். ஜனாதிபதி ரணில்குமார திசாநாயக்க கடந்த வருடம் வியட்நாம் சென்றிருந்த போது விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தோ லாம் இலங்கை வருகின்றார்.
2: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: தமிழகத்தின் அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு உரிமை கோரும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதை உறுதிப்படுத்துமாறு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் கேட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த கட்சியின் தலைவர் விஜய் தலைமையிலான பிரதிநிதிகள் நேற்று ஆளுநரை சந்தித்தார்கள். இதன்போது ஆளுநர் எழுத்து மூல ஆதாரம் கேட்டதாக ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது.

0: விளையாட்டு செய்திகள்.
1: மகளிர் T20 போட்டிகளில் சிறந்த சகலத்துறை ஆட்டக்காரர்களை தர வரிசைப்படுத்தும் பட்டியலில் இலங்கை அணியின் தலைவி சமரி அத்தப்பத்து முன்னேற்றம் கண்டிருக்கின்றார். இந்த கிரிக்கெட் வீராங்கனை 3 இடங்களால் முன்னேறி 3வது இடத்தை பெற்றிருக்கிறார். பங்களாதேஷ் அணிக்கு எதிரான T20 சுற்றுத்தொடரில் சமரி அத்தப்பத்து திறமை காட்டியிருந்தார். இதில் இலங்கை அணி 3-0 என்ற அடிப்படையில் வெற்றியிட்டிருந்தது.
2: RS ஒருக்கு கம்பிகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB 500 ஒருக்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS ஒருக்கு கம்பிகள்.
3: இந்த கதையெல்லாம் ஏற்ற சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
4: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
1: நேரம் 7:02.

0: பொங்கும் பூம்புனல்.
1: மீண்டும் ஒரு காலை விலையிலே பொங்கும் போன நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நேர்களை இணைத்துக் கொள்ளலாம் தபாலட்டை நேர்கள். காரைதீவு ஆறு சுப்பையா ரங்கநாயகி, அதே போல தவராஜா, சதீஷ்குமார், சிரோஜன், ரிசா, மஸ்கலி அந்நியர்கள், செல்லத்துறை, செல்வமணி, பிரகாஷ், கௌரி, பிரதீப், லலிதா, பத்மாவதி, சதர்ஷினி, சந்தோஷ், ஹிருத்திக், வத்தலை ஐயாக்கண்ணு, ஜெயந்தி, லோஷியன், கஸ்தூரி தேவி, வசீகரன், நரதன், ரேகா, தேஜாஸ்வின், சுதாகரன், புதுக்கோட்டை ஜெயசீரன், சாரதா, கமலேசன், பாண்டியராஜன், தேசான் ஆகியோர், ஹல்துமுல்ல நீட்வுட் நேர்கள் அலெக்சாண்டர், விஜயலட்சுமி, சிந்துஜா, ரஞ்சன், ரகுவரன், சிவானுஜா, இவர்களுக்காக நாம் தரும் பாடல்

தொடர்ந்து நாங்கள் முகநூல் வாயிலாக இணைந்திருக்கும் நேர்களை சேர்த்துக் கொள்ளலாம். ஆர் பி நாதன் இணைந்திருக்கின்றார் அடுத்த மாவட்டத்தை கொழும்பு 15 அதே போல சென்னையிலிருந்து ஸ்ரீனிவாசன் அன்பான காலை வணக்கம் கூறி இணைந்திருக்கின்றார்கள். திகிவளையிலிருந்து சித்தி ஹலீமா, நல்ல ஃபனைலா, கைஷ்ராப், ஞானதீபம், சம்ருத், ஜெய்னப், அஸ்மில், அமீர், சல்மான், பஷாயிர், யாசின், சாருக், அமீர், சயிப் ஆகியோர். காரைக்கால் நிரவி என்எம்பி நச்சிப்பிள்ளை குடும்பத்தினர் இணைந்திருக்கின்றார்கள் முகநூல் வாயிலாக. அதே போல கபர்களை புனாகல் நேர்கள் சண்முக வடிவேல், கைலாசநாதர், குணவதி, தயாளன், திரு பவானி, வெள்ளவத்தை ராஜகோபால், அதே போல ஹட்டன் நவீன், கொட்டாஞ்சி நேர்கள் ஷக்கீலா வேலுப்பிள்ளை, சாதினி, ஷாதினி, தயாளினி, பகீரதன், பிரிய ஷக்கி, அச்சுதன், லலிதா, ஜெயசீரன், ஷாகித்யன், சைந்தவி, வித்யுத், கிருதீவ், கௌசிகன், அபர்ணா, தனுஷ்கா, சுபாஸ்கரன் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். அதே போல பருத்தித்துறை அருள்மொழி இணைந்திருக்கின்றார் முகநூல் வாயிலாக. வெள்ளவத்தை ரஜி, நிலானி, காருண்யா, புஷ்பா இவர்களும் பொங்கு பூனோடு இணைந்திருக்கிறதாக தெரிவிக்கின்றார்கள். ஆறுமுகம் ரமேஷ் தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து உருகுளவத்திலிருந்து இணைந்திருக்கின்றார். மஸ்கல்யா பிரவுன் லோட், பிரவுன்லோ எஸ்டேட், ராஜ்செல்வம், சுந்தரி, ஜெயகாந்த், துசிந்தா, சனுஜா, தரிஸ், பிரது, நானுவையா ரயில்வே குவார்டர்ஸிலிருந்து கலைவாணி, பிரேம்குமார், பிரதீக்ஷா, ரிதிகேஷ், கொழும்பு 15 தர்ஷினி, குணசேகரன், அதே போல தேமோதரை கோகில், ஆதித்யா குடும்பத்தினர், சாம்பல்தீவு ராஜன், மகேஸ்வரி கந்தையா, கிருதீஸ்வன், கார்த்திகேசன், தர்ஷினி, யோகேஸ்வரி ஆகியோர். துறை நிலாவணி நேர்கள் கலாநிதி, துஷ்மிதா, பிரதீக்ஷன், பிரேம ராஜினி, சந்திரகுமார், பெரியகராறு ஜே லக்கி ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள் முகநூல் வாயிலாக. இவர்களுக்காக நாம் தரும் பாடல்கள்

விடுதலை படத்தில் இளையராஜா மற்றும் அனன்யா பட் ஆகியோர் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:16 நேர்கள் பொங்க பொம்முனர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நாங்கள் நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். தபாலாட்டை மூலமாக இணைந்திருக்கும் நேர்கள் பரக்கடுவ, மல்லிகா, பிரசன்னா, பூஜா, பிரதீப், சிந்து, கமல், யுவன், லோகநாயகி, ராசாத்தி. கிளிநொச்சி நேர்கள் விவேகானந்த நகர், கார்த்திக், அனுஷா, சபிஷன், சிவதாஸ், ஜோதி சதாசிவம், கலைவாணி, கிரி, கிருபா, ரஜீபா, மேனு, டசன், மதன், மனோஜ், பேபி, டியான், கௌரி, அமலன். பண்டாரவள்ளிகள் யோகராஜ், சிவசங்கரி, பவதாரணி, ஹரிஹரன். தலைமன்னார் பியர் நேர்கள் சித்தி கலி, ஃபரிதா, அமான், அத்தீப், ரினுசா, ரிஸ்கா, சுந்தரம், சுபத்ரா, சரஸ்வதி, சாந்தலூசியா, மெரினா. மஸ்கரியானியர்கள் செல்லத்துறை, செல்வமணி, பிரகாஷ், கௌரி, பிரதீப், லலிதா, சதுர்ஷினி, சந்தோஷ், கிருத்திக், பத்மாவதி, ராமச்சந்திரன், சரோஜா. சோகம எஸ்டேட் நேர்கள் மத்திய பிரிவு விஜேந்திரன், விஜயலட்சுமி, தனலட்சுமி, செந்தில்குமரன், அந்தோனிமுத்து, பத்மநாதன், பாஸ்கரன், அகிலன், ஆகாஷ், ரொஷான், விஜி. இவர்களுக்காக நாங்கள் தரும் பாடல் தக் லைஃப் படத்தில் சின்மை பாடிய பாடல்.

0: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: நேரம் 7:22.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: பொங்கும் பூம்புரனில் நாங்கள் பொழுது முகநூல் வாயிலாக இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். ஆரியம்பதி, செல்வா நகர், இதயரத்னம், அருள்செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா இவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இணைந்திருக்கின்றார் முகநூல் வாயிலாக. தெய்வா ராமச்சந்திரன், ராம், ரம்யா, அக்ஷயா, இந்திரா, ருக்மணி, லலிதா, பத்மினி இவர்கள் சிலாபத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மேகநாதன், பழனியாண்டி பிள்ளை, ஹெந்தரை வத்தலையிலிருந்து இணைந்திருக்கின்றார். கூடவே பிரஜினி, மிர்னா அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். கொக்கராயன் பட்டை, சண்முகம், வாழ்த்துக்குறி இணைந்திருக்கின்றார். ரசல் கமகுசல்ராஜா, சரோ தம்பதி, சுகாஷினி, நிரோஷினி, சக்ஷியா, நதுக்ஷியா, தமோஜன், நயனிட்டா இவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அதேபோல சோலை சேரி முருகேசன் தென்காசியிலிருந்து இணைந்திருக்கின்றார். கந்தப்பளை சித்ரன், மல்லிகா, ஒவிஷான், தேஜஸ்வினி இவர்களோடு. மாத்தலை அம்பன் கங்கை, சுப்பை ஆகாஷ், திவ்யா, ரஷ்விதன், ரஞ்சித் குமார், பபி, மகா, மேக்னா, ஒலிக்குளம் மேற்கு, முகமது, ராஃபி, கந்தலா, ஜெய்சர், மலையரசு பாண்டியன், பலாங்குடியிலிருந்து அவினாசி, வைஜெயந்தி மாலா, துஷாந்தன், ஹஷான், ஜிதுர்ஷன், வேறாவூர் 4, கந்தையா சுதர்ஷன், லலிதா சுதர்ஷன், ஜிவேஷ், ஜிவானி, மாவடி வேம்பு சங்கரப்பிள்ளை ஆகியோரும், நாகர்கோவில் ஜோ அவர்களோடு. தேனி மாவட்டம் சிலமலை விசி பிச்சைமணி, புஷ்பம், வர்ஷன், ஆத்விக், சஞ்சனா, புகழ்மதி, மதுரை கெந்தகோலையிலிருந்து ராசமாணிக்கம், ராஜேந்திரன், சந்திரகுமார், அந்தோணி அம்மா, செல்லக்குட்டி, லுக்ஸி, சந்திரா, நாகராஜா, ஜெய அம்மா, வசந்தகுமார், கிருஷ்ணபக்தன், ராமலிங்கம், சாந்தி கோவிந்தராஜா, கெந்தகோலை முத்தையா, சீனன்கோட்டை இஸ்மத், ஹட்டன் கலாதேவி ஐயா துறை, பூவே அசோக்குமார், கலைச்செல்வி, நக்கீரன், தயாநிதி, கௌதமன், மலர்மதி, சுமதி, பாலசுந்தரம், குறிஞ்சிப்பாடி மண்டபமட்டு குப்பம் ராஜா, பழனியம்மாள், யுவன் ராஜ், அன்பரன், செல்வி, சந்திரன், சித்ரா, சேத்தியா தோப்பு, வெற்றி கண்ணின் மைய வெற்றி, மலவராய நல்லூர், சுமதி, சுமதி பிரியா தாசன், சிற்பி சிலம்பரசன், குமாரக்குடி நல்லெண்ணசாமி, மதி, நயனர்குப்பம் திருமூர்த்தி, பாலகிருஷ்ணன், சின்னக்கடை திரு நெப்போலியன், சோக்ரட்டீஸ் இவர்களுக்காக நாம் தரும் பாடல்கள்.

0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் காந்தி டாக்ஸ் படத்தில் கதீஜா ரஹ்மான் பாடிய இந்த பாடல். நிறைப்பொழுது 7:29 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் பூம்புணர்.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
0: தொடர்ந்து தபால் அட்டை நேர்களை சேர்த்துக் கொள்ளலாம். பெரிய நிலாவணை ஜெயா, காருண், ரிஸ்கான், குசலராஜா, பொத்துவில் ஜெகன், சிந்துஜா, கிபிஜா, வேற அவர் 4 நேர்கள் சுசான், யூஜின், கிறிஸ்டீன், மருதமனை ஹிஜ்ரா வீதி சலீம், அட்டப்பள்ளம் ஆசீஸ் கான், அக்கரைப்பற்று கலீலா, இந்த ஊர் ஷாரூன், இந்த ஒரு ஹாரூன், மாத்தரை ஃபாயிசா, கல்முனை அர்ஷல், காத்தான்குடி சித்திபானு, நற்பட்டி முனை நேர்கள் ராசேந்திரன், ஜெராணி, கிஷோர், சுகன்யா, போஷினி, சுகிதா, யுதிஷ்டிரா, சிவேஸ், பாக்கியவதி, சுந்தரமூர்த்தி, வாழச்சென்னை பத்மாவதி, காரதீவு விஜயகுமார், தங்கத்துறை திருக்கோயில் சிவராஜா, மோகன், விமலேஸ்வரன், போசான் யோகேஸ்வரன், பின்னையா கீழ்பிரிவு நேர்கள் ராமதாஸ், ரவி, சுரேன், ருஷாந்தன், அஸ்வின், கிருஷ்ணவேணி, சசிகலா, காயத்ரி, லக்ஷிகா, நாகம்மாள், இவர்களுக்காக ஒலிக்கும் பாடல் இந்த மனத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்டாக ஒலிக்கிறது.
2: இந்த மனத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்டக் கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0 70 336 21 23.

0: டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டர் பைக்கின் முக்கிய அம்சங்கள். 100cc 4-ஸ்ட்ரோக் தொழில்நுட்பத்துடன் புதிய சக்தி வாய்ந்த இன்ஜின், ஐ டச் மின்சார ஸ்டார்ட், கிக் தேவையிலே ஒரே தொடுகையில் அமைதியான வேகமான ஸ்டார்ட், தானியங்கி இயக்கம், கியர் மாற்றமில்லாத எளிய ஓட்டு அனுபவம், யாரும் எளிதில் இயக்கலாம், அதிக சுமை ஏற்றக்கூடிய ஹெவி டியூட்டி வடிவமைப்புடனான வலுவான கட்டமைப்பு, பிரித்தகற்றக்கூடிய பின்புற இருக்கை, இதனை பயன்படுத்தி பொருட்கள் எடுத்துச் செல்ல சிறந்த வசதி, மொபைல் சார்ஜிங் போர்ட், நீடித்த பாவனைக்கான உலோக கட்டமைப்பு முழுமையான நீடித்த பாதுகாப்பை தருகிறது, லிட்டருக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் தரும் வகையிலான வடிவமைப்பு. டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டர் பைக்.
1: General FM 104.7 104.9 Island Wide.
0: தொடர்ந்து முகநூல் நேயர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். கொத்தமங்கலம் கணேசமூர்த்தி, தேவனூர் ஜோதிலட்சுமி, அருப்புக்கோட்டை மலையரசு பாண்டியன், புதுக்கோட்டை சாரதா முத்துக்குமார், திருப்பூர் மணிமேகலை கார்த்திகேயன், நல்லூர் கோவிலடி சீரன் குடும்பத்தினர், கொரக்கர் கோயில் வீதி சமாந்துரை ரஜினி, ரோஹிணி, பவானி, தில்ஷானி, தஸ்வின், கமலினி, ஜுவிஷா, சிவகுமார், பசரையூர் எஸ் பாலச்சந்திரன், டிக்கோயா தரவலை மேற்பிரிவு நர்சரி இல்லம், செல்வா செல்வராஜ், ராஜ் சுந்தர்ராஜ், துரைராஜ், யோகராஜ், வசந்தா, ஜீவா, வாசு, மலர், ரேகன், புவனேஷ், திவ்யா, சோனியா, அஜய், ரஞ்சிதம், ரஞ்சித்குமார், லலிதா, பத்மினி, ராகினி, மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, கொட்டக்கலை ஏதன்சைடு கர்ணன், புனிதா, சுதன், பிரதீப், ரம்யா, யது, விநாயகமூர்த்தி, நந்தினி, சாந்தரூபன், சதுமிசன், முகவந்தலாவ கெம்பியன், சிவலிங்கம், தவமினி, கிருபா, நிது, ஷர்ம்லா, பேர்வளை தர்கா நகர் ரிம்சான், ரிந்தாஸ், செங்கலடி ஷகீலா சந்திரசேகரம், அதேபோல நாவலப்பட்டி மிகுந்த மாவத்தை கோமலா, கிருஷ்ணசாமி, லட்சுமி, ஜெயராம், குமார், குமுதா, ரமேஷ், பத்மபிரவா, திமாஷா, அமந்தா, கொழும் 15 நேர்கள் ஜீவரத்னம், செல்வராணி, பிரசன்னா, பிரதீஷ், பிரணீதா, பிரவீனா, சோன்கோடன், சாஸ்வத், இவர்களுக்காக வரும் பாடல் வாத்தி படத்தில் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

0: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-465-200.
1: நேரம் 7:44. பொங்கும் முன்னணியில் மதுரை விஜயகலா, முத்துலட்சுமி, பூங்கோதை, பேபி, பொன்னா, பிரகலாதன், கண்ணா, நோஹித், சரண்யா, நீலமேகம், கோவிந்தராஜ், ரத்தினபுரி ஆத்து வீதி நேர்கள் இர்ஷாத், ருஸ்னியா, ரியாஜத் அலி, உமர் அலி, இஸ்மாயில், சஹ்ரா, அலிகான், ருஸ்மியா, ஆயிஷா, ஹப்சா, அக்ரம் அலி, மட்டக்களப்பு மங்களா வாமதேவன், தங்களா வாமதேவன், பத்கோட நேர்கள் கிருஷ்ணன், மங்கையற்கரசி, தன்யா ஸ்ரீ, தம்பிதா ஸ்ரீ, யாதேஸ்வர், டினோராஜ், கீதா ரஞ்சினி, பத்மபிரியன், சிந்துஜா, கித்தேஸ்வர், பூரி, மேரிவலை மேற்பிரிவு பரகல ஏ பகுதி நேர்கள் மயில்வாகனம், யோகாம்பாள், பிரதீப், சுஜி, யனீர், திவ்யா, சமிக்ஷா, சிந்து, அருள்சாந்த், செல்லமணி, யது மற்றும் முகநூல் நேர்கள் டிக்கோயா தரவலை மேற்பிரிவு கலா, கலாதேவன், ஜெசிந்தா கலாதேவன், ஜெனிட்டா, ஜெலோனி, ஜெரோமி, அவிசாவளை பிரகதிபுர, ஜெயநேசன், ஜெயந்தி, ஜெனோவா, ஜெனிபா, ரோய், பிரின்சி, ருக்ஷான், அவிசாவளை, ஒனிட்டன், 100 வீட்டு திட்டம், நாதன், கிறிஸ்டினா, மெடோனி, மெலோனி, ஆகாஷ், கோவை பூக்கடை மணி, ஜெயந்தி, சுர்ஜித், சூர்யா, அரசன், விஜயகுமார், ஹெட்டன் கேம்ப் வெளியிலிருந்து சுந்தர், தங்க சுந்தரம், அதே போல சேலத்திலிருந்து முகமது மியான், செல்லத்துறை தெய்வானி, நிர்மலா தேவி, பவன்ராஜ், துஷ்யந்தினி, லிது சரண், இவர்கள் வட்டகொட நேர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பெத்தல்புரத்திலிருந்து எம் வின்ஃபிரட் சிங் இணைந்திருக்கின்றான் முகல் வாயிலாக. அக்கறைப்பட்டு பொப் டெய்லர் நிசார், இந்த கலை அரசு இணைந்திருக்கின்றார். இந்த கலையிலிருந்து எஸ் பரமானந்தன் கிளவட்டன் பிரிவு ஹட்டனிலிருந்து இணைந்திருக்கின்றார். இவர்களுக்காக ஒலிக்கும் பாடல் வாரிசு படத்தில் விஜய் மற்றும் மானசி ஆகியோர் பாடிய பாடல்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டர் பைக்கின் முக்கிய அம்சங்கள். 100cc 4-stroke தொழில்நுட்பத்துடன் புதிய சக்தி வாய்ந்த என்ஜின், ஐடச் மின்சார ஸ்டார்ட், கிக் தேவையிலே ஒரே தொடுகையில் அமைதியான வேகமான ஸ்டார்ட், தானியங்கி இயக்கம், கியர் மாற்றமில்லாத எளிய ஓட்ட அனுபவம், யாரும் எளிதில் இயக்கலாம், அதிக சுமை ஏற்றக்கூடிய ஹெவி டியூட்டி வடிவமைப்புடனான வலுவான கட்டமைப்பு, பிரித்தகற்றக்கூடிய பின்புற இருக்கை, இதனை பயன்படுத்தி பொருட்கள் எடுத்துச் செல்ல சிறந்த வசதி, மொபைல் சார்ஜிங் போர்ட், நீடித்த பாவனைக்கான உலோக கட்டமைப்பு முழுமையான நீடித்த பாதுகாப்பை தருகிறது, லிட்டருக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் தரும் வகையிலான வடிவமைப்பு. டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹெவி டியூட்டி மோட்டார் பைக். நேரம் 7:52. முகநூல் மூலமாக இணைந்திருக்கின்றார்கள் மொனராகலை தனலட்சுமி, பிரியா, ரமேஷ், ஐஷு, மிதுன், மோகனதாஸ், செல்லம், ரூபன், ரூபி, வசந்தி, செல்வராஜா, பத்மா, ஷரீபா, சாந்தி, மலர், ஆனந்தி, அருணாயக்க, மருஜான், மக்குலச, ராஜேஸ்வரி, கமலினி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகுலி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நல்லம் நாராயணன். கண்டாச்சிமங்கலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல் முருகன். வத்தலை மகேந்திரன், யோகா, வினோ, விதுர்ஷன், தனு. சேலம் மாவட்டம் இந்திரா நகர் இலுப்பநத்தம் கிராமத்திலிருந்து அர்ஜுனன், பூங்கா, பிரணவ், தாண்டி, சுதம்மா, ரூபா. அடுத்த மாவட்ட ரேவதி பிள்ளையும் இணைந்திருக்கின்றார் முகல் வாயிலாக. அதே போல கலகாவிலிருந்து சண்முகநாதன் இணைந்திருக்கின்றார். அனுராதபுரம் சமீகா பானு, கூடவே கிண்ணியா முனைச்சேரி 4 MNM சபீர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி செல்வன், ராஜபோதி, அருண். மயிலை பட்டாபி கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, நளினி வில்சன், வினிதா ரோஷன், ரியோனா, வினித் வில்சன். உடப்பு செல்லாவிலிருந்து செல்லக்கண்ணு சந்திரகாந்தன், பவானி சந்திரகாந்தன், தீபக், தீக்ஷி, திருக்கோவில் விநாயகபுரம் சிவராஜா, சித்ரா, தேஜஸ்வி, ஆத்வி. தேனி மாவட்டம் கம்பம் பெர்னார்ட் ஷா, ரோபர்ட் கேன்லி, கூடவே குப்பநத்தம் டி ராமு, தாராபுரம் நாடாதிரு துரைராஜ், கன்னியாகுமரி சகாதவன் விஜயகுமார், காஞ்சிபுரம் ரங்கசாமி, ஏகேடி தெரு ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஆர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார். வந்தாறுமுறை உப்போடை வீதி இருந்து குணரத்னம், ராஜேஸ்வரி, தனோஜனன், ஹரிபிரசாத், விதுஷிகன், திபாகர், விஷ்ணுபிரியன், தனுப்பிரியன், விஜயகுமார், அரசரத்னம் இவர்களுக்காக ஒலிக்கும் பாடல். கூலி படத்தில் சுப்லாஷினி, அனிருத், ரவிச்சந்திரன் ஆகியோர் பாடிய பாடல்.

0: பொங்கும் பூம்புனல்.
1: தென்றலசம் நிறம் 8 மணி.
2: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141436673 அல்லது www.iihs.edu.lk.
3: அவலி நியூஸ்
4: மணிச்செய்திகள் அனுசரணை.
5: RS ஒருக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒருக்கு கம்பிகள்.
2: பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும் பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் நவீனமயமாக்கவும் லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
6: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
4: உள்நாட்டுச் செய்திகள்.
1: மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் உருவாகியுள்ள நெருக்கடி பற்றி இலங்கை வருத்தம் வெளியிட்டிருக்கிறது. குறித்த வலயத்தில் இலங்கையர்கள் அடங்கலாக கணிசமான வெளிநாட்டவர்களை உள்ளடக்கிய புலம்பெயர் சமூகத்தவர்கள் வாழ்கின்றார்கள். அவர்களின் பாதுகாப்பும் இயல்பு வாழ்க்கையும் மிகவும் முக்கியம். சிவிலியன்களின் பாதுகாப்பு, சிவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய விநியோக மார்க்கங்களின் பாதுகாப்பு ஆகியவற்றையும் இலங்கை முக்கியமாக கருதுகிறது என வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்திருக்கிறது.
2: வெளிநாட்டுச் செய்திகள்.
1: மேற்குவங்க மாநில முதலமைச்சர் பதவியில் இருந்து தாம் விலகப் போவதில்லை என அறிவித்திருக்கின்ற மம்தா பானர்ஜி தனது முடிவில் பிடிவாதமாக இருக்கிறார் என ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. தம்மை பதவி நீக்கும் நாள் கருப்பு தினமாக அமையும் என மம்தா பானர்ஜி கூறியதாக NDTV செய்தி வெளியிட்டிருக்கிறது.

0: மேற்கு வங்க மாநில சட்டசபை தேர்தலில் மம்தா பானர்ஜி தோல்வியை தழுவியதாக அறிவிக்கப்பட்டது. தேர்தல் பொறுப்பவர்களை ஏற்க முடியாதென அவர் கூறி வருகின்றார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இந்த சுற்றுத்தொடரின் 49வது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொண்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 33 ஓட்டங்களால் வெற்றியை ஈட்டியிருக்கிறது. இந்த போட்டி நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதில் முதல் தொடர்படுத்த ஆடிய சன்ரைசர்ஸ் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ஓட்டங்களை எடுத்தது. பதிலுக்கு தொடர்படுத்த ஆடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது.
2: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
3: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
4: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன? அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவு RS உருக்கு கம்பிகள். தாங்கி பிடிக்கும் தந்தையும் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
5: லிப்ட் என்றாலே பெஸ்ட். நாடறிந்த ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் உங்கள் இல்லங்கள், அலுவலகங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் என எதற்குமே பிராண்ட் நியூ லிப்ட்களை புதிதாக பொருத்தி தரவும், பின்னர் பராமரிக்கவும், தற்போதுள்ளவற்றை பழுது பார்க்கவும், நவீனமயமாக்கவும் தேவையறிந்து சேவையாற்றும் முன்னணி நிறுவனம் ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
6: இத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மிக்க அவர்கள் நாடளாவிய ரீதியில் வருடாந்த பராமரிப்பு ஒப்பந்தத்துடன் உங்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் லிப்ட்களை ஆண்டு முழுவதும் சீராக இயங்க வைக்கும் பல திட்டங்களை கொண்டுள்ளதோடு தமது துரித சேவைகளுக்கு அறவிடுவது மிக நியாயமான கட்டணங்களை
5: தரமுயர்ந்த லிப்ட்கள் சார்ந்த தேவைகளுக்கு சன் நியூ பிராண்ட் லிப்ட்களை இறக்குமதி செய்து வழங்கும் ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், 260/15 பேஸ் லைன் ரோடு, கொழும்பு 9.
6: மத்திய மாகாண பாவனையாளர்கள் நலன் கருதி புதிய கிளை இலக்கம் 891-2 பேராதனை வீதி கண்டியிலும்.
7: வாய்க்கு ருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளேன் நினைச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும். கொடுக்கறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குஞ்சு செத்துரு.
6: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: குட் மார்னிங் தென்றல், காலை தென்றல்.
8: உங்கள் முற்றத்துக்கே கொண்டு வரும்
2: காலை தென்றல்.
0: நேர்கள் இப்பொழுது முதல் காலை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 9 வரை நிகழ்ச்சியில் பல அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இனிய பாடல்களோடு நேர்களை இணைந்திருங்கள்.
9: அன்பான தம்பிகளே, அண்ணன்களே, வெட்டியாக இப்போது ஊரை சுற்றி கொண்டிருக்கும் என் அருமை சல்லி பசங்களே, ஆணும் பெண்ணும் சரிசமம்னு சொல்ற இந்த பூமியில நம்ம ஆம்பளை சமுதாயத்துக்கு ஒரு சரியான நியாயம் இன்னும் கிடைக்கல. அதனால இப்ப உங்களுக்காக நானே ஒத்தியா சப்போர்ட் பண்ணி

இப்பொழுது நாங்கள் இதே தினத்தில் கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். இன்று மே மாதம் 7ஆம் தேதி கிரகரியன் ஆண்டின் 127வது நாள், நெட்டாண்டுகளில் 128வது நாள், ஆண்டு முடிவுக்கு மேலும் 238 நாட்கள் இருக்கின்றன. கிறிஸ்துக்கு பின் 558ஆம் ஆண்டு இதே தினத்தில் நிகழ்ந்திருக்கிறது. கான்ஸ்டான்டினோபிள் நகரில் ஹேகியா சோபியாவின் குவி மாடம் இடிந்து வீழ்ந்தது. 1664ஆம் ஆண்டு இதே தினத்தில் பிரான்சின் 14ஆம் லூயி வெர்சாய் அரண்மனையை நிர்மாணிக்க ஆரம்பித்தார். 1697ஆம் ஆண்டு இதே தினத்தில் ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் நகரின் நடுக்கால பழம்பெரும் அரச மாளிகை தீயில் அழிந்தது. இது 18ஆம் நூற்றாண்டில் மீள கட்டப்பட்டது. 1840ஆம் ஆண்டு இதே தினத்தில் ஐக்கிய அமெரிக்காவில் மிசிசிப்பியில் பெரும் சூறாவளி தாக்கியதில் 317 பேர் உயிரிழந்தார்கள். 1895ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி ரஷ்ய அறிவியலாளர் அலெக்சாண்டர் பப்போவ் உலகின் முதலாவது வானொலி கருவியை செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அறிமுகப்படுத்தினார். இந்நாள் ரஷ்யாவில் வானொலி தினமாக கொண்டாடப்படுகிறது. 1915ஆம் ஆண்டு இதே தினத்தில் முதலாம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் U-20 நீர்மூழ்கி கப்பல் பிரித்தானியாவின் லுஸ்டானியா என்ற ஆடம்பர கப்பலை தாக்கி மூழ்கடித்ததில் 1198 பேர் கொல்லப்பட்டார்கள். இவர்களில் 128 பேர் அமெரிக்கர்கள். 1920ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி சோவியத் ரஷ்யா ஜோர்ஜியாவின் விடுதலையை அங்கீகரித்தது. ஆனாலும் 6 மாதங்களின் பின்னர் அது ஜோர்ஜியாவை மீண்டும் கைப்பற்றியது. 1930ஆம் ஆண்டு இந்த தினத்தில் 7.1 அளவு நிலநடுக்கம் வடமேற்கு ஈரானையும் தென்கிழக்கு துருக்கியையும் தாக்கியதில் 3000 பேர் வரை உயிரிழந்தார்கள். 1942ஆம் ஆண்டு இதனத்தில் 2ஆம் உலகப் போரின் போது பவளக்கடல் சமரின் போது அமெரிக்க கடற்படையின் வானூர்தி தாங்கி கப்பல் ஒன்று சொக்கோக்கோ என்ற ஜப்பானிய கப்பலை தாக்கி மூழ்கடித்தது. 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரின் போது நாசி ஜெர்மனியின் இராணுவ தளபதி அல்ஃபிரட் யோடில் ஜெர்மனியின் நிபந்தனையற்ற சரணடைதலுக்கு பிரான்சில் கையெழுத்திட்டார். அடுத்த நாள் இது அமலுக்கு வந்தது. 1946ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி சோனி நிறுவனம் 20 தொழிலாளர்களுடன் டோக்கியோவில் ஆரம்பிக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு இந்த தினத்தில் ஐரோப்பிய பேரவை உருவாக்கப்பட்டது. 1952ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி நவீன கணினிகளுக்கான ஒருங்கிணைந்த மின்சுற்று தத்துவம் ஜெஃப்ரி டம்மர் என்பவரால் வெளியிடப்பட்டது. 1986ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி 7 கொடிமுடிகளிலும் ஏறிய முதலாவது மனிதர் என்ற சாதனையை பேட்ரிக் மெரோ என்ற கனடியர் ஏற்படுத்தினார். 1992ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி நாசாவின் எண்டவர் விண்ணோடம் தனது முதலாவது பயணத்தை ஆரம்பித்தது. 1994ஆம் ஆண்டு இதினத்தில் நோவே தேசிய அருங்காட்சியகத்தில் இருந்து பிப்ரவரியில் திருடப்பட்ட எட்வர்ட் மெனச்சின் அலரல் என்ற ஓவியம் மீள கைப்பற்றப்பட்டது. 1999ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் ருமேனியா சென்றார். 1954 இடம்பெற்ற பெரும் சமய பிளவிற்கு பின்னர் கிழக்கு மரபுப்படி திருச்சபை நாடொன்றுக்கு திருத்தந்தை சென்றது இதுவே முதல் தடவையாகும். 2000ஆம் ஆண்டு இந்த தினத்தில் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவின் அரசு தலைவராக பதவியேற்றார். 2004ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி அமெரிக்க தொழிலதிபர் நிக் பர்க் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கழுத்து துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இவர் கொல்லப்படும் காட்சி காணொலியாக இணையத்தில் வெளியிடப்பட்டது. 2007ஆம் ஆண்டு இந்த தினத்தில் ரோமை பேரரசர் முதலாம் ஏரோதின் கல்லறை எருசலேம் நகருக்கு அருகில் இஸ்ரேலிய தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு இந்த தினத்தில் நாடு கடந்த நிலையில் வாழ்ந்த வங்காளதேச முன்னாள்
பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்பினார். அவை இதே நாளில் கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள் சில.

0: உலகெங்கும் www.slbc.lk-இல் திருமணம் வலிமா கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 8:18.
2: கிராண்ட் ஜெனித் கலம்போஸ் பிரீமியர் பேங்க்வெட் டெஸ்டினேஷன், where elegance, exceptional cuisine, and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
3: Vaaname illai.
4: வானமே இல்லை. சிகரம் தொடும் சிந்தனைகளுக்கான களம் வானமே.

0: உயர உயர பறந்து சென்று உச்சம் தொட முயலும் படைப்பாளிகளே, இது உங்களுக்கான நேரம். வெள்ளி தூரம் பிற்பகல் 2:30
1: வானமே.

0: நகரத்தில் இருந்து நகரத்திற்கு
1: உங்கள் சிட்டியில் உங்களோடு நாங்கள்
2: சனிக்கிழமை தோறும் மாலை 3 மணி முதல் உங்கள் தென்றலில்
0: உங்கள் நகரத்தின் பெருமை கூற வருகின்றோம்.
3: நேரம் 8 மணி, நேர்கள் 8 மணி 20 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை தென்றல்.

0: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: நேரம் 8:25.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
2: இப்பொழுது நாங்கள் இதே நாளில் கடந்த காலத்தில் பிறந்த பிரபலங்கள் யார் என்று பார்க்கலாம்.

1861 இத்தினத்தில் பிறந்திருக்கிறார் ரவீந்திரநாத் தாகூர். இவர் நோபல் பரிசு பெற்ற இந்திய எழுத்தாளர் மற்றும் கவிஞர், இந்திய சமஸ்கிருத அறிஞர் பாண்டுரங்க வாமன் கானே இவர் 1880 இத்தினத்தில் பிறந்திருக்கிறார். தமிழக தமிழறிஞர் தமிழ்வேள் உமா மகேஸ்வரனார் இவர் 1883 மே மாதம் 7 பிறந்திருக்கின்றார். அமெரிக்க நடிகர் கேரி கூப்பர் பிறந்தது 1900 இத்தினத்தில். தமிழக எழுத்தாளர் இதழாளர் நூலாசிரியர் ஆ மா சாமி அவர்கள் பிறந்தது 1935 மே மாதம் 7 தமிழக அரசியல்வாதி சு திருநாக்கரசு பிறந்ததும் 1949 இத்தினத்தில். தமிழக எழுத்தாளர் இதழாளர் கிருஷ்ணா டாவின்சி இவர் 1968 பிறந்திருக்கின்றார் இத்தினத்தில். இவர் 2012 மறைந்துவிட்டார். சந்தீப் கிஷன் இவர் தெலுங்கு திரைப்பட நடிகர் 1987 மே மாதம் 7 பிறந்திருக்கின்றார். அதே போல தமிழ் திரைப்பட நடிகர் அதர்வா இவர் பிறந்தது 1989 மே மாதம் 7. இதனாலில் பிறந்தவர்கள் பலர், அவர்களில் சிலர் நாங்கள் தந்திருந்தோம். அதேபோல இந்த இதனாலில் மறைந்தவர்கள் யார் என்று பார்க்கலாம். தென்னிந்திய திரைப்பட நடிகை பி கண்ணாம்மா அவர்கள் மறைந்திருக்கின்றார் 1964 மே மாதம் 7. இலங்கை அரசியல்வாதி சாம் தம்பிமுத்து மறைந்தது 1990 இத்தினத்தில். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம் ஐ இக்பால் அவர்கள் மறைந்தது 2021 இத்தினத்தில். அது இதே நாளில் மறைந்தவர்கள் பிறந்தவர்கள்.

0: திருமணம், வலீமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 8:33.
2: Grand Zenith, Colombo's premier banquet destination, where elegance, exceptional cuisine, and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
3: இந்த மரத்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வார்த்தை அர்த்தத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸ்க்கு அனுசரணையை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
2: கட்டட நிர்மாணங்களை மேலும் வருவாக்க 60 வருட பாரம்பரிய மிக்க மக்கள் நம்பிக்கை வென்ற பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகளை தெரிவு செய்யுங்கள். தரமான பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகள் தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து.
3: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
4: இசை பாடம் தென்றல்
5: இடைக்கால பாடல்களின் இசை அணி தேர்வு.
6: காதல் மகராணி கவிதை பூவிருக்கா.
4: வெள்ளிதோறும் காலை 9 முதல் 12 மணி வரை
5: தென்றல் அலைவரிசைகளில்
4: இசை பாடும் தென்றல்.
6: புது கவிதை பூவிருத்து கனவில் தேன் தெளித்த
5: இசை பாடும் தென்றல்.
6: ஒரு

0: கால பாடல்களின் இடைவிடாத ரசிகர்கள் நீங்கள்.
1: காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, வீட்டு கிளி கேட்டு கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே.
0: என்றும் எப்பொழுதும் எங்கும் எல்லோராலும் விரும்பி கேட்கும் பாடல்களுக்கு காற்றினிலே வரும் கீதம்.
2: என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே.
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: போல் வேலை போல் ஆலம்
0: இது இடைக்கால பாடல்களின் ராஜாங்கம். கேட்டு மகிழுங்கள்.
4: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம்.
5: நேரம் 8:40 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பாகும்.

0: மலர்கள் பொன்னான பொழுது பூவாக மலர.
1: 12 மணி முதல் 3 மணி வரை
0: தென்றலின் மதிய விருந்தோடு இணைந்திருங்கள்.
1: சுவாரஸ்யமான துணுக்குகள், உலக நடப்புகள், வினோத தகவல்கள் என பல்சுவை அம்சங்களோடு
0: பாடல்களும் கேட்டு மகிழ
1: மதிய விருந்து.
0: மதிய விருந்து
1: உங்கள் தென்றலில்.
2: இசையின் உச்சம் உங்கள் விருப்பம்.
3: எல்லாமே புதுசு.
2: தமிழின் சிறந்த பாடல்கள். வாக்குகளை அழியுங்கள், வெற்றியை தீர்மானியுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 12 மணி முதல் 3 மணி வரை
3: தென்றல் டாப் 15
2: கேளுங்கள், வாக்குகளை பதிவிடுங்கள்.
4: நேரம் 8:45.
5: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.
6: Yes, I love this idiot. I love

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: நேரம் 8:51.
3: பெட்ரோல் வாசனைக்கும் ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்.
1: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
4: வானமே இல்லை,
5: வானமே இல்லை, சிகரம் தொடும் சிந்தனைகளுக்கான களம் வானமே.

0: உயர உயர பறந்து சென்று உச்சம் தொட முயலும் படைப்பாளிகளே, இது உங்களுக்கான நேரம் வெள்ளி தூரம் பிற்பகல் 2:30.
1: வானமே

0: உதயத்தை நோக்கி நாடளாவிய ரீதியிலான அபிவிருத்தி தகவல்கள்.
1: வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் விதிக்கப்பட உள்ள 20.5% பெறுமதி சேர் வெட் வரி விகிதம் குறித்து பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த் ஜெயவீர விளக்கம் அளித்துள்ளார். இது வரி உயர்வு அல்ல, மாறாக ஏற்கனவே உள்ள வரிகளை ஒருங்கிணைப்பதே ஆகும் என்று அவர் கூறினார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், வரி அமைப்பை எளிமைப்படுத்துவதும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு இணங்க தற்போதைய 18% வெட் வரியையும் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியையும் ஒரே வரியாக இணைப்பதே இந்த புதிய 20.5% மதிப்பு கூட்டு வரியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சீரமைக்கப்பட்ட இந்த அமைப்பின் கீழ் நிதி நிறுவனங்கள் இனி சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியை தனியாக செலுத்தவோ அல்லது தனி வரி தாக்கல்களை சமர்ப்பிக்கவோ தேவையில்லை என்றும் இது நிர்வாக சுமைகளை குறைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மதிப்பு கூட்டு வரி 20.5% உயர்த்தப்படுவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் கூற்றுக்களை பிரதி அமைச்சர் நிராகரித்தார். அத்தகைய செய்திகள் தவறானவை என்றும் அவர் கூறினார். மக்களின் காணி மக்களுக்கே என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் பலாலி மற்றும் மயிலிட்டி பகுதியில் பெருமளவான காணிகளை விடுவிக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தைட்டி பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2025 கிழக்கு மாகாணத்தை தாக்கிய டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட கால்நடை பண்ணையாளர்களுக்கு அம்மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவின் தலைமையில் இழப்பீடு வழங்கி வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட கால்நடை பண்ணையாளர்களுக்கு இழப்பீடு வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட 2000 கால்நடை பண்ணையாளர்கள் இழப்பீட்டுக்காக தெரிவு செய்யப்பட்டனர். கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள புறநகர் பகுதிகளில் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு நிலையான தீர்வை வழங்கும் நோக்கில் புதிய மின்சார புகையிரத கட்டமைப்பு திட்டத்தை 2027 முற்பகுதியில் ஆரம்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நாட்டின் பொது போக்குவரத்து துறையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தவுள்ள இந்த திட்டத்துக்குரிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் எதிர்வரும் 2027 பகுதியிலேயே ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்த மின்சார புகையிரத வலையமைப்பானது கொழும்பிலிருந்து ராகம மாக்கும்புரம் மற்றும் பாணந்துறை ஆகிய முக்கிய வழித்தடங்களை முதன்மையாக கொண்டு அமைய உள்ளது.
0: உதயத்தை நோக்கி நாடளாவிய ரீதியிலான அபிவிருத்தி தகவல்கள்.

நேர்களை ஒழிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருவது இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சி. நேர்கள் தொடர்ந்து உல்லாச விழா நிகழ்ச்சியோடு உல்லாசமாக இணைந்திருக்கலாம். கலைகத்தில் தொகுத்து வழங்க ஷைலானி மயில் வாகனம் பெறுகிறார். நேர்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் எம் ஐ லோஷன். வணக்கம் நேர்களே.

0: நன்றி லோஷன். நேர்களுக்கு வணக்கம். நேரம் இப்பொழுது 9:01.
1: ஆல் நியூஸ்
2: மணிச்செய்திகள் அனுசரணை.
3: RS ஒழுக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒழுக்கு கம்பிகள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141-63-660-73 அல்லது www.iihs.edu.lk.
5: பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும் பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் நவீனமயமாக்கவும் லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
6: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: உள்நாட்டுச் செய்திகள்.

0: திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர் பணம் ஹேக்கிங் ஊடுருவல் மூலம் திருடப்பட்ட சம்பவம் பற்றிய வெலிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புதிய சந்தேகத்தை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் விசா இன்றி தங்கியிருந்து சட்டவிரோத நிதி மோசடிகளில் ஈடுபட்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் வெளிநாட்டவர்கள் 120 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த சந்தேக நபர்களுக்கும் ஹேக்கிங் ஊடுருவலுக்கும் இடையில் தொடர்பு இருக்கக்கூடும் என போலீசார் சந்தேகிப்பதாக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார்.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: உலகில் உள்ள கம்பெனிகள் தாம் வேலை செய்யும் விதம் பற்றிய கோட்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் பிரதமர் நிறைவேற்று உத்தியோகத்தர் சத்யா நடல்லா தெரிவித்துள்ளார். நிறைவேற்று கடினமான காரியங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பொறுப்பேற்கும் போக்கு தீவிரம் பெற்று வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த தொழில்நுட்பத்தையும் ஆளணி வளத்தையும் சரிவிகிதத்தில் கலந்து வேலை செய்யக்கூடிய ஏற்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என அவர் கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: நியூசிலாந்து மகளிர் ஏ கிரிக்கெட் அணி இன்று இலங்கை வருகிறது. இந்த அணி இலங்கையுடன் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் 3 T20 போட்டிகளிலும் விளையாட உள்ளது. சகல போட்டிகளும் தம்புள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெறும். முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி எதிர்வரும் 12ஆம் தேதியும் முதலாவது T20 போட்டி எதிர்வரும் 21ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன.
1: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
3: அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB 500 உருக்கு கம்பிகள் SLS தரச்சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS உருக்கு கம்பிகள்.
4: உங்க புது பிளட்ட பாக்க வரணும்னு அம்மா சொல்லிட்டே இருக்கா.
5: கூட்டிட்டு வாங்களேன்.
4: அவ வயசானவ, படியெல்லாம் ஏற மாட்டா.
5: அதுக்குதான் லிப்ட் இருக்கே.
4: இலக்கம் 260 15
6: 91 பேராதனை வீதி கண்டி
4: அலையுங்கள்.
5: அப்துல் ரஹ்மான் 775 527 558.
7: இந்த போறானே, இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
6: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.

0: உல்லாச வேளை, கருத்துக்கள் களமிறங்கட்டும், காலை பொழுது கலகலப்பாகட்டும். உல்லாச வேளை, உல்லாச வேளை,
1: காலை பொழுதின் உல்லாச உள்ள நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்தோஷமாக சந்திக்க வந்திருக்கின்றோம். வியாழக்கிழமை பொழுது வியாழன் தினத்திற்கான வேலைகள் எல்லாம் காலையிலேயே ஆரம்பித்திருக்கும். இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய வேலைகள் சரியாக இருக்கிறதா, சரியாக செய்கிறீர்களா என்பதில் கவனமாக இருங்கள். எந்த ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தாலும் மனசை வந்து 10 இடங்களில் வச்சுக்கொள்ளாதீங்க. ஏதாவது ஒரு இடத்தில், அதாவது மனதை ஒரு நிலைப்படுத்தி உங்களுடைய வேலைகள் இருக்கட்டும். படிப்பதாக இருந்தாலும் சரி, வேலை செய்வதாக இருந்தாலும் சரியா, வேலை தரங்களில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே அப்படி என்றலாம், இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அப்படித்தான். உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த வேலையில உங்களுடைய மனம் ஒரு நிலைப்பட்டு இருக்கட்டும். ஆனா ஒரு வேலை செய்ய எத்தனை சிந்தனை வருது இல்லையா, அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அதுக்குத்தான் பயிற்சிகள் இருக்குது. மனதை கட்டுப்படுத்துவதற்கான, மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கான பயிற்சிகள் இருக்கும். தேடி பாருங்க அவ்வாறான பயிற்சிகள். அது ஒரு நிலைப்படுத்தி உங்களுடைய மூச்சை தியானிப்பதாக இருந்தாலும் சரி, கடந்த நாட்களில் வந்து சமாதான நடைப்பவனி நடைபெற்றது இல்லையா, அதில் வந்து வியட்நாமினுடைய பஞ்சாகர தேரர் பங்கு பெற்றிருந்தார். அவர் சொல்கின்ற பொழுது, அவர் இந்த நடைப்பவனிகளை எல்லாம் மேற்கொள்கின்ற பொழுது அவருடைய கவனம் வேற எங்கேயுமே இருக்காதாம், அவருடைய மூச்சில் சுவாசத்தில் தான் அவருடைய கவனம் இருக்குமாம் என்று சொல்லியிருந்தார். அதனால் வேறு எந்த ஒரு சிந்தனையோ, வேறு எந்த விதமான தடைகளோ இந்த நடைப்பயணியில் நடைப்பவனியில் இருந்ததில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே மூச்சை நீங்கள் கண்களை மூடி தியானிப்பார்கள் இல்லையா, உங்களுடைய சுவாசம் எப்படி என்ன கணக்கில் உள்ளே செல்கிறது வெளியே வருகிறது, இவ்வாறான சில பயிற்சிகள் மூலமாக மனசை ஒரு நிலைப்படுத்தலாம். மனதை ஒரு நிலைப்படுத்தினீர்கள் என்று சொன்னாலே உங்களுடைய வேலைகளை வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக முடிக்கக்கூடியதாக இருக்கும். பதட்டம் இருக்காது, கோபம் வராது, இப்படி அவசரப்பட தேவையில்லை. இப்படியான விஷயங்கள் இல்லாமல் சரியான விதத்தில் உங்களுடைய வேலைகளை இன்றைய நாள் செய்ய வேண்டுமாக இருந்தால் மனதை ஒரு நிலைப்படுத்துங்கள். பிடித்தமான இசை கேளுங்கள், பிடித்தமான ஒரு புத்தகத்தை வாசிக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. எனவே மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியையும் கேட்கலாம் சரியா. ஒரு நாள் சும்மா எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எங்களுக்கு பொருந்தி போகக்கூடிய ஒரு விடயத்தை தான் இன்றைய தினம் நாங்கள் பேசவிருக்கின்றோம் உல்லாச வேளை நிகழ்ச்சியில். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது தென்றலின் உல்லாச வேளை 12 மணி வரைக்கும்.

0: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
1: Favorite radio station you're listening
2: right person right choice tendril

0: திருமணம், வலிமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 9:18.
2: Grand Zenith, Colombo's premier banquet destination, where elegance, exceptional cuisine, and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
3: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
4: அறநறிச்சாரம்
5: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மாறுடம் வாழ்வாங்கு வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
4: அறநறிச்சாரம் சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7, 104.9 FM அலைவரிசைகளில். அனுசரணை இந்த சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
1: நேரம் இப்பொழுது 9:19. காலை பொழுது சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கிறது, உற்சாகமாக போய்கொண்டிருக்கும். விபத்துக்கள் தொடர்பில் நாங்கள் அன்றாடம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனால் காலை வெளியில் எல்லாருமே போவீர்கள், பயணங்கள் போவீர்கள், மிக கவனமாக அவதானமாக. இதற்கும் கூட இந்த மனதை ஒருநிலைப்படுத்தல் என்பது மிக முக்கியமாக இருக்குது. பாதையில் போகின்ற பொழுது கையெடுக்க தொலைபேசி பார்த்துக்கொண்டு பேசிக்கொண்டு இதை வந்து முழுக்க முழுக்க தவித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறதோ, சாலை விதிமுறைகள், போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் எல்லோருமே கடைபிடிக்க வேண்டும் இல்லையா. கடைபிடிக்கின்ற பொழுது இந்த விபத்துக்களை குறைக்கலாம். எனவே அந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உல்லாச வேளையில் என்ன பேச போகிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, எல்லாவற்றையுமே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கையிலே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய மூன்றாவது கையை பற்றி தான் பேச போகிறோம். பேசுவது எல்லாமே ஒரு விஷயம் உங்களிடம் கேட்க போகிறோம். எந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த கையெடுக்க தொலைபேசி இல்லாமல் இருக்கிறீங்க சரியா? எந்த நேரத்தில் இப்போ சமையல் செய்துட்டு கேட்க ஒரு கொஞ்சம் நேரம் பார்க்குறது அதெல்லாம் இல்லை, எந்த நேரத்தில் முற்று முழுதாக இந்த தொலைபேசியே இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க என்று சொல்லுங்கள். சிலருக்கு நிறைய நேரம் அப்படி இருக்கிறதா, இல்லாட்டிக்கு ஒரு தூங்குகிற நேரம் மட்டும்தான்ன்றது, அது தூங்குகிற நேரம் யாரோட கையிலுமே இருக்காது. அதை தவிர நீங்கள் கையெடுக்க தொலைபேசி இல்லாமல் இந்த நேரத்தில எல்லாம் நான் பாவிக்கிறதே இல்லை இப்படித்தான் என்ற மாதிரி என்ன விஷயம் சொல்ல போகிறேன். எந்த நேரத்தில் அது வந்து உங்களை கரைச்சல் படுத்தவில்லை இல்லாவிட்டால் அதனை நீங்கள் கையில் எடுக்கவில்லை என்பது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் 2-67-64-64, 2-67-68-68. ஏனென்றால் இந்த கையெடுக்க தொலைபேசியை பார்த்தாலே ஒரு மாதிரி எரிச்சலாகத்தான் வருது. சில விடயங்களை வந்து ஒரு நிகழ்வு என்று சொல்லி பார்க்கிற பொழுது, பாடசாலை நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஏதாவது நிகழ்வுகளை நாங்கள் நேரடியாக பார்க்க செல்கின்றோம் என்று சொன்னால் அந்த நேரடியாக எங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தானே. ஆனால் இப்பொழுதெல்லாம் அங்கே போயிருந்து கொண்டே ஃபோனில் கையெடுக்க தொலைபேசியில் வீடியோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த வீடியோக்குள்ளே தான் அந்த காட்சி வரமே ஒழிய அந்த நேரடியாக அங்கே என்ன நடக்கிறது, என்ன பார்க்கிறார்கள் அந்த உணர்வெல்லாம் இப்பொழுது கிடைப்பதே இல்லை. அதே மாதிரி சுற்றுலா செல்கின்றோம், வெளியிடங்களுக்கு செல்கின்றோம் என்றால் கூட இதுக்காகத்தான் நாங்கள் போகிறோம். ஒரு கையெடுக்க தொலைபேசியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு என்ற மாதிரி தான் எல்லாமே மாறி இருக்குதே தவிர, அங்கே போய் நாங்கள் பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு இப்படியான விடயங்கள் எங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, எங்களை புத்துணர்வு படுத்துவதற்காக ஏற்பாடு செய்கின்ற நிகழ்வுகளில் அந்த விடயம் இருக்கிறதா என்றால் அது கூட ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. பேசாமல் வீட்டில் இருந்துடலாமே அப்படின்னு தான் கேட்க தோன்றுகிறது. எனவே இப்படி இப்படி இப்படி எங்களுடைய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்தையுமே இந்த கையெடுக்க தொலைபேசி தான் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. இது இல்லாமல் நீங்கள் இருக்கிறது எந்த நேரம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் எந்த அளவுக்கு இந்த தொலைபேசியினுடைய பாவனையோடு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் பார்க்குறதுக்காக இல்லை, நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கொள்வதற்காக, கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பதற்காகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் கேட்கிறோம். பார்க்கலாம், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மை சொல்லணும் சரியா?

0: கன்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
1: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும் இலக்கம் 62 செட்டியார் தெரு கொழும்பு 11.
2: நேர் அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது
3: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
4: நேரம் இப்பொழுது 9:33.
3: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
5: இந்த படத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: போர் அடிக்குது வாஸ்.
1: ஏன் வெளியே இருந்தா மட்டும் என்ன
0: பண்ணுவேன்? வெளியே இருந்தா ரீல்ஸ் பாப்பேன் இல்ல ஷார்ட்ஸ் பாப்பேன். டைம் போறதே தெரியாது. இங்க போர் அடிக்குது.
1: வா வா வா வா, ரீல்ஸ் பார்க்கணும்னு சொன்னல உட்காரு.
2: ரியல் லைஃப்ல எப்படி போர் அடிச்சா ஸ்வைப் பண்ணுவியோ அந்த மாதிரி ரியல் லைஃப்லயும் போர் அடிச்சா ஸ்வைப் பண்ணலாம்.

பாத்ரூம்ல ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி தொட்டு பார்க்க முடியுமா?

0: பேபி, கேக்க பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுது இல்ல?
1: நான் தான் பண்ணேன், நல்லா இருக்கா? நீ சின்ன வயசுல கேக் கேட்டுட்டே இருப்ப இல்ல, எனக்கு இப்போ

0: அழகான லைக்,
1: செம்மையா டான்ஸ் ஆடுனீங்கக்கா, சூப்பர்க்கா,
0: கமெண்ட்.
1: பாரு அக்கா டான்ஸ் ஆனது பாத்தீங்களா?
2: என்னது இப்ப இந்த அக்கா இல்ல? ஏய் பாத்தியா யால தீ பாவாலி எப்படி ஆடுது பாத்தியா?
0: ஷேர்.
3: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் தான் அது. அனுரதியின் இசையில் இந்த மனத்திய காலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்டாக ஒலித்தது.
4: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும், ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும், 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும், 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட, குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும், அதிக லாபமிட்ட கூடிய அஞ்சல் வீரன் அவெஞ்சர் டெக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0703-336-2123.
5: On your favorite radio station, you're listening.
6: Right person, right choice. Tendril.
7: அல்லி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபனத்தின் அனுசரணையில் இலங்கை வானொலி தென்றல் எஃப்எம் வழங்கும்
8: அல்லியின் கவிச்சுரங்கம்
7: பிரதி வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் 2 மணி முதல் 2:30 வரை உங்கள் தென்றலில் ஒலிபரப்பாகும்.
9: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
10: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
9: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
11: இருமலையும் காதலையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சித்தாலே இருமல் சிறப்பை குடிச்சா மறைக்க இல்ல முத்தாவே இல்லாம பண்ணலாம்.
12: சிறந்த ஆயுர்வேத மருந்து இருமலை இல்லாதொழிக்கும்.
11: நல்லா இருக்குல்ல.
13: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலை பெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். அன்றாலும் நாம் பயன்படுத்தும் அத்தியாவசிய தேவைகளை தவிர தேவையற்ற மின் விளக்குகளை அணைப்போம். சுரக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
3: இந்த கையடக்க தொலைபேசி கையில இல்லாம எந்த நேரத்துல நீங்க அமைதியா சந்தோஷமா இருக்கிறீங்க, இல்லாவிட்டு அல்லது கையில இல்லை என்றால் சந்தோஷமே தொலைந்து போன மாதிரி உங்களுக்கு இருக்கிறதா எங்களுக்கு சொல்லுங்க. அழைத்து இந்த ஆதிக்கம் இல்லாவிட்டால் இந்த அடிமைத்தனம் யாரை எப்படி பிடித்து வைத்திருக்கிறது என்று பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
14: ஹலோ வணக்கம் மேடம், நான் மட்டக்களப்பு திருச்செந்தூர்ல இருந்து கோசல குமாரி
3: பேசுறேன். கோசல குமாரி சொல்லுங்க. கோசல குமாரி
14: நலமா மேடம்?
3: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
14: நான் நலம், நன்றி மேடம். நான் கையடக தொலைபேசி பாவிப்பது என்னன்னு சொன்னா, அந்த
3: பாவிக்காமல் இருப்பது எந்த நேரம், அது கையில இல்லாம இருக்கிறது எந்த நேரத்துல என்று கேட்டோம்.
14: சமையல் டைம்ல. டைம்ல
3: சமையல் ஆரம்பிச்சு முடியும் வரைக்கும் நீங்க அதை தொடறதே இல்லையா?
14: இல்ல இல்ல, இது உல்லாச வேலை டைமுக்கு மட்டும் எடுத்து கதைச்சு போட்டு வைத்து
3: விடுவேன்.
14: அண்ணா அக்கா அவங்க எதுவும் கோல் எடுத்தா கதைச்சு போட்டு வைப்பேன். மற்றும்படி நீ சென்ற பாட்டு கேக்குறது இதுதான்.
3: அப்ப என்ன, ஒவ்வொரு மணித்தியாலும் உங்க கையில போன் தானே இருக்கும்?
14: பக்கத்துல கொஞ்சம் நேரத்துக்குள்ள எடுத்து கதைச்சு போட்டு இருப்பேன். ஆனா பெரும்பாலும் பாக்குறத
3: குறைச்சிருக்கிறீங்க. நல்ல விஷயம். நன்றி நன்றி கோசல குமாரி. இணைந்து
14: நன்றி மேடம்.

0: தென்றல் எஃப்எம்
1: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 இல் அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: உலகெங்கும் உலாவரும் உளம் கவர் வானொலி.
3: உல்லாச விலை கேட்டுக்கொண்டிருக்கோம். இன்றைய உல்லாச விலை நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டிருப்பது இந்த ஆக்கிரமிப்பு என்பது இந்த கையெழுக்க தொலைபேசியை பொறுத்தவரையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலையும் சரி, அதே போன்று எங்களுடைய வேலைகளுக்கும் சரி, பெரிய ஒரு எதிரியாகவே இது என்று மாறி இருக்கிறது என்று சொல்லலாம். தேவைக்கு அதனை சரியான விதத்தில் பயன்படுத்துபவர்களை தாண்டி தேவையில்லாமலாம் தேவையில்லாததுக்கெல்லாம் அதே போன்று தேவையில்லாத சந்தர்ப்பங்களில் எங்களுடைய வேலைகளுக்கு இடைஞ்சலாக இப்படி இதனை பயன்படுத்துவது தான் அதிகமாக இருக்கிறது. எனவே இது வந்து கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும். இதை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் காலையில் கண்முழிப்பதே முதலில் கையெழுக்க தொலைபேசியில் தான் கையெழுத்துங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கையெழுத்துவீங்க. அது கூட கொஞ்சம் பரவாயில்லை என்று பார்த்தாலும் காலை கடன்களை முடிப்பதற்காக நாங்கள் செல்கின்ற பொழுது கூட பலர் இந்த கையெழுக்க தொலைபேசிகளுடன் தான் செல்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் கூட மனம் வந்து ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உடலில் இருக்கிற கழிவுகள் சரியாக நல்லபடியாக வெளியேறும். இந்த கையெடுக்க தொலைபேசியை நாங்கள் கொண்டு செல்கின்ற பொழுது எங்களுடைய சிந்தனையெல்லாம் அங்கே தான் இருக்க போகிறது. அதனால் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவு கூட சரியான விதத்தில் வெளியேற்றப்படாமல் இருக்கிறது. இந்த விடயங்கள் கூட சொல்லப்படுகின்றன. எனவே உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மனதிற்கும் கெடுதலை விளைவிக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்ய போறீங்களான்றதை நீங்கள் தான் யோசித்து சொல்லணும். அதே மாதிரி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் சொல்வார்கள், இந்த பெண் பிள்ளைகள் குனிந்ததலை நிமினாமல் செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே குனிஞ்சதலை நிமிராமல் தான் பாதைகளில் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி தான் இப்போ போக்குவரத்து சாதனங்களை பார்க்கிற பொழுது, நாங்கள் பஸ்ஸில் பிரயாணம் செய்கின்ற பொழுது, குறிப்பாக யாராவது வயது முதிர்ந்தவர்கள் இல்லாவிட்டால் தங்களால் முடியாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளை தூக்கி கொண்டு வருபவர்கள் என்று சொல்லி யாராவது பஸ் வண்டிகளில் இல்லாவிட்டால் புகையிரதத்தில் ஏறுகின்ற பொழுது அவர்களுக்கான இருக்கையை மரியாதையாக அன்பாக கொடுத்துவிட்டு நிற்கின்ற பழக்கம் தான் இருக்கிறது. ஆனால் இன்று அப்படி செய்வதற்கான சந்தர்ப்பம், அதாவது தலை நிமிர்ந்து பார்ப்பதில்லை. யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், யாருக்கு என்ன தேவை எதுவுமே தெரியாது என்பதனால் யாரும் யாரையுமே கணக்கெடுப்பதில், இதனால் அவ்வாறானவர்கள் மிக கஷ்டங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இதனுடைய ஆதிக்கம் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் எந்த நேரத்தில் வந்து எந்த நேரத்தில் ஃபோன் பாவிக்கிறீங்கன்றது கேட்கறதை விட எந்த நேரத்தில் நீங்கள் ஃபோன் பாவிக்காமல் இருக்கிறீங்க என்று கேட்பது தான் பொருத்தமாக இருக்கும் என்பதனால் இந்த விடயத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
4: பெரியாவணி
3: சொல்லுங்க.

0: அது பார்ப்பதற்கும் ஓவண்ணி ஓட்டு தான் நான் அதெல்லாம் முழுமையாக அதை நிறைவேற்றிக் கொள்வேன். ஆனால் எப்படித்தான் அப்படி இருந்தாலும் மனசில் பக்கு பக்கம் இருக்கு, யார் எடுத்தாங்களோ, முக்கிய போன் வந்ததோ அப்படி என்று அதுக்கெல்லாம் மனசு இடம் கொடுக்காம இப்படியான செயற்பாடு நடவடிக்கையில் நான் கட்டாயமா போனை ஓ பண்ணிக்கொண்டுதான்.
1: நன்றி, நன்றி.

0: நேரம் இப்பொழுது 10:03. அவலி நியூஸ்
1: மணி செய்திகள்
2: அனுசரணை. RS ஒர்க்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒர்க்கு கம்பிகள்.
3: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk. பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும் பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் நவீனமயமாக்கவும் லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
1: உள்நாட்டு செய்திகள்.
0: வீட்டு பாவனைக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் சில்லறை விற்பனை விலை மட்டங்களை அதிகரித்துள்ளதாக லவ்ஸ் கேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் பிரகாரம் 12.5 கிலோ சிலிண்டரின் விலை 545 ரூபாவால் அதிகரிக்கப்படுகிறது. அதன் புதிய விலை 6,245 ரூபாவாகும். 5 கிலோ சிலிண்டரின் விலை 2,500 ரூபாவாக இருக்கும்.
5: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: போரை முடிவுகட்டும் நோக்கில் அமெரிக்கா சமர்ப்பித்த யோசனைகளை இன்னமும் பரிசீலித்து வருவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இருதரப்புகளும் உடன்படிக்கையொன்றை நெருங்கி வந்துள்ளதாக வெளியான செய்திகளுக்கு மத்தியில் ஈரானின் அறிவித்தல் வெளியாகிறது. 14 அம்ச புரிந்துணர்வு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஈரானுடன் நெருங்கி வந்துள்ளதாக நம்புவதாக நேற்று வெள்ளை மாளிகை அறிவித்திருந்தது. அது அமெரிக்காவின் விருப்பங்களை உள்ளடக்கிய பட்டியல் என ஈரானிய பாராளுமன்றத்தின் சிரேஷ்ட அங்கத்தவர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: நடப்பு IPL கிரிக்கெட் சுற்றுத்தொடரில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் 14 புள்ளிகளுடன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலிடத்தை பிடித்துள்ளது. 13 புள்ளிகளுடன் பஞ்சாப் கிங்ஸ் இரண்டாவது இடத்திலும் உள்ளது. தலா 12 புள்ளிகளுடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மூன்றாவது இடத்திலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4வது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
6: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
7: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும் உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன, அதுக்குத்தான் முதல்ல எனது தெரிவு RS உருக்கு கம்பிகள். தாங்கி பிடிக்கும் தந்தையும் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
8: அனுபவம் மிக்க அவர்கள் நாடளாவிய ரீதியில் வருடாந்த பராமரிப்பு ஒப்பந்தத்துடன் உங்களுக்கு எவ்வித சிரமமும் இல்லாமல் லிப்ட்களை ஆண்டு முழுவதும் சீராக இயங்க வைக்கும் பல திட்டங்களை கொண்டுள்ளதோடு தமது துரித சேவைகளுக்கு அறவிடுவது மிக நியாயமான கட்டணங்களை.
9: தரம் உயர்ந்த லிப்ட்கள் சார்ந்த சன்யூ பிராண்ட் லிப்ட்களை இறக்குமதி செய்து வழங்கும் ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், 260/15 பேஸ் லைன் ரோடு, கொழும்பு 9.
8: மத்திய மாகாண பாவனையாளர்கள் நலன் கருதி புதிய கிளை இலக்கம் 891-2 பேராதனை வீதி கண்டியிலும்.
10: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
11: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.

0: உள்ளம் கேட்குமே திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் அந்த பாடல், உன்னிகிருஷ்ணன். அதே போன்று ஹரிணி ஆகியோர் பாடியது. உல்லாச வேலை கேட்டுக்கொண்டிருக்கோம். உல்லாச வேலை நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் உங்களிடம் கேட்டிருப்பது தான், எந்த ஒரு நேரத்தில் வந்து கையடக்க தொலைபேசிக்கு ஓய்வு கொடுக்குறீங்க, கையடக்க தொலைபேசி இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த நேரம்? கையடக்க தொலைபேசி தூரம் இருந்தாலும் கூட மனசு அங்கேயே இருந்தால் அது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் என்ன என்று கேட்டிருக்கின்றோம். முடிஞ்சா சொல்லுங்க, அப்படி கேட்கலாமா? சரி, சொல்லுவீங்க, உண்மையை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து மலையுங்கள். 2 67 64 64 2 67 68 68 ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க? கோனேஸ்வரி கோயில் குளத்தில் இருந்து. சரி சொல்லுங்க கோனேஸ்வரி, எந்த நேரம் உங்களோட போன் ஓய்வு? ரேடியோட சத்தத்தை, வானொலியில சத்தத்தை குறைச்சி வச்சுட்டு பேசுங்க. ஹலோ, எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்கு. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: வணக்கம் சகோதரி, நான் மஸ்கிலியா தபல்காண்டூர் வீதி ராஜேந்திரன். சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கோம் ராஜேந்திரன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? கையெடுக்க தொலைபேசி இல்லாம நிம்மதியா இருக்கீங்க?
2: தொலைபேசி வந்துமா நமக்கு தேவைப்பட்டதுதான் தொலைபேசி நம்ம பாவிக்க வேண்டியிருக்கு. அதை நம்ம எல்லா நேரத்திலயும் பாவிச்சா அது நம்மளோட உயிருக்கே கூட அது ஆபத்தாகும். நம்ம ஒரு பயணம் போய்கிட்டு இருப்போம், ரோட்ல போய்கிட்டு இருப்போம், பஸ்ல போய்கிட்டு இருப்போம், பஸ்ல பக்கத்துல இருந்து பேசுறதுல அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். ஒரு நேரத்துல நம்ம பஸ்ல போற நேரத்துல நம்ம இறங்கிறது கூட இடம் தெரியாம போயிடுவோம். ஏன்னா செல்போனோட இது அப்படி போயிரும். நான் என்னுடைய பேரு நானும் எப்படி நம்ம பழைய இருக்கமா, எனக்கு ஒருத்தர் செல்போன் எடுத்தாங்கன்னு சொன்னா வெளியில இருக்க நேரத்துல நான் சொன்னேன், இப்ப நான் வெளியில இருக்கேன், இத்தனை மணிக்கு வாங்க டைம் கொடுப்பேன், இத்தனை மணிக்கு நான் வீட்டுல இருப்பேன், உங்களுக்கு நான் கால் பண்றேன், அப்பா இருந்தாலும் நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவேன். அடுத்தது வந்து நம்மளோட அன்னை வானொலிக்கு எனக்கு தெரியும், இந்த நேரத்துல வட உல்லாச வேலை தங்கப்புறையில் இப்படி டைம்ல தெரியும், அந்த நேரத்துக்கு மட்டும் நான்
0: பாதிப்பேன்.
2: அது இல்லாம நம்ம தேவைப்பட்ட நேரத்துலமா இந்த செல்போன்ல இருந்து ரோட்டுகள்ல மட்டும் பாதிக்க கூடாது. நான் எங்க போனாலும் இந்த பிள்ளைகளுக்கு கூட அதான் சொல்லிட்டு இருப்பேன், ரோட்டுகளை போற நேரத்துல நம்ம ரோட்டை கடக்கிற நேரத்துல நம்ம அந்த ஞாபகத்துல போனா நம்மளோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படிங்கறதுதான்.
0: நன்றி நன்றி, இணைந்து கொண்டமைக்கு நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது பாதைகளில் போகின்ற பொழுது, பஸ்ஸில் இருக்கின்ற பொழுது கூட வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும் பாக்குறதுக்கு. நிறைய சந்தர்ப்பங்கள், ஏதாவது படிப்பினை சொல்ற விஷயங்கள், இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கு கண்கள் முழுக்க இங்கே தான் கையெடுக்க தொலைபேசி. வயது வித்தியாசம் எதுவுமே இல்லைங்க. பயணங்கள் போகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே, அது ஒரு சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, சாதாரண அன்றாட பயணமாக இருந்தாலும் சரி, யாருமே அந்த அந்த சுற்றி வர இருக்கின்ற விஷயங்கள் பற்றி எந்த ஒரு கவனமோ சலனமோ உணர்ச்சியோ இல்லாமல் இந்த தொலைபேசியிலே இருப்பது பல அசம்பாவிதங்களை காரணமாக இருக்கும். யாராவது ஏதாவது திடீரென்று அவசரத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்வதிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்கின்றோம். அவர்களுக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது நாங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் தவித்து போய்விடுவார்கள். இன்னும் இயற்கையில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள், அற்புதமான விடயங்களை பார்க்க தவறுகிறோம். இப்படி நிறைய விடயங்களை நாங்கள் இழந்து என்று சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, நான் ஒரு தனித்தீவு என்ற ரீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனால் என்ன அர்த்தம்? வாழ்க்கை வாழ்வதற்கே சந்தோஷமாக எல்லா விடயங்களையுமே அனுபவித்துக் கொண்டு வாழ வேண்டும். ஆனால் அதற்கு இது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இந்த போதையிலிருந்து வெளியில வாங்க என்ற விடயம் தான் எப்பொழுதும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்தது வந்து பிள்ளைகள். பிள்ளைகள் எப்போ ஃபோன் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நாங்கள் தேடித்தான் பார்க்கணும். அது வந்து தனியாகவே நாங்கள் பேசலாம், அதை பற்றியும் பேசுவோம். அதையும் தவிர நீங்கள் சொல்லுங்கள், இந்த நேரத்தில் ஃபோன் இருந்தாலும் நான் அதை தொடுறதே இல்லை, நான் வந்து இந்த நேரத்தில் வந்து அமைதியாக தான் இருப்பேன், என்னுடைய எனக்கான நேரம் என்று சொல்லி நானாக இருப்பேன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய நேரம் என்ன என்பதை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: வலிமா கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 10:23.
2: Grand Zenith, Colombo's premier banquet destination, where elegance, exceptional cuisine, and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
3: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலை பெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். அன்றாடம் இரவு 6 மணி முதல் 10 மணி வரை மின் பாவனையை குறைப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
1: வானமே இல்லை,
4: வானமே இல்லை. சிகரம் தொடும் சிந்தனைகளுக்கான களம் வானமே.

0: உயர உயர பறந்து சென்று உச்சம் தொட முயலும் படைப்பாளிகளே, இது உங்களுக்கான நேரம் வெள்ளி தூரம் பிற்பகல் 2:30
1: வானமே இல்லை
2: என் வாரம் என் பூமி என்றும் எந்த ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம்.
3: உல்லாச விலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 10:25 காலை இப்பொழுது எப்பொழுதுமே வேகமாக தான் போய் கொண்டிருக்கும் இல்லையா? மதிய நேரம் வந்துட்டால் அங்கால நேரம் ஒரு மாதிரி கடத்துறது கஷ்டம். இருந்தாலும் மாலை நேரம் வந்து ஆஹா வீட்டை போக போகிறோம், வேலையெல்லாம் முடிய போகிறதே என்று அந்த உற்சாகத்தில் அப்படியே நேரம் போயிடும். அறவே எல்லா நேரத்தையுமே நல்ல நேரமாக, சந்தோஷமான நேரமாக, உற்சாகமான நேரமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் வந்து எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் யார், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய திறமைகள் என்ன என்பதை கூட நீங்கள் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனால் சுறுசுறுப்பாக இருங்க, நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மனசை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளுங்க. அந்த வகையில் வந்து மன ஆரோக்கியத்திற்கான கெடுதல் கூட இந்த கையடக்க தொலைபேசிகள் அப்படின்னு சொல்லலாம். எப்பொழுதுமே அதில் அதற்குள்ளாகவே நாங்கள் இருப்பதனால் வெளி உலகம் என்ன என்று தெரியாது, சுற்றி வர என்ன நடக்கிறது என்று தெரியாது. வீட்டிலே இருப்பவர்கள் கூட என்ன பிரச்சனையோடு இருக்கிறார்கள், குறிப்பாக பிள்ளைகள் என்ன பிரச்சனையோடு இருக்கிறார்கள், என்ன நடக்கிறது இதென்று அவர்களுக்கு தெரியாது. அதே மாதிரி குழந்தைகளிடம் நாங்கள் கையடக்க தொலைபேசிகளை கொடுத்து தன் காரணமாக அவர்கள் வந்து அது இல்லாமல் இருக்க முடியாது என்றொரு நிலைமையில் இருக்கிறார்கள். படித்து முடிஞ்சதா அந்த நேரம் கையெடுக்க தொலைபேசி, சும்மா இருக்கிறோமா அந்த நேரம் கையெடுக்க தொலைபேசி, இப்படியாக எல்லாவற்றிலுமே இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இதனை குறைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து ஒரு போதை, அதையும் தாண்டி இது வந்து ஒரு நோய். சரியா? அப்படி நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நோய். அதிலேருந்து வெளியில் வர வேண்டுமாக இருந்தால் அதற்கான சரியான தீர்வுகளை நீங்கள் கண்டறிய வேண்டும். அதற்கு ஆரம்ப கட்டத்திலேயே தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் இவ்வாறான ஒரு அடிமைத்தனம் உங்களுக்கு வராது. அடுத்த விளப்பில் யாரும் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம். நலமாயிருக்கீங்களா?
3: நல்ல சுகமா இருக்கிறோம். யார் கதைக்கிறீங்க?
4: நான் ரஹுமா.
3: ரஹுமா எங்க இருந்து?
4: கிராண்ட்
3: பாஸ்ல இருந்து. ரஹுமா சொல்லுங்க, எந்த நேரத்துல வந்து நீங்க கையெடுக்க தொலைபேசி இல்லாம நிம்மதியா இருக்கீங்க?
4: பெற்றாக அடிக்கடி போவன் பஸ்ல போகும்போது எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் கைபேசி பார்க்கிறது இல்லை,
3: எடுக்க மாட்டீங்க.
4: மாடகமைக்கு துணி எல்லாம் வாங்க போவன் பாக்கெட் எல்லாம் தைக்கிறதுக்கு, அப்ப கூட யாரும் போன் பண்ணினாலும் நான் போன் பேக்ல எடுக்கிறதே இல்லை.
3: அது அது வந்து கலவு போய் விடுமோ என்ற பயம். அப்படித்தானே? அவசரத்துக்கு யாராவது
4: அவசரம் போல அதிகமா ஒரே அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து பேசிட்டு
3: டக்குன்னு
4: வச்சிருவோம். எந்த நேரம் வெளி உலகத்தை இயற்கையை பார்த்துட்டு போவோம். கொஞ்சம் தோட்டில என்ன நடத்து உள்ளுக்குள்ள பேசிட்டு.
3: நல்ல விஷயம், நல்ல விஷயம். நன்றி ரஹுமா.
4: வருஷ கணக்குல போறது மேடம், எங்க போனாலும் நான் போன் வீட்டுக்கு வந்துதான் பாதிப்பேன். யாரோட ரேடியோல இருந்தாலும் வீட்டுல இருந்துதான் பேசுவேன்.
3: சரி, நல்ல விஷயம். நன்றி ரஹுமா.
4: நல்லா
3: நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: நன்றி.

0: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
1: சிறுவர்களுக்கு இந்த வாசனை இலங்கையில்
2: கேக்குலோ. சிறந்த ஆயுர்வேத மருந்து, அதிசிறந்த மனங்களுடன் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக.
3: Tendril FM 104.7 104.9
4: Island wide. நேரம் இப்பொழுது 10:33.
5: இந்த மரத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.
4: ஜி வி பிரகாஷ் குமாரின் இசையில் ஒலிக்கும் இந்த பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: இந்த வார்த்தையாளத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்கியோர்.
1: இரும்பு துருப்பிடித்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். மறந்து விடாதீர்கள், பெயர் பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். தற்போது ஜனதா ஸ்டீலிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். இரும்பு துருப்பிடித்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். மறந்து விடாதீர்கள், பெயர் பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். தற்போது ஜனதா ஸ்டீலிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ்.
2: ஹாய் தென்றல் எஃப்எம் நேயர்களே, நான் பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ் பேசுகிறேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தென்றல் எஃப்எம் ஆர்ஜிஸ் எல்லாருமே பயங்கரமா சூப்பரா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு தென்றல் எஃப்எம் 104.7 எஃப்எம் 104.9.

0: இலங்கை வியட்நாம் ராஜதந்திர உறவிற்கு வலு சேர்க்கும் வியட்நாம் ஜனாதிபதி தோ லாம் அவர்களின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பில் ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் ஊடகவியலாளர் வி டி சகாதேவ ராஜா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
1: வியட்நாம் நாட்டில் இருந்து ஒரு உயர்மட்ட தலைவர் முதலாவதாக இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார் என்று சொல்லலாம். வியட்நாம் ஜனாதிபதி தோ லாம் இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார். அவர் பாராளுமன்றத்திலும் உரையாற்றி இருக்கின்றார். இலங்கை மற்றும் வியட்நாம் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவு என்பது 1970களிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆக அந்த தூதரக உறவுகளில் 55 ஆண்டுகள் நிறைவையும் கடந்த வருடம் எமது இலங்கை ஜனாதிபதி ஆனந்த குமாரசேன அவர்கள் வியட்நாம் சென்று வந்தது பொழுது விடுத்த அழைப்பு கேட்பவும் அவரது விஜயம் இன்று அமைகின்றன. மாஸ் மீடியா தொடர்பான அந்த டிஜிட்டலைசேஷன் அந்த விடயத்திலும் அவர்கள் வேகமான வளர்ச்சியை கண்டிருக்கின்றார்கள். உலகிலே முக்கியமான ஒரு இடத்திலே வியட்நாம் வகித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இதன் ஊடாக இலங்கையையும் இந்த பொருளாதார கூட்டாண்மையிலே கட்டியெழுப்ப வேண்டும். அதிலேயே இந்த நவீன தொழில்நுட்ப பரிமாற்றம், முதலீட்டு வாய்ப்புகள், மனித வள பரிமாற்றம் இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இவற்றுக்கெல்லாம் கால்கோள் இடுகின்ற ஒரு நன்னாளா வியட்நாம் தலைவர் தோ லாம் அவர்களின் வருகையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
2: உங்களுடன் எப்பொழுதும்

தேடிடும் பழமையும் கேட்டிடும் புதுமையும் www.slbc.lk

0: பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
1: இலங்கை வங்கி நேரம் இப்பொழுது 10:44.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
0: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பஜாஜ் நேரம். அது
3: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவா மெகா ஹீட்டர்ஸில்.
1: இந்த கையடக்கு தொலைபேசியினுடைய ஆதிக்கம் என்பது பார்ப்பதற்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் இதற்கு வந்து அடிமையாகி இருக்கின்றார்கள். அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய வர்த்தகம், நிறுவனங்களுடைய பெயர், இதெல்லாம் அப்படியே உயர்ந்த மட்டத்தில் தான் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கை தரம், மனிதர்களுடைய தரம் தான் இதனால் அப்படியே குறைந்து போயிருக்கிறது. யாரு கேடு கெட்டால் என்ன என்ற மாதிரி ஒரு மனநிலை. யாருக்கு என்ன நடந்தாலும் யாருக்குமே தெரிவதில்லை, அதுதான் பிரச்சனை. எனவே இதை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவைக்கு மட்டும் பாவியுங்கள், அதில் இருக்கக்கூடிய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு அடிமையாகி விடாதீர்கள். எப்பொழுதுமே அதை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று யோசி. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்காவது ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனே பார்வை முழுவதும் கைக்குள்ளாகத்தான் இருக்கும். ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியிடங்களில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து இருக்கின்றோம் என்று சொன்னால் கண்கள் முழுக்க அதற்குள்ளாகவே தான் இருக்குது. கொடுமையில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பார்க்க போகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது நிகழ்ச்சிகள் பார்க்கிறோம், இல்லை இல்லாவிட்டால் வீட்டிலிருந்து தொலைக்காட்சி பார்க்கின்றோம் என்று சொன்னால் கூட அங்கே இடைவெளி போகிறதா கண் இங்கே வந்துடும். அங்கே இடைவெளி முடிஞ்சதா கண் அங்கே போகும். அதே மாதிரி நிகழ்ச்சிகள் பார்க்க போகின்ற பொழுது ஏதாவது நடனம், எங்களுக்கு பிடித்தமான அம்சங்கள் வந்தால் அப்படியே பார்க்கிறோம். இல்லை யாராவது பேசுகிறார்கள், முக்கியமானவர்கள் பேசுகிறார்கள் என்றால் கூட அதற்கு மரியாதை செய்யாமல் நாங்கள் எங்க கண்கள் எல்லாம் இங்கே கையெடுக்க தொலைபேசியில் எங்களுடைய வேலைகளிலே இருக்கிறது. எந்த ஒரு அர்த்தமுமே இல்லாமல் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. அதிலும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான், ஏதாவது ஒரு இடத்துக்கு நிகழ்வொன்றை பார்க்க போகின்றோம் என்று சொன்னால் அந்த நேரடி உணர்வை, நேரடியாக அந்த நிகழ்வை பார்க்கின்ற ரசிக்கின்ற உணர்வை விடுத்து அதை படமாக்கி கொண்டு வந்து அந்த கையெடுக்க தொலைபேசியில் பார்க்கின்ற பொழுது என்ன இருக்கிறது? அதில் ஒரு சின்ன விடயத்தை, இல்லாவிட்டால் ஒரு சிறிய காட்சியையோ, இல்லாவிட்டால் ஒரு குறுகிய நேரம், ஒரு சின்ன சிறிய நேரம் அதனை காட்சிப்படுத்தினால் பரவாயில்லை. அந்த நிகழ்வு முழுவதுமே அதனை காட்சிப்படுத்தி கொண்டிருந்தால் அங்கே நீங்கள் போயிருப்பதற்கு என்ன அர்த்தம் என்றுதான் கேட்க தோறுகிறது. நேரடியாக நாங்கள் பார்த்து உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய விடயங்கள் கூட இதனால் இல்லாமல் போகிறது. மிக கொடுமையான, கவலையான விடயம் இது. ஹலோ, வணக்கம்.
4: இனிமையான காலை வணக்கம்.
1: இனிமையான காலை வணக்கம். யார் கதைக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். அப்படியா, நீரோடு என்ற ஓடிக்கொண்டேதான் இருக்கும். தனலட்சுமி, அதையும் நான் பயந்து பயந்துதான் சொன்னேன். சரியா வந்துருமோ? சொல்லுங்க தனலட்சுமி. தொலைபேசி அழைப்பு வருவதோ, அழைப்புகளுக்கு நாங்கள் பதில் கொடுப்பதோ அது கூட பரவாயில்லை. அது யாராவது தேவைக்கு அவசரத்திற்கு எடுக்கிறார்கள், பேசுவதற்கு எடுக்கிறார்கள், விடயத்தை பேசுகின்றோம், முடிந்து போகிறது. ஆனால் அதையும் தான் இந்த சமூக வலைத்தளங்களுக்குள், இணையதள தேடல்களுக்குள் செல்கின்ற பொழுதுதான் அது வந்து ஒரு அடிமைத்தனம் மாதிரி தொடர்ந்து தேட வைத்துக் கொண்டு பார்க்க வைத்துக் கொண்டே இருக்கிறது.
4: ஓய்வாக
1: இருக்கின்ற பொழுது ஓய்வு கொடுப்பதில்லை
4: கொஞ்சம், எந்த நேரம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நானா யோசித்துக் கொள்வேன். இந்த கண்ணுகளுக்கு பழுது, கண் பழுதாகி மனதில் வைத்துக் கொண்டு நான் ஓரளவு தான் பார்ப்பேன். எந்த நேரம் அதை கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேனே. அது பிடிக்கவும் பிடிக்காது.
1: சரி, நல்ல விஷயம். நன்றி.
4: பஸ்ல எங்கேயாவது போனா கூட
1: அந்த மாதிரி காண்பது, மனிதர்களை, பயணிப்பவர்களை காண்பது மிக மிக குறைவு. பஸ்களில் நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது கையெழுக்கு தொலைபேசியை பார்க்காமல் இருப்பவர்கள் ஒன்று இரண்டு பேராக தான் இருப்பார்கள். மிச்சம் மிகுதி எல்லாருமே அந்த கையெழுக்கு தொலைபேசிகளுக்குள்ளாக தான்
4: இருப்பார்கள்.
1: கவனம் இருக்கிறது.
4: யார் பஸ்ஸில் ஏறுகின்றார்கள், இறங்குகின்றார்கள், பக்கத்தில் யார் நிற்கிறார்கள், இதெல்லாம்
1: அது கூட தெரியாவிட்டால் கூட பரவாயில்ல. இறங்க வேண்டிய இடம் எதுவென்றே தெரியாது, வேற எங்கேயாவது போய் இறங்குறது. முதல் ஏற்கனவே ஒரு நேயர் சொல்லியிருந்தா இப்படியான பல பிரச்சனைகள் இருக்குது. நன்றி தனலட்சுமி இணைந்து கொண்டு அமைக்க.
4: நன்றி.
1: தொடர்ந்து பேசலாம். 2 64 64 2 67 68 68 கலையங்கள் நேரம் இப்பொழுது 10:50.
5: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொழும்பு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: சிட்டி டு சிட்டி, நகரத்தில் இருந்து நகரத்திற்கு,
2: உங்கள் சிட்டியில் உங்களோடு நாங்கள். சனிக்கிழமை தோறும் மாலை 3 மணி முதல் உங்கள் தென்றலில்
1: உங்கள் நகரத்தின் பெருமை கூற வருகின்றோம்.

0: ஹாய் தென்றல் எஃப்எம் நேயர்களே, நான் பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ் பேசுகிறேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தென்றல் எஃப்எம் ஆர்ஜிஸ் எல்லாருமே பயங்கரமா சூப்பரா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு தென்றல் எஃப்எம் 104.7 எஃப்எம் 104.9.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: ஆல் நியூஸ்
3: மணிச்செய்திகள்
4: அனுசரணை.
5: RS ஒருக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒருக்கு கம்பிகள்.
6: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0114360673 அல்லது www.iihs.edu.lk.
7: பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும், பராமரிக்கவும், பழுது பார்க்கவும், நவீனமயமாக்கவும், லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
8: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
3: உள்நாட்டு செய்திகள்.
1: 18 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளுக்கு சுகாதார பராமரிப்பு வசதிகளை விஸ்தரிக்கும் வகையில் ஜனசக்தி மன்றம் ஜனாதிபதி நிதியத்துடன் கைகோர்த்துள்ளது. வெற்றி பெறக்கூடிய எதிர்காலத்திற்காக ஆரோக்கியமான இன்றைய தினத்தை கட்டியெழுப்புதல் என்ற துணைப்பொருளின் கீழ் சுகாதார முன்முயற்சி அமலாகிறது. சிறுவர் பராமரிப்புடன் தொடர்புடைய நிதியியல் முட்டுக்கட்டைகளை நீக்குவது இதன் நோக்கமாகும்.
3: வெளிநாட்டுச் செய்திகள்.
1: மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என அறிவித்த மம்தா பானர்ஜி தமது முடிவில் பிடிவாதமாக இருக்கிறார் என ஊடகங்கள் அறிவித்துள்ளன. தம்மை பதவி நீக்கும் நாள் கருப்பு தினமாக அமையும் என ஊடகங்கள் மம்தா பானர்ஜியை கூறியதாக NDTV செய்தி வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநில சட்டசபை தேர்தலில் மம்தா பானர்ஜி தோல்வியை தழுவியதாக அறிவிக்கப்பட்டது. தேர்தல் பெறுபவர்களை ஏற்க முடியாதென அவர் கூறி வருகிறார்.
3: விளையாட்டுச் செய்திகள்.
1: நடப்பு IPL கிரிக்கெட் சுற்றுத்தொடரில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் 14 புள்ளிகளுடன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலிடத்தை பிடித்துள்ளது. 13 புள்ளிகளுடன் பஞ்சாப் கிங்ஸ் இரண்டாவது இடத்திலும் உள்ளது. தலா 12 புள்ளிகளுடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மூன்றாவது இடத்திலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நான்காவது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: மணிச்செய்திகள் கேட்டீர்கள். RS ஒருக்கு கம்பிகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB 500 ஒருக்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS ஒருக்கு கம்பிகள்.
9: உங்க புது பிளட்ட பாக்க வரணும்னு அம்மா சொல்லிட்டே இருக்கா.
10: கூட்டிட்டு வாங்களேன்.
9: அவ வயசானவ, படியெல்லாம் ஏற மாட்டா.
10: அதுக்குதான் லிப்ட் இருக்கே.
9: லிப்ட் ஒழுங்கா வேலை செய்தா?
10: என்ன கேக்குறீங்க நீங்க? நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்க்கு புது லிப்ட பொருத்தினது, மெயின்டைன் பண்றது, ரிப்பேர் செய்யறது எல்லாமே ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் தான். 20 வருஷத்துக்கு மேலான அனுபவம் உள்ளவங்க.
9: அப்போ பழுதாகிற லிப்ட்களை மாத்தி புதுசாவும் பொருத்துவாங்களா?
10: நிச்சயமா. வருஷம் பூரா பராமரிக்க ஒப்பந்தமும்.

0: முழு குடும்பத்தையும் தெருவுக்கு
1: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
2: நவீன தொழில்நுட்பத்துடன் சிறந்த ஒலி நயத்துடன்
3: புதிய தென்றலாய் உங்களை மகிழ்விக்கிறது உங்கள் தென்றல் FM.
2: இலங்கை முழுவதும் FM 104.7, FM 104.9, உலகம் முழுவதும் www.slbc.lk.

0: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
1: இந்த கையடக்க தொலைபேசிகள் அப்படியே எங்களை அது தங்களுக்கு கீழாக பிடித்து வைத்து கொண்டிருக்கிறனால அது சும்மா பிடியல்ல, அப்படியே ஒரு கோரப்பிடி. அந்த பிடியிலிருந்து சிலருக்கு வந்து வெளியே வர முடியவில்லை. ஆனால் இதெல்லாம் எங்களை எதுவுமே செய்யாது, இப்படியெல்லாம் எங்களை பிடிச்சு வைக்க முடியாது என்ற ரீதியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவர்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குவார்கள். தூக்கத்தை எல்லாம் கெடுத்து வைத்திருப்பதும் கூட இந்த கையடக்க தொலைபேசி தான். பலரும் சொல்கின்ற ஒருபடியும் தான் நாள் முழுக்க வேலை செய்து தூங்க போகின்ற பொழுது தான் கொஞ்சம் நேரம் அந்த கையடக்க தொலைபேசியை பார்க்குறோம். கொஞ்ச நேரமாக பார்க்குறீங்க, அது வந்து அந்த கையெடுக்க தொலைபேசியை கீழே வைக்கவே விடாது. அந்த மாதிரி ஒரு கோரப்பிடி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எத்தனை பேர் முகத்தில் எத்தனையோ தரம் ஃபோன் வந்து விழுந்ததுக்கு பிறகு தான் தூங்க போகிறீங்க. இன்று எங்களுக்கு எங்களுடைய இந்த தொற்றா நோய்கள் உடலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது சரியான தூக்கமின்மை. அந்த சரியான தூக்கமின்மைக்கு முக்கியமான காரணி இந்த கையெடுக்க தொலைபேசி. இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரி, எனவே வாரான முக்கியமான வேலைகள் எல்லாம் காலை நேரத்தில் நீங்கள் பார்த்து வேலைகளை நாங்கள் எத்தனையோ வேலைகளை கையெடுக்க தொலைபேசியில் பார்த்துக்கொள்வோம். அதற்கு பயன்படுத்துங்கள். அதையும் தாண்டி சும்மா அதிலே நேரம் செலவிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. பல வீடியோக்கள் காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக பணியிடங்களில் வேலை செய்பவர்கள் வேலைக்காக சேவைக்காக வாடிக்கையாளர்கள் வந்திருப்பார்கள். வைத்தியசாலைகளிலும் கூட இவ்வாறான தவறுகள் நடக்கின்றன. நோயாளிகள் வந்திருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்களும் சரி இல்லாவிட்டால் நர்சஸ் தாதியர்களும் சரி கையெடுக்க தொலைபேசியிலேயே இருப்பார்கள். அதனால் நோய்வாய்ப்பட்டு வலியோடு வேதனையோடு அவர்கள் வரும் வரைக்கும் அவர்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு, அதாவது கையெடுக்க தொலைபேசியிலே இருக்கக்கூடிய வேலைகளை முடித்துவிட்டு வரும் வரைக்கும் காத்திருக்கக்கூடிய நோயாளிகள் எத்தனை பேர். அவங்க வந்து ஃபோனில் இருந்தாங்க, பார்க்கவே இல்லை, வலியோடு இருந்தாங்க, துடிச்சிட்டே இருந்தாங்க, பார்க்கவே இல்லை. இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் நாங்கள் கேட்கிறோம். அரசு சேவைகளில் பணியாற்றுபவர்களிடம் கூட இந்த மாதிரி குறைகள் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. வாடிக்கையாளர்கள் இருப்பார்கள், அவர்கள் தங்களுடைய போன்லேயே இருக்கிறாங்க, அவங்க தங்களுடைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் தேவையில்லை, மனச்சாட்சியுடன் வேலை செய்யுங்கள் என்பதுதான் எங்களுடைய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. சரியா, இதுக்கு மேல என்னத்த சொல்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்ல. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க? புத்தளம் நவாஸ். சொல்லுங்க நவாஸ். கொஞ்சம் சத்தமா கதைக்கிறீங்களா? ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் கேட்காமலே இருக்கிறது.
2: பாவித்தால் அவர்கள் தேவைகள் அவர்கள் இதுகள் முக்கியமா இதுகள் பேசிக்கொள்ள முடியும். ஆனால் இது வந்து இப்ப ஒரு ஒரு வீட்டுல மக்கள் ஆரோக்கியமா இருந்தது அந்த வீடு ஆரோக்கியமா இருக்கும், அந்த குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், அதுதான் வந்து ஆரோக்கியமா இருக்கும். காரணம் என்னன்னா இன்னும் என்ன பொறுத்த அளவுக்கு நான் சும்மா யோசனை சொல்றேன், மற்றவங்களோட அபிப்பிராயங்கள் எப்படின்னு தெரியாது. இருந்தாலும் என்னென்னு சொல்ல வரேன்னா, இப்ப ஒரு நாங்க முதல் வந்து வானொலி கேட்கும் போது காலையில இத்தனை மணிக்கு வந்து இத்தனை மணிக்கு ஓப் பண்ணிடுவாங்க, பின்னேரம் இத்தனை மணிக்கு எடுத்து பின்னேரம் நைட்டுக்கு இப்படி ஓப் பண்ணிடுவாங்க. அப்ப நாங்க அதை அந்த நேரத்துல கேட்டு பழகி வீதிக்கு நேரம் எல்லாம் எங்களோட தேவைகள் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நல்ல ஆரோக்கியமா இருந்தோம். அது மாதிரி இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட கவர கட்டாது நாடு பூரா கரண்ட் இல்லாம போதுல பேஸ்புக்கும் இல்ல யூடியூப்பும் இல்ல ஒன்றுமே இல்ல. மனிதர்கள் இருந்தாங்க,
1: பேசினாங்க,
2: இருந்தாங்க தானே, ஆமா இருந்தாங்க. அது மாதிரி இப்போது அதெல்லாம் இல்லாட்டியும் ஒரு காலையில ஒரு நேரம் ஒன்று ஒரு வரையாற ஒரு நேரம் ஒன்று குறிப்பிட்டு வச்சிருக்கோம். ஒரு 5:30 இருந்து ஒரு 7 மட்டும் ஒரு 2 தியாலம், இரவுக்கு 7:00 10:00 மட்டும் ஒரு 3 தியாலம், இந்த பேஸ்புக் அது இது சகலமும் அந்த நேரத்துக்கு தான் உபயோகப்படுத்துகிற மாதிரி இந்த அரசாங்கத்தால் இதை கிளீன நாட்டுக்கு செஞ்சேன்னு சொன்னா எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும், அவங்கவுங்க வேலை நடக்கும், உள்ள குட்டிகள் நோய் நொடி இதுபோல் எல்லாமே குறைஞ்சிடும். அதாவது இதுகளெல்லாம் பாவ செயல்கள் அது இது குற்றங்கள் இதெல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்படும். இது வந்து அரசாங்கம் தான் செய்யணும். யூடியூப் ஒரு எல்லாம் சகலமும் சகலமும் மற்ற போன் வேற செய்யும் நார்மல் போன் போர் பேசலாம் கிடைக்கலாம். ஆனா இந்த பட நூறு அதாவது பேஸ்புக் யூடியூப் இதுகள் எல்லாம் இந்த நெட் இதுகள் எல்லாம் கொஞ்சம் டைம் இரவு 7 மணில ஒரு 10 மணி மட்டும் காலையில ஒரு 5:30 ஒரு 7 மணி மட்டும் ஸ்கூலு பாடசாலைக்கு அங்கெல்லாம் போக வேண்டியது தொழிலுக்கு ஆரம்பிக்க வேண்டிய நேரத்துல குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு மட்டும் ஆன் பண்ணி இரவுல அந்த ஆன் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒன்று இருக்கு விடுமுறை நாள் அந்த நேரம் காலை 10 மணிலிருந்து 10 மணி மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை வச்சுன்னு சொன்னா அதெல்லாம் ஆன் பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சிருந்தா ஏதாவது நாட்டை உருப்பட வைக்கணும்.
1: ஒரு நேரத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அந்த நேரத்திற்குள்ளாக மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விடயம் தான் நவாஸில் இருந்தால் அது ஒரு முக்கியமான விட நேரத்தை இந்த நேரத்துக்கு மட்டும்தான் என்ற ஒரு விஷயம் இருக்கின்ற பொழுது அதனை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு. கட்டுப்பாடு எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது, இந்த பயன்பாடு எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. சமூகத்தில் நடக்கின்ற பல சீர்கேடுகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக அடிப்படை காரணமாக இந்த சமூக வலைத்தள பாவனை அமைந்திருக்கிறது.

0: 104.7, 104.9
1: island wide. உல்லாச விலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பதினோரு மணி 21 நிமிடம் என்று இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லாவற்றால் கையெடுக்க தொலைபேசி பாவனை இது இல்லாமல் நீங்கள் அமைதியாக ஓய்வாக இருக்கக்கூடிய நேரம் எது என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இன்றெல்லாம் இந்த சமூக வலைதள பாவனை என்பது பல சமூக சீர்கேடுகளுக்கு வழிவகுக்கிறது. அதிகமாக இந்த குறும் காட்சிகள் இல்லாவிட்டால் டிக்டாக் ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய குறுகிய வீடியோக்கள் காரணமாக பலர் தங்களையே மறந்து தங்களுடைய வேலையையே மறந்து அதற்குள்ளாகவே தான் இருக்கிறார்கள். வேலை செய்தாலும் அதிலே தான் முழு கவனமும் இருக்குது. எனவே இந்த மாதிரியான விடயங்கள் கூட இன்று அடிமைப்படுத்தி இருக்கிறது. அதனால் என்ன போடுகின்றோம், எப்படி போடுகின்றோம், சில பயனுள்ள பதிவுகளும் இருக்கின்றன. அதையும் தாண்டி சிலர் வந்து சில தரம் இல்லாத பதிவுகளை எல்லாம் கூட வீடியோக்களாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுடைய பெயரும் சரி, சமூகத்திலே இருக்கக்கூடிய கருத்துக்களும் சரி வித்தியாசமாக இருக்கின்றன. எனவே இவையெல்லாம் கவனத்தில், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை, கண்டிப்பாக தவிர்க்கப்படவே வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை, அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், இப்படியான பல சம்பவங்களை நாங்கள் எதுவுமே அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு மீறி போகின்ற பொழுதும் சரி, ஒரு விடயத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அதை வந்து தவறாக பயன்படுத்துகின்ற பொழுதும் சரி ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் கையெடுக்க தொலைபேசி பாவனை இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்றுதான் எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டிருந்தோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: என்னை பொறுத்தவரையும் தொலைபேசி, அதாவது இந்த கண்டுபிடிப்புகள், தொலைத்தொடர்பு சாதனம் அனைத்தும் நமது நன்மைக்காகத்தான் இந்த உருவாக்கப்பட்டதே தவிர அறிவுக்கல்ல. என்னை பொறுத்தவரையில் நான் கையடைக்க தொலைபேசியா இருக்கலாம், வானொலி பற்றியா இருக்கலாம், தொலைக்காட்சியா இருக்கலாம், ஏதா இருந்தாலும் அந்த நேரத்துக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்கும் வாழ்த்திருந்தான் தேவைக்கேற்பத்தான் பயன்படுத்துவேனே தவிர அதே வாழ்க்கையா நினைத்து கொண்டு என்னுடைய வேலைகளுக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமலும் அன்றாட செயற்பாடுகளுக்கும் தடங்கள் இல்லாத நிலைமையிலும் தான் இந்த கையடக தொலைபேசி கூட அந்த நேரத்துக்கு பாய்ப்பேன், அதை எடுத்து வைத்திருவேன். மீண்டும் வரும் வரைக்கும் வீட்டுலதான் அந்த தொலைபேசி கையடிக்க தொலைபேசி இருக்கும். வியாபாரத்துக்கு செல்லும் போது மாத்திரம் அதை கையில் எடுப்பேன். ஏனைய நேரத்தில் வீட்டில் தான் அந்த தொலைபேசியை வைத்து விட்டு செல்வேன். இதே போல தான் ஏனைய விடைகளிலும் நாம்
1: அளவோடு பயன்படுத்துறீங்க.
2: ஆம், அளவோடு பயன்படுத்துறோம்.
1: சரி, நன்றி நன்றி. எனது கொடுமைக்கு
2: நன்றி.
1: 11:32.
3: இந்த படத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.
1: ஜனநாயகன் திரைப்பட பாடல் இது.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்டக்கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0703 36 21 23.
1: On your favorite radio station, you're listening.
2: Right person, right choice. Tenbell.
3: மக்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் விதத்தில் அரசாங்கத்தின் வரி கொள்கையினை எளிமைப்படுத்தும் முறைமை பற்றி பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
4: சாதாரணமாக இலங்கையில் வெட் என்பது 18% இருக்கின்றது. எல்லோருமே நாங்கள் வியாபாரம் செய்பவர்கள் அனைவருமே இறக்குமதி செய்பவர்கள் மற்றும் அனைவருமே வெட் வரியை 18% கட்டிக்கொண்டு வருகின்றோம் என்ற வரையும். ஆனால் வங்கிக்கு அதாவது ஃபைனான்சியல் சர்வீஸுக்கு இதுவரை காலமும் அந்த 18% இல்லாமல் 15% குறைத்து அறவிடப்பட்டு வருகின்றது. அதை மக்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மாற்றம் வரப்போகின்றது 1st of July. அதுவரை காலமும் அந்த வங்கிகளுக்கு குறைந்த விகிதத்தை தான் அவர்கள் பே பண்ணி கொண்டு வருகின்றார்கள். அதாவது 18% மற்றவர்கள் மற்ற வியாபார நிறுவனங்கள் பே பண்ணும் பொழுது வெட்வரியை இவர்கள் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் 15% அதாவது 3% குறைந்த அளவில் தான் இன்று வரையும் பே பண்ணி கொண்டு வருகிறார்கள். அந்த வெட்வரியை செலுத்தி வருகின்றார்கள். ஆகவே உண்மையாகவே அவர்கள் செலுத்த வேண்டிய வெட்டவளவு 18. அது மாத்திரமல்லாமல் வங்கி போன்ற சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு SSCL சோசியல் செக்யூரிட்டி கண்ட்ரிபியூஷன் லிவி, SSCL சமூக பாதுகாப்பு அறுவீட்டுத் தொகை என்று சொல்வோம், அது வந்து சர்வீஸ் செக்டருக்கு 2.5% இருக்கின்றது. ஆகவே உண்மையாகவே அவர்கள் 2.5% அதை செலுத்தி வருகின்றனர். ஆகவே நாம் பார்க்க வேண்டும், உண்மையாக 18% இருக்க வேண்டும். ஆகவே SSCL எவ்வளவா இருக்க வேண்டும், 2.5, ரெண்டையும் கூட்டினால் 20.5. ஆகவே இந்த 20.5 தான் இப்பொழுது 1st July அறவிடப்பட போகின்றது. நாங்கள் பார்க்கணும், மிக முக்கியமாக நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் வெட்டை கஸ்டமரிடம் சார்ஜ் பண்ண முடியாத ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கின்றது. இந்த நிதி நிறுவனங்களோ வங்கிகளோ அந்த இந்த வெட்டை வாடிக்கையாளரிடம் அறவிட முடியாது. அவர்கள் வந்து வெளியடிச்சு என்ற ஒரு டெபினிஷன் கீழ் தான் இந்த வெளியே வெட்டை பே பண்ண போகின்றார்கள்.

ஹாய் தென்றல் எஃப்எம் நேயர்களே, நான் பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ் பேசுறேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தென்றல் எஃப்எம் ஆர்ஜிஸ் எல்லாருமே பயங்கரமா சூப்பரா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு தென்றல் எஃப்எம் 104.7 எஃப்எம் 104.9.

எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: உங்களுடன் எப்பொழுதும்.

0: தேடிடும் பழமையும் கேட்டிடும் புதுமையும் www.slbc.lk.
1: நேரம் இப்பொழுது 11:52 உல்லாச வேலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த உல்லாச வேலை நிகழ்ச்சியில் எல்லாரையுமே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கையடக்க தொலைபேசி, எந்த நேரத்தில் எந்தெந்த நேரங்களில் வந்து நீங்கள் கையடக்க தொலைபேசி இல்லாமல் ஓய்வாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அழைப்பில் யார், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க மணிமேகலை. ஃபோனும் கையுமா இருக்கிறாளா நீங்கள்?
2: ஃபோன் பக்கத்தில் இருக்கும்.
1: ஆனால் ஃபோன் பக்கத்தில் இருக்கும்.
2: இந்த சமைச்சு சமைச்சு இந்த உல்லாச வேலை நேரத்துல கொஞ்சம் அதெல்லாம் ட்ரை பண்ணுவேன்.
1: அதனால சமையல் சமையல்ல கவனம் இருக்காது. எப்படா ட்ரை பண்றது, எப்படா பேசுறது, அப்படிதான் இருக்கும் மனசு இல்லையா?
2: இல்ல, ரெண்டு பேர் உதவிக்கு வாக்கள் இருக்கு தானே, அவங்க பாக்கன்னு அவன் ட்ரை பண்ணி டக்கட வந்து கலைச்சிட்டு
1: போறான்.
2: மற்றது என்னன்னா, அனாவசியமாக அதிலே மூழ்கி கிடக்குற குறைவு.
1: சமூக வலைத்தளங்கள், யூடியூப் இதெல்லாம் பாப்பீங்களா?
2: அதெல்லாம் இப்போ முக்கியமானது எதுவும் இருந்தால் ஒழியா, மற்றபடி அந்த தேடல்கள் இருக்கும். எனக்கு கவி இலக்கியம் அப்படியான தேடல்கள் தான். அந்த தேவையில்ல, அதுக்கெல்லாம் போறது இல்ல, வாசிக்க நேரம் இல்ல. மற்ற முதல் எனக்கு 5 மணி இருந்து 6 மணி மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். அப்ப அதுக்குள்ள எது என்னன்னு பாப்பேன் காலையில. இப்ப 5 மணி கிளம்பினா 9:30 மட்டும் ஸ்கூலுக்கு போக மட்டும் 5 நிமிஷம் ஓய்வே இல்லை.
1: ஓய்வே இல்லை,
2: காலை வணக்கம் கூட போட கூட நேரம் இல்லாத ஒரு நிலை. ஆனா அந்த போன்ல நான் கவிதைகள், அந்த வார்த்தை விளையாட்டு அதுகள் செய்யறதால கொஞ்சம் இடைவெளி கிடைச்சா அதுகளை தான் பார்ப்பேன்.
1: அதுதான் சொல்றேன், அந்த கேம்ஸ் சொன்னாலே அதுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா அது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இல்லையா?
2: கவிதையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்
1: அந்த விஷயம்
2: அடிக்கிறாம அப்படியான விஷயங்கள் தான் அதிலே மூழ்கி கிடக்குற குறைவு. மற்றபடியா அன்னை வானொலிக்கு அழைப்படுக்கிறேன் மட்டும்தான்.
1: சரி, நன்றி. அப்ப நல்ல விஷயம், நன்றி. இணைந்த குடும்பக்கு
2: நன்றி.
1: இந்த கையடக்க தொலைபேசி பாவனை என்பது இன்று வந்து எல்லோர் அதிகமானவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அது தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, சிறியவர்களிலிருந்து சிறியவர்கள் அதிகமாக இந்த அதனுடைய பிடியிலே வந்து சிக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள். அதற்கு பெற்றோர்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய வேலை உங்களுடைய உங்களுக்கு கரைச்சல் இல்லாமல் இருக்கும், அதை கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க, இதுதான் சொல்லப்படுகின்ற அடிப்படை காரணங்கள். இதையெல்லாம் ஒரு காரணங்களாக நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் அவர்களிடமிருந்து பிறகு பிரிக்க முடியாது. என்னால் ஒரு வீடியோ காட்சி ஒன்று பார்க்க கிடைத்தது. ஒரு சிறுமி தூங்கி கொண்டிருக்கிறார், தூக்கம், ஆனால் கையில் எதுவுமே இல்லை. கை வந்து அந்த தொலைபேசியிலே நாங்கள் அப்படி தட்டி தட்டி பார்ப்போம் இல்லையா, அப்படி அந்த கை வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இப்படியான பல பிரச்சனைகள் இந்த தொலைபேசி பாவனை, குறிப்பாக சமூக வலைத்தளங்களினுடைய அதிகூடிய பாவனை காரணமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதிலிருந்து வெளியில் வர முடியவில்லை, கஷ்டமாக இருக்கிறது பலருக்கு. ஆனாலும் முயற்சி செய்து அதிலிருந்து வெளியே வர பாருங்கள். உங்களுக்கான ஒரு அழகான வாழ்க்கை, அழகான காட்சிகள் நீங்கள் பார்ப்பதற்கு, நீங்கள் வீட்டிலே சந்தோஷமாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள், தூங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே களவாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இது தொடர்பில் கவனமாக இருங்கள். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் அடிமையாக இருக்கிறீங்க, வெளியில் வர முடியலை அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்தளவில் இந்த ஒலிக்கும் பரமசிவன் திரைப்பட பாடலோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரம் தொடர்ந்து மதிய விருந்தோடு கலையகத்தில் தயாலினி காயம்பு. விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஷைலானி மயில் வாகனம் பெரேரா. வணக்கம் நேர்களே.

0: தேடிடும் பழமையும் கேட்டிடும் புதுமையும் www.slbc.lk.
1: நன்றி ஷைலானி மயில்வாகனம் பெரேரா. நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேரம் 12:01. இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனம் தென்றல் எஃப்எம்.
2: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0114360673 அல்லது www.iihs.edu.lk.
3: ஆலி நியூஸ்
4: மணிச்செய்திகள் அனுசரணை.
5: RS ஒருக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒருக்கு கம்பிகள்.
4: உள்நாட்டு செய்திகள்.
1: தோல் புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் இனம் காணும் பட்சத்தில் சாத்தியமான சிகிச்சை வழங்க முடியும் என்று விசேட வைத்திய நிபுணர் ஹசாந்தி ஜாயலத் தெரிவித்துள்ளார். அதிக அளவான சூரிய ஒளியில் நிற்பவர்களுக்கு இந்த புற்றுநோய் ஏற்படுகிறது. முற்பகல் 10 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரையான காலப்பகுதியில் கடுமையான சூரிய ஒளியில் நிற்பதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்ச்சியாக சூரிய ஒளிப்படும் வகையில் பணியாற்றுபவர்கள் 3 மணி நேரத்திற்கு ஒருமுறை நிழல் தரும் இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும். இதேவேளை சருமத்தை வெண்மையாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் கிரீம்கள் மூலமும் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் ஹசந்த் ஜாயலத் தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டுச் செய்திகள்.
1: காசாவில் பட்டினி பேரழிவாக உருவெடுத்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பேச்சாளரான ஸ்டேஃபான் டுஜாரிக் தெரிவித்துள்ளார். மில்லியன் கணக்கான மக்களுக்கு போதுமான உணவு இல்லை.
4: விளையாட்டுச் செய்திகள்.
1: இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் நடைபெறும் ஆசிய பளுத்தூக்கல் சுற்றுத்தொடரில் இலங்கையைச் சேர்ந்த 16 பேர் பங்கேற்க உள்ளனர். போட்டிகள் எதிர்வரும் 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை நடைபெறும். 28 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இதில் கலந்து கொள்வார்கள்.
3: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
6: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
7: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன? அதுக்குத்தான் முதல்ல எனது தெரிவு RS உருக்கு கம்பிகள். தாங்கி பிடிக்கும் தந்தையும்.

0: எங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் ஆர் எஸ் உருக்கு கம்பிகள். 104.7 அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
0: தென்றல் FM,
1: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
0: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
1: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
0: கல்வி பொது தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
1: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
0: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: உங்கள் சுய விபரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
0: தேசிய அடையாள அட்டை
1: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
0: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
1: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
0: பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.
2: மதிய விருந்து சுவாரஸ்யமும் சுவையும் நிறைந்த தகவல்களுடன் உற்சாகமான பாடல்கள் தந்து மதிய நேரத்தை உங்கள் மனம் கவர் நேரமாக மாற்றும் மதிய விருந்து. மதிய விருந்து
3: தொடர்ந்து 2:30 வரையும் மதிய விருந்து நிகழ்ச்சியினை கேட்கலாம். இன்று மதிய விருந்து நிகழ்ச்சியிலே பல்சுவை அம்சங்கள் இடம்பெற இருக்கின்றன. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் இந்த பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக மனோ சுனந்தா பாடியது. இசை ராஜ்குமாரின் இசையில்

மதிய விருந்து. சுவாரஸ்யமும் சுவையும் நிறைந்த தகவல்களுடன் உற்சாகமான பாடல்கள் தந்து மதிய நேரத்தை உங்கள் மனம் கவர் நேரமாக மாற்றும் மதிய விருந்து. மதிய விருந்து. மதிய விருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்போது 12:12. பேச்சை குறை என்று வீடுகளில் அந்த காலத்தில் எல்லாம் பெரியவர்கள் அடிக்கடி சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். காரணம், அமைதியாக இருக்கும் போதுதான் தெளிவாக சிந்திக்க முடியும். ஓர் இயந்திரம் நன்றாக வேலை செய்யும் நிலையில் இருக்கும் போது சத்தம் மிக குறைவாக இருக்கும். அது வேலை செய்யும் திறன் பழுதுபடும் போதுதான் சத்தம் அதிகரிக்கும். இது இயந்திரங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் பொருந்தும் என்று சொல்கிறார்கள். நிறைய சாதித்தவர்களின் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் பெரும்பாலும் அமைதியானவர்களாகவே இருப்பார்கள். நாம் கோவில்களுக்கு போகிறோம், அங்கே அருளாட்சி புரியும் தெய்வங்கள் நமக்கு மௌனமாகத்தான் அருள் புரிகின்றன, இல்லையா? இந்த மௌனம்தான் கருணையின் உச்சக்கட்டம் என்று மகான்கள் கூறுகிறார்கள். மகான்களிடம் பக்தர்கள் தங்கள் குறைகளை சமர்ப்பித்து தீர்வு வேண்டும் போது அவர்கள் மௌனத்திலேயே தான் பதிலளிக்கின்றார்கள். சரி, எப்போதெல்லாம் மௌனமாக இருக்க வேண்டும்? எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் மௌனமாக இருக்க வேண்டுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. பிரச்சனையின் போது, அதாவது நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது மௌனமாக இருங்கள். அப்பொழுதுதான் அதை பற்றி உங்களால் நிதானமாக அலசி ஆராய்ந்து சிந்திக்க முடியும். மற்றும் உங்களோடு ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் ஒரு விஷயத்தை பற்றி முழுமையான விவரங்கள் இல்லாத போது மௌனமாக இருக்க வேண்டும். எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருந்து கொண்டு நடந்து கொண்டால் அவதிப்படுவது நீங்களாகத்தான் இருக்கும். எனவே ஒன்றும் தெரியாத போது கூட நாங்கள் மௌனமாக இருப்பது சிறப்பாக இருக்கும். பதற்றமாக சத்தம் போட்டு சண்டை போடும் மனநிலை ஏற்படும் போது அவசியமாக மௌனம் காக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகள் ஒரு நட்பை குறைத்துவிடும் என்றோ தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் என்றோ நினைக்கின்றீர்கள் என்று சொன்னால், கோபத்தில் பேசிய வார்த்தைகளை நினைத்து பின்னர் வருத்தப்படும் சூழ்நிலை ஏற்படுகின்றதா? அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் நிச்சயமாக மௌனத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். நாமே எப்போதும் பேசிக்கொண்டிருந்தால் மற்றவர்கள் பேச்சை எப்படி செவிமடுப்பது? இதற்கும் மௌனம்தான் வழி. சரி, மௌனத்திற்கு எவ்வளவு ஆற்றல்கள் இருக்கின்றன தெரியுமா? நம் பேச்சை குறைக்கும் போது முதலில் நம்மை ஓர் அமைதி சூழ்ந்து கொள்கிறது. எதிர்மறை எண்ணங்கள் விலக ஆரம்பிக்கின்றன. மனம் திறந்து கொள்கிறது. திறந்த மனம் வாழ்க்கையில் வேண்டுவன வேண்டாதனவற்றை அலசி நமது வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. நாம் மௌனமாக இருக்கும் போது நமது குறைகள் நமக்கு புலப்படுகின்றன. நேர்மறை எண்ணங்கள் மலர ஆரம்பிக்க குறைகளை எவ்வாறு நீக்கி வாழ்வை வளப்படுத்தி கொள்ளலாம் என்று யோசிக்க தொடர்கிறோம். இதெல்லாம் நாங்கள் மௌனமாக இருக்கும் நேரத்தில் தான் சிந்திக்க முடிகிறது. மௌனத்தில் தான் நம்மால் எதிராளியையும் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதுவரை நம்முடைய கண்ணோட்டத்திலேயே வாழ்வை பார்த்து பழகிய நாம் முதன்முறையாக மற்றவரின் பார்வையில் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்போம். அவர்களிடம் நமக்கு தென்படாத நல்ல விஷயங்களை மௌனம் முத்து குளித்து நமக்கு பெற்றுத்தரும். அதை நாங்கள் அனுபவித்தால்தான் தெரியும். நமது உள்ளுணர்வு நாம் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களுக்கான ஆணைகளை மௌனத்தின் வாயிலாகவே பிறப்பிக்கிறது. எனவே மௌனத்தில் ஆழ்ந்த மன அமைதியும் மகிழ்ச்சியையும் உணர முடிகிறது. மனம் ஆனந்தத்தில் நிறையும் போது உடல் ஆரோக்கியமும் பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் பேச்சை குறைத்து மௌனம் சாதிக்க ஆரம்பித்தால் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதையை சமுதாயம் கொடுப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஏனென்றால் மௌனம் சாதிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையே, இல்லையா? எனவே மௌனத்தை விட சிறப்பானதாக இருந்தால் மட்டுமே வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று மகான்கள் சொல்கின்றார்கள். நாங்கள் மௌனமாக இருக்க முடியுமா? நிறைய பேசிவிட்டோம் இல்லையா? சரி, ஒரு பாடலை கேட்கலாம்.

0: లకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలకలక தத்தருகிட தித்தி தருகிட தோன் தோம் தருகிட நம் நம் தருகிட
1: அறநறிச்சாரம்
2: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மாறுடம் வாழ்வாங்க வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
1: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7 104.9 FM அலைவரிசைகளில் அனுசரணை இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
3: On your favorite radio station, you're listening.
4: Right person, right choice. தென்றல்
5: தென்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
6: KB அல் ஹசீனா ஜுவலர்ஸ்.
5: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB அல் ஹசீனா ஜுவலர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: ஜெனரலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்கியது
1: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: விதம் விதமாய்,
1: வித்தியாசமாய்,
0: அழகழகாய்,
1: அற்புதமாய்
0: அசல் 22 கரடூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டின் நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.
2: இலங்கை வியட்நாம் ராஜதந்திர உறவிற்கு வலு சேர்க்கும் வியட்நாம் ஜனாதிபதி தோ லாம் அவர்களின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பில் ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் ஊடகவியலாளர் வி டி சகாதேவ ராஜா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
3: வியட்நாம் நாட்டில் இருந்து ஒரு உயர்மட்ட தலைவர் முதலாவதாக இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார் என்று சொல்லலாம். வியட்நாம் ஜனாதிபதி தோ லாம் இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார். அவர் பாராளுமன்றத்திடம் உரையாற்றி இருக்கின்றார். இலங்கை மற்றும் வியட்நாம் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவு என்பது 1970களிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆக அந்த தூதரக உறவுகளில் 55 ஆண்டுகள் நிறைவையும் கடந்த வருடம் எமது இலங்கை ஜனாதிபதி ஆனந்த குமாரசனக் அவர்கள் வியட்நாம் சென்று வந்தது பொழுது விடுத்த அழைப்புக்கு ஏற்பவும் அவரது விஜயம் இன்று அமைகின்ற மாஸ் மீடியா தொடர்பான அந்த டிஜிட்டலைசேஷன் அந்த விடயத்திலும் அவர்கள் வேகமான வளர்ச்சியை கண்டிருக்கின்றார்கள். உலகிலே முக்கியமான ஒரு இடத்திலே வியட்நாம் வகித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இதன் ஊடாக இலங்கையையும் இந்த பொருளாதார கூட்டாண்மையிலே கட்டியெழுப்ப வேண்டும். அதிலேயே இந்த நவீன தொழில்நுட்ப பரிமாற்றம், முதலீட்டு வாய்ப்புகள், மனித வள பரிமாற்றம் இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இவற்றுக்கெல்லாம் கால்கோள் இடுகின்ற ஒரு நன்னாடா வியட்நாம் தலைவர் தோ லாம் அவர்களின் வருகையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
4: காற்றலைகளில் தவழ்ந்து காதோடு கதை பேசி களிப்பூட்டும் உங்கள் தென்றல்
5: தென்றல் வரும் கதி
4: கேட்டு மகிழுங்கள். FM 104.7, FM 104.9.
6: நேரம் 12:30. தென்றலில் மதிய விருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உலகில் 2019 பரவிய கொரோனா வைரஸின் தாக்கம் வந்து இன்னும் குறையாத ஒரு நிலையில புதிதாக ஹண்டா என்ற ஒரு வைரஸ் பரவி வருகின்றபடியால் மக்கள் வந்து அச்சத்தில் இருக்கின்றார்கள். இந்த வைரஸ் எலி மூலம் பரவக்கூடிய ஒரு மோசமான தொற்றாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தென்னாப்பிரிக்க நாடான அர்ஜென்டினாவில் உள்ள உசுஆயாவில் இருந்து ஆப்பிரிக்கா கேப் வர்டே நோக்கி செல்லும் MV ஹாண்டியஷ் என்ற உல்லாச சுற்றுலா கப்பல் தற்போது அட்லாண்டிக் கடலில் கேப் வேடே பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலில் இங்கிலாந்து, ஸ்பெயின் மற்றும் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த 150 மேற்பட்ட பயணிகள் இருக்கும் நிலையில் அனைவருக்குமே ஹண்டா என்னும் வைரஸ் பரவி இருப்பது வந்து உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொகுசு கப்பலான MV ஹாண்டியஷீஸில் பயணம் செய்த 3 ஹண்டா வைரஸ் இருக்கும் சந்தேகத்தில் நெதர்லாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனையடுத்து MV ஹாண்டியஸ் கப்பலில் பயணித்த நெதர்லாந்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து ஏப்ரல் 11 வந்து உயிரிழந்திருக்கின்றார். அடுத்த 3 அவரது மனைவியும் நோய் பாதிப்பால் உயிரிழந்திருக்கின்றார். இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் 40% உயிரிழக்க வாய்ப்பு உள்ளதாக மருத்துவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இப்போது எலி மூலமாக இந்த புதிதான ஒரு ஹண்டா வைரஸ் வந்து பரவி வருவது வருகின்றபடியால் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
7: இந்த மரத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வார்த்தையாளத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், போக்ஸ் பார், லிப்ட் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும். ஜிஐ பைப், போக்ஸ் பார், லிப்ட் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
2: வானமே இல்லை,
3: வானமே இல்லை, சிகரம் தொடும் சிந்தனைகளுக்கான களம் வானமே.

0: உயர உயர பறந்து சென்று உச்சம் தொட முயலும் படைப்பாளிகளே, இது உங்களுக்கான நேரம் வெள்ளி தூரம் பிற்பகல் 2:30.
1: வானமே

நேரம் 12:37 நிமிடம். சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை, தென்றல் எஃப்எம், யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் எஃப்எம் ஆகியவற்றில் சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும். கல்வி பொது தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும் ஒலிவாங்கி கேட்ட குரல் வளமும் சிறந்த உச்சரிப்பும் உடையவராக இருத்தல் வேண்டும். உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன் தேசிய அடையாள அட்டை மற்றும் கல்விச் சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30ஆம் தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள். தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 5-7 கொழும்பு 7 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.

0: நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் உங்களுக்கு அனுபவம் மிக்க சிரேஷ்ட அறிவிப்பாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க தயாராகிறது.
0: ஊடகத்துறை சார்ந்த சகல நுட்பங்களுடன்
1: விசேட கலையக பயிற்சியும் வழங்கப்படும்.
0: பயிற்சியின் நிறைவிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும்.
1: யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அரிய வாய்ப்பு.
0: இலக்கம் 252 கொழும்புத்துறை வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
0: 3 மாத கற்கை நெறி.
1: கட்டணம் 40,000 ரூபாய்.
0: கட்டணங்களை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
1: 2026 ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் கிடைக்கும்படியாக உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி:
0: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி, பணிப்பாளர், தமிழ்ச்சேவை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால்பட்டி இலக்கம் 574, கொழும்பு.
1: மேலதிக விவரங்களுக்கு 0773
0: அல்லது 0777 299 2750.
2: அதி உயர்தரமான மருந்துகளை சாதாரண விலைக்கு வாங்கிக் கொள்ள அரச ஒசு செலவுக்கு செல்லுங்கள். அல்லது வேறெந்த மருந்தகத்திலும் நீங்கள் மருந்துகளை வாங்கும் போது SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்கட் கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
3: உங்களுடன் எப்பொழுதும்.

0: தேடிடும் பழமையும் கேட்டிடும் புதுமையும்
1: இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம்.

0: நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் ஃபுர்கான் பி இஃப்திகார். தலைப்புச் செய்திகள். வியட்நாம் ஜனாதிபதி இன்று பிற்பகல் இலங்கைக்கு விஜயம். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பிரதேசங்களில் விசேட வாகன போக்குவரத்து ஒழுங்கு. கல்வி மறுசீரமைப்பில் பாடசாலைகளுக்கு சகல வசதிகளையும் வழங்க நடவடிக்கை. கடந்த வருடத்தில் பதிவான சைபர் குற்றங்களில் 4170 குற்றங்களுக்கான விசாரணை இடம்பெற்று வருவதாக பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. தபால் சேவையில் 1000 பேரை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை. காசாவில் பட்டினி பேரழிவாக உருவெடுத்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பேச்சாளர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொண்டு வியட்நாம் ஜனாதிபதியும் அந்நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளருமான டா லிம் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வருடம் வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொண்ட போது விடுத்த அழைப்பிற்கு அமைவாக வியட்நாம் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தில் இரு நாட்டு தலைவர்களும் முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இலங்கை வியட்நாம் வர்த்தகம், முதலீடு மற்றும் சுற்றுலா கூட்டமைப்பின் அங்குரார்ப்பண நிகழ்வு உட்பட முன்னணி நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்க உள்ளார். வியட்நாம் ஜனாதிபதி நாளை இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார். அந்த உரை தேசிய வானொலியின் அலைவரிசைகள் ஊடாக அஞ்சல் செய்யப்படும். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், சுற்றுலா, இருதரப்பு உறவு பற்றிய சில புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் கைச்சாதிடப்பட உள்ளன. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான இராஜதந்திர உறவுகள் ஆரம்பமாகி 55 வருட பூர்த்தியை இட்டு நடைபெறும் நிகழ்ச்சியிலும் வியட்நாம் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். அவருடன் அந்நாட்டின் சிரேஷ்ட அமைச்சர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய செயற்குழுவின் செயலாளர் உட்பட அரசியல் தலைவர்களும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர். அவரின் விஜயத்தை இட்டு இன்றும் நாளையும் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் நடைமுறைப்படுத்தப்படும். இதன்படி இன்று பிற்பகல் வேளையில் கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை, கிராண்ட் பாஸ், ஒருகுடவத்த, பொர்லி சந்தி, டிஎஸ் சேனநாயக்க சந்தி, ஹாட்டன் பிளேஸ், தாமரை தடாக சுற்றுவட்டம், பொது நூலக சந்தி, லிபர்டி சுற்றுவட்டம், காலிமுகத்திடல் சுற்றுவட்டம், பாலதக்ஷ் மாவத்த, லாட்டஸ் வீதி, செரமிக் சந்தி ஊடாக ஜனாதிபதி பயணிப்பார். அவரின் பயணம் ஆரம்பமாவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னரிலிருந்து குறித்த வீதிகளில் பார ஊர்திகள் பயணிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. ஜனாதிபதி பயணத்தை ஆரம்பித்தவுடன் குறித்த வீதிகளில் சகல வாகனங்களும் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என பொலிசார் தெரிவித்துள்ளனர். வியட்நாம் ஜனாதிபதி நாளை ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தருவார். அவர் பயணிப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னிருந்து NSC சுற்றுவட்டம், காலிமுகத்திடல், வங்கி வீதி ஊடாக ஜனாதிபதி செயலகம் வரையான வீதிகளில் வாகனங்கள் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. கல்வி மறுசீரமைப்பு செயல் திட்டத்தில் பாடசாலைகளுக்கு தேவையான சகல வசதிகளும் வழங்கப்படும் என பிரதியமைச்சர் மதுர செனிவிரத்ன தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை கூறினார். கடந்த வருடத்தில் 4742 சைபர் குற்றங்கள் பதிவானதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். அவற்றில் 4170 குற்றங்கள் பற்றிய விசாரணை இடம்பெற்று வருகிறது. பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வவுனியா மாவட்டத்தில் 73 நீர் விநியோக திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். 4,200 நீர் விநியோக திட்டங்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக வர்த்தக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ள போதும் அதன் முழுமையான சுமையினை நுகர்வோர் மீது விதிக்கவில்லை என அமைச்சர் அனுரா கர்ணா திலக தெரிவித்தார். 1 லிட்டர் டீசலின் 100 ரூபாவும் 1 லிட்டர் பெட்ரோலில் 20 ரூபா செலவை அரசு ஏற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த காலத்தில் தபால் திணைக்களத்திற்கான ஆட்சேர்ப்பு தடைப்பட்டிருந்ததாக அமைச்சர் டாக்டர் நளிந்த ஜெயதீச தெரிவித்தார். தபால் சேவையில் 1,000 பேரை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட இளைஞர் சேவை அதிகாரி பதவிக்காக விண்ணப்பம் கோரப்பட்டிருப்பதாக அமைச்சர் சுனில் குமார கமகே பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர உறவை மேலும் பலப்படுத்தும் வகையில் வியட்நாம் ஜனாதிபதியின் இலங்கைக்கான விஜயம் அமைந்திருப்பதாக ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் வி டி சகாதேவராஜா தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒத்துழைப்பு 1 பில்லியன் அமெரிக்க டாலராக அமையும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், ஆடை தொழில்துறை, சுற்றுலா, கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இலங்கையுடன் வியட்நாம் இணைந்து பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பமாக இது அமையும் என்றும் அவர் கூறினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் சேவையில் இன்று ஒலிபரப்பான விடியும் வேளை நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே வி டி சகாதேவராஜா இதனை தெரிவித்தார். இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிப்பதற்காக 200 சொகுசு பஸ் வண்டிகளை இறக்குமதி செய்வதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தயாராகியுள்ளது. இது பற்றிய கொள்வனவு நடவடிக்கை தற்போது ஆரம்பமாகியிருப்பதாக சபையின் பதில் பிரதம நிறைவேற்று அதிகாரி எம் என் தம்மிக்க ரத்ன தெரிவித்துள்ளார். துருக்கிக்கும் இலங்கைக்கும் இடையிலான பல்வேறு துறைகள் பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இருதரப்பு அரசியல் உறவு, வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, சமுத்திர விவகாரம், கல்வி, விஞ்ஞான தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இருநாட்டு அரசுகளுக்கும் இடையிலான அரசியல் ஆலோசனையின் 2ம் கட்ட பேச்சுவார்த்தை துருக்கி வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. சிறுபோகத்திற்கு தேவையான யூரியா உரத்தை முன்னைய விலைக்கு வழங்குவதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு யுத்த சூழ்நிலையில் உரத்தின் விலை அதிகரித்துள்ளது. எனினும் இலங்கையில் விலை அதிகரிப்பின்றி முன்னைய விலைக்கு உரம் விநியோகிக்கப்படும். அதிகரிக்கப்பட்ட விலையினை அரசு ஏற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: இலங்கை மற்றும் கொரியாவுக்கு இடையிலான பொருளாதார அபிவிருத்தி நிதிய கொள்கை பற்றிய பேச்சுவார்த்தை கொழும்பில் நடைபெற்றது. இருதரப்பும் அபிவிருத்தி கூட்டாண்மையினை மீளாய்வு செய்தல், உட்கட்டமைப்பு வசதி செயற்திட்டம் தொடர்பில் ஆராய்தல், இதுவரை காலமான பொருளாதார செயற்திட்டங்கள் பற்றியும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.
1: பிரதான செய்தி வழங்கிய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலே. அபிவிருத்தி செய்திகள்.
0: வடமாகாண கூட்டுறவுத்துறையை நவீனமயப்படுத்தி லாபமீட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இதன் முதற்கட்டமாக கூட்டுறவு ஊழியர் ஆணைக்கு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகள் இடையிலான கலந்துரையாடல் நடைபெற்று வருகிறது. கூட்டுறவுத்துறை தொடர்பில் கிராமிய ரீதியில் விழிப்புணர்வூட்டி அங்கத்தவர்களை இணைக்கும் செயற்பாடு மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார்.
2: வர்த்தக செய்தி அனுசரணை
3: தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
2: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
0: மலேசியா, தாய்லாந்து மற்றும் சீனா போன்ற ரப்பர் உற்பத்தி செய்யும் நாடுகளில் நிலவும் உலகளாவிய அந்நிய சிலாவணியின் தளம்பல் நிலை இலங்கையின் ரப்பர் கையுறை உற்பத்தியாளர்களுக்கு போட்டித்தன்மை கொண்ட பலனை ஏற்படுத்தும் என்று ஃபர்ஸ்ட் கேபிட்டல் நிறுவனம் அறிவித்துள்ளது. நிறுவனம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேகாலை அகலவத்த கொழும்பு ஹொரணை பெருந்தோட்ட நிறுவனங்கள் எதிர்காலத்தில் இதன் மூலம் நன்மை அடையும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.

0: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
1: இலங்கையின் பொருளாதார செய்திகள். இலங்கையின் பொருளாதார மேம்பாட்டிற்காக நுண், சிறிய மற்றும் மத்தியதர வர்த்தக துறையினரின் டிஜிட்டல் திறனை மேம்படுத்துவதற்கு இலங்கை மத்திய வங்கி எதிர்பார்த்துள்ளது. இதற்காக ஆஸ்திரேலிய பொருளாதார விவகாரம் சம்பந்தமான நிகழ்ச்சி திட்டத்துடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையை கைச்சாத்திட்டுள்ளது. இதன் மூலம் நடைமுறை சாத்தியமான தீர்வு பெறுவதற்கு இலங்கை மத்திய வங்கி அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தனால் வீரசிங்க தெரிவித்துள்ளார்.
2: கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடம், குறைந்த விலை, காட்சி அறைகள், மாத்தளை கடுவில மற்றும் அத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையங்கள் 0112-86-40-12.
1: தோல் புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் இனம் காணும் பட்சத்தில் சாத்தியமான சிகிச்சை வழங்க முடியும் என்று விசேட வைத்திய நிபுணர் ஹசந்த் ஜாயல தெரிவித்துள்ளார். அதிகளவான சூரிய ஒளியில் நிற்பவர்களுக்கு இந்த புற்றுநோய் ஏற்படுகிறது. தோல் புற்றுநோய் ஏற்பட்டவர்கள் அந்த பகுதியினை அப்புறப்படுத்துவதற்கு சத்திர சிகிச்சை அல்லது வேறு விசேட சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும். முற்பகல் 10 மணியிலிருந்து பிற்பகல் 4 வரையான காலப்பகுதியில் கடுமையான சூரிய ஒளியில் நிற்பதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தொடர்ச்சியாக சூரிய ஒளிபடும் வகையில் பணியாற்றுபவர்கள் 3 மணி நேரத்திற்கு 1 முறை நிழல் தரும் இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும். தொப்பி அணிவது, குடைகளை பயன்படுத்துவதன் மூலம் சூரிய ஒளி படுவதை தவிர்க்க முடியும். இதேவேளை சருமத்தை வெண்மையாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் கிரீம்கள் மூலமும் புற்றுநோய் ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாக விசேட வைத்திய நிபுணர் ஹசந்தி ஜாயல தெரிவித்துள்ளார்.
2: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இலங்கையர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1,00,000 தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-07-77

0: போது முடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கோ மருத்துவ சேவைகளை பெறுவதற்கோ மேற்கு கரைக்கு செல்ல முடியாதுள்ளது. அங்கு போஷாக்கின்மையும் அதிகரித்து வருகிறது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் நடைபெறும் ஆசிய பளுதூக்கல் சுற்றுத்தொடரில் இலங்கையைச் சேர்ந்த 16 பேர் பங்கேற்க உள்ளனர். போட்டிகள் எதிர்வரும் 12 திகதியிலிருந்து 17 திகதி வரை நடைபெறும். 28 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இதில் கலந்து கொள்வார்கள். 2028 ஒலிம்பிக் விளையாட்டு விழாவிற்கான தரப்படுத்தலுக்காக புள்ளிகளை பெறுவதற்கு இலங்கையைச் சேர்ந்த வீரர்களுக்கு இது தீர்மானமிக்க போட்டியாக அமையும்.
1: காலநிலை அறிக்கை.
0: மே மாதம் நடுப்பகுதியிலிருந்து ஆரம்பமாகும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சியுடன் இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். பருவப்பெயர்ச்சி மழையுடன் ஏற்படக்கூடிய மண் சரிவு மற்றும் வெள்ள எச்சரிக்கை பற்றி மக்கள் கவனம் செலுத்த வேண்டும். உலகளாவிய காலநிலை மாற்றத்துடன் இலங்கையிலும் காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எதிர்வரும் சில தினங்களில் மழையுடன் கூடிய வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் தென்மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யலாம். சப்ரகமோ, மத்திய ஓவா, தென் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் ஜனாதிபதி இன்று பிற்பகல் இலங்கைக்கு விஜயம். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பிரதேசங்களில் விசேட வாகன போக்குவரத்து ஒழுங்கு. கல்வி மறுசீரமைப்பில் பாடசாலைகளுக்கு சகல வசதிகளையும் வழங்க நடவடிக்கை. கடந்த வருடத்தில் பதிவான சைபர் குற்றங்களில் 4170 குற்றங்களுக்கான விசாரணை இடம்பெற்று வருவதாக பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. தபால் சேவையில் 1000 பேரை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை. காசாவில் பட்டினி பேரழிவாக உருவெடுத்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பேச்சாளர் தெரிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு கேட்கலாம்.
2: உங்கள் மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரச உசு செலவில் சாதாரண விலைக்கு மருந்துகளை வாங்குங்கள். அல்லது வேறெந்த மருந்தகத்திலும் உங்கள் மருந்து துண்டுக்கு SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்கற் கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
3: தென்றல் FM நேரம் 1:02.
4: மக்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் விதத்தில் அரசாங்கத்தின் வரி கொள்கையினை எளிமைப்படுத்தும் முறைமை பற்றி பட்டய கணக்காளர், வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
5: வட் அதிகரிப்பு இல்லை, ஒன்லி வட் அதிகரிப்பு ஃபைனான்சியல் சர்வீசஸ்க்கு மாத்திரம் தான் இருக்குது. அது கூட அதிகரிப்பில்லை. ரெண்டு டாக்ஸை ஒன்றாக மெர்ஜ் பண்ணி ஒரு கூரையின்கள் வெட்டண்ட முறையில் அறவிடுகின்றார்கள். ஆகவே ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். வெட் வரி 18% இருக்க போகின்றது. ஆகவே வெட் வரியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றே நான் கருதுகின்றேன். அரசாங்கம் வந்து வரியை அதிகரிக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு சாதாரண மக்கள் பார்ப்பார்கள் விலையேற்றம் ஏற்பட போகின்றது. உண்மையாகவே நாங்கள் அது உன்னிப்பாக கவனித்தால் வெட்டின் மூலமாக பெரிய மாற்றம் வர முடியாது. என்று சொன்னால் வெட்டில் பெர்சன்டேஜில் 18% தான் இருக்க போன்றது. ஆகவே அந்த வெட் அமைப்பு ஆனால் என்ன வரப்போகுது, நிதி நிறுவனங்களுக்கு செய்ய முடியாது. அதை மக்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று நிதி நிறுவனங்களோ அல்லது வங்கிகளோ இந்த டெக்ஸ் பாஸ் த்ரூ மெக்கானிசமை தமது வாடிக்கையாளரிடம் கஸ்டமர்ஸிடம் மாற்ற முடியாது. அந்த தன்மையை இருப்பதனால் இந்த டெக்ஸ் பாஸ் த்ரூ என்பது வெட் 20% அதிகரிப்பாக இருந்தால் கூட நாங்கள் உடனடியாக பெருச பாதிப்படைய மாட்டோம். ஆகவே நிதி நிறுவனங்கள் வங்கிகள் மூலமாக இந்த அதிகரிப்பு இருந்தால் கூட விவசாயிகளுக்கு ஒரு தாக்கம் இருக்கா, அவர்கள் வங்கியாலும் நிதி நிறுவனங்களும் தமது கையால் தான் இதை செலுத்த போகின்றார்கள். ஆகவே இந்த டெக்ஸ்ட் பாஸ்

0: என்ற மெக்கானிசம் மூலமாக அவர்கள் வாடிக்கையாளரும் அறவிட முடிய முடியாது என்று நான் கருதுகின்றேன்.
1: Tendril FM 104.7 104.9 Island wide
2: Ivo pera tan curico MSS mas Ivo vanda le terico
3: Madhiya virundu Swarishyamum suvayum nirainda thagavalgaludan utshagamana paadalgal thandu Madhiya nerathai ungal manam kavar neramaga maatrum Madhiya virundu Madhiya virundu
4: 2:30 வரையும் மதிய விருந்து நிகழ்ச்சியினை கேட்கலாம். மதிய விருந்து நிகழ்ச்சியில் இன்றும் பல்சுவை அம்சங்கள் இடம்பெற இருக்கின்றன. மதிய விருந்து நிகழ்ச்சியில் அடுத்து நாம் தரும் இந்த பாடல் கும்கி திரைப்படத்திற்காக மகளினி மணிமாறன் பாடிய பாடல், தி இமானின் இசையில்.

0: காற்றலைகளில் தவழ்ந்து காதோடு கதை பேசி களிப்பூட்டும் உங்கள் தென்றல்
1: தென்றல் வரும்
0: கேட்டு மகிழுங்கள். எஃப்எம் 104.7, எஃப்எம் 104.9.
2: மதிய விருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பொதுவாக சில நோய்கள் ஆண்களை விட பெண்களை அதிகம் பாதிக்கும் என்று சொல்வார்கள் இல்லையா? அதிலே ஈறு நோய் அந்த வகையைச் சார்ந்தது. பெண்களுக்கு ஏற்படும் ஈறு நோய் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து நாங்கள் இப்போது உங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். ஆரோக்கியமான ஈறு ஒவ்வொரு பல்லை சுற்றிலும் மென்மையான வளைவு அல்லது சுருள் தோற்றத்தை கொண்டிருக்கும். மேலும் ஒவ்வொரு பல் இடைவெளியிலும் சரியாக பொருந்தி காணப்படும். ஆண்களை விட பெண்கள் ஈறு நோயால் அதிகம் பாதிக்கப்படுவதாகத்தான் மருத்துவ ஆய்வுகள் வந்து தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக பருவமடைதல், மாதவிடாய் நிற்கும் காலம் மற்றும் கர்ப்பகாலம் போன்ற சமயங்களில் இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக பெண்கள் 30 வயதிலிருந்து 54 வயது வரை பட்புறத்திசு நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த நோய்க்கு ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் இல்லாத காரணத்தினால் இதனை முன்கூட்டியே கண்டறிவது கஷ்டம் என்றும் கடினம் என்றும் சொல்கின்றார்கள். பருவமடையும் போது புரோஜெஸ்டிரோன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹோமோன்களின் அளவு அதிகரிப்பதால் அவை ஈறுகளின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றன. இதனால் ஈறுகள் மென்மையாகவும் சற்று வீங்கிய நிலையிலும் காணப்படும். இது போன்ற நேரங்களில் கடினமான உணவுப் பொருட்களை உண்ணும் போது ஈறுகளில் இரத்தம் வடியும் நிலை ஏற்படலாம். எனவே பருவமடையும் வயதில் வாய் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். காலை மற்றும் இரவு என இரு வேளையும் பல் துளக்க வேண்டும். ஈறுகளிலோ அல்லது பற்களிலோ ஏதேனும் மாற்றம் தெரிந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாதவிடாய் நேரங்களில் பெண்களுக்கு ஈறு சிவந்து வீங்கி இரத்தம் வடியும் நிலை கூட ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுகிறது. இதனால் வாயில் எரிச்சல் அதிகரித்தல், கன்னத்தின் உட்புறத்தில் புண் ஏற்படுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. கருத்தடை மாத்திரை சாப்பிடுவோர் மற்றும் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு ஈறுகள் வந்து மிக எளிதிலே பாதிக்கப்படுகின்றன. எனவே ஈறு பாதிப்பை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால்தான் உங்கள் பற்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். எப்போதும் நாங்கள் வாயை கொப்பளிக்கும் போது மிதமான உப்பு தண்ணீரை பயன்படுத்தி வாயை கொப்பளித்தால் மிகவும் சிறந்தது. அதுபோல பல் துளக்க எப்போதும் நாங்கள் மென்மையான ப்ரஷை தான் நீங்கள் டூத் ப்ரஷை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஈறு பாதிப்புகளை நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுகொண்டால் முழுமையான சிகிச்சையினை பெற்று இதிலிருந்து நீங்கள் முழுமையாக குணமடைய முடியும். அது மட்டுமல்லாமல் அதிக குளிர்ச்சியான அல்லது அதிக சூடான உணவுகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது. மதிய விருந்து நிகழ்ச்சியில் அடுத்து நாம் தரும் இந்த பாடல் குபேரன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியது.

0: சிட்டி டு சிட்டி, நகரத்தில் இருந்து நகரத்திற்கு
1: உங்கள் சிட்டியில் உங்களோடு நாங்கள். சனிக்கிழமை தோறும் மாலை 3 மணி முதல் உங்கள் தென்றலில்
0: உங்கள் நகரத்தின் பெருமை கூற வருகின்றோம்.
2: இசையின் உச்சம் உங்கள் விருப்பம்,
3: எல்லாமே புதுசு.
2: தமிழின் சிறந்த பாடல்கள், வாக்குகளை அழியுங்கள், வெற்றியை தீர்மானியுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 12 மணி முதல் 3 மணி வரை
3: தென்றல் டாப் 15
2: கேளுங்கள், வாக்குகளை பதிவிடுங்கள்.

மதிய விருந்து, சுவாரஸ்யமும் சுவையும் நிறைந்த தகவல்களுடன் உற்சாகமான பாடல்கள் தந்து மதிய நேரத்தை உங்கள் மனம் கவர் நேரமாக மாற்றும் மதிய விருந்து. மதிய விருந்து, மதிய விருந்து நிகழ்ச்சியிலே அடுத்து நாம் தரப்போகும் இந்த பாடல் சிங்கள மொழி பாடல். அதுலா அதிகாரி மற்றும் சமிதா முதுன்கொட்டு ஆகியோர் பாடிய பாடல் இது.

0: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலைபெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். ஒரே தடவையில் தேவையான ஆடைகளை அழுத்துவதன் ஊடாக அயன் செய்யும் தடவைகளை குறைப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
1: வானம் பாடிகள்,
2: வானம் பாடிகள்,
1: ஆற்றலால் அவனியை ஆளும்
2: இளையோரின் களம்.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 1:30 முதல் 2 மணி வரையும்
1: வானம் பாடிகள் உங்கள் தென்றலில்
2: உங்கள் திறமையை வெளிப்படுத்த நாம் தரும் சந்தர்ப்பம்.
4: நேரம் 1:23 தென்றலில் மதிய விருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனி உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களை ஈர்க்கும் வகையில் தொடர்ந்து படங்களை தயாரித்து வரும் தயாரிப்பாளர் அருண் விஸ்வா தலைமையிலான சாந்தி டாக்கீஸ் நிறுவனம் வந்து மாவீரன் மற்றும் 3BHK ஆகிய படங்களின் வெற்றிக்கு பிறகு பாரத் கதாநாயகனாக நடிக்கும் ப்ரொடக்ஷன் நம்பர் 4 என்ற புதிய திரைப்படத்தை அறிவித்தது. படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்திருந்த நிலையில் இப்போது அந்த திரைப்படத்திற்கு காவிய காதல் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நகைச்சுவையோடும் வண்ணமயமாகவும் உருவாகியுள்ள இந்த தலைப்பு அறிவிப்பு வீடியோவுக்கு ரசிகர்கள் மத்தியிலே வந்து நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. பாரத் மற்றும் சான்வே மேக்னா ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ள காவிய காதல் திரைப்படத்தை ஹரிஹர சுதன் அழகிரி இயக்கியிருக்கின்றார். சுவாரஸ்யமான ரொமான்டிக் என்டர்டெய்னர் திரைப்படமாக இது இருக்கும் என்று படக்குழு வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்த படத்தின் தலைப்பு அறிவிப்பு வீடியோவில் வந்து முன்னணி நடிகர்களுடன் பால சரவணனும் இடம்பெற்றிருப்பது படத்தின் நகைச்சுவைக்கு உறுதியளிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வண்ணமயமான மற்றும் வசீகரமான காட்சிகள் உற்சாகமான காதல் கதையை ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறது. நடிகர் பாரத் கதாநாயகனாகவும் குடும்பஸ்தன் படத்தில் தனது திறமையால் நடிப்பால் கவனம் ஈர்த்த சான்வே மேக்னா கதாநாயகியாகவும் நடிகர் பால சரவணன் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிக்கின்றார்கள். படத்தின் தொழில்நுட்ப குழுவில் ஒளிப்பதிவாளராக தேனி ஈஸ்வர் இருக்கின்றார். கலை இயக்குநராக CS பாலச்சந்திரம், ஆடை வடிவமைப்பாளராக கிருத்திகா சேகரும், இசையமைப்பாளராக நிவாஸ் கே பிரசன்னாவும் பணியாற்றுகின்றார்கள். காதல் நகைச்சுவை நிறைந்த ஒரு திரைப்படமாகவும் முதல் பார்வை இன்றைய தலைமுறை மற்றும் குடும்ப பார்வையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை இது பெற்றிருக்கிறது. நல்ல இந்த திரைப்படத்தின் டீசர், இசை வெளியீடு, ட்ரெய்லர் மற்றும் உலகளாவிய திரையரங்கு வெளியீடு குறித்த தகவல்கள் வந்து விரைவில் அறிவிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.

0: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
0: தென்றல் FM,
1: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
0: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
1: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
0: கல்வி பொது தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
1: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
0: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: உங்கள் சுய விபரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
0: தேசிய அடையாள அட்டை
1: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
0: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
1: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
0: பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.

0: Tendril FM 104.7
1: 104.9 Island Wide. சுவாரஸ்யமும் சுவையும் நிறைந்த தகவல்களுடன் உற்சாகமான பாடல்கள் தந்து மதிய நேரத்தை உங்கள் மனம் கவர் நேரமாக மாற்றும் மதிய விருந்து. மதிய விருந்து தென்றலில் மதிய விருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் இப்போது 1:31. சரி, பறித்தவுடன் தங்க நிறமாக மாறும் வெள்ளை நிற பாரிஜாதம் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். சரி, எங்கே இந்த பாரிஜாதம் இருக்கிறது என்று பார்த்தால், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாரபங்கி மாவட்டத்தில் அமைந்துள்ளது குந்தி தேவி வழிபட்ட குந்தேஸ்வரர் மகாதேவ் ஆலயம். இங்கே பாண்டவர்களின் தாயான குந்தி தேவி தவம் செய்து சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்ட ஒரு புகழ்பெற்ற தலமாக இருக்கிறது. பாண்டவர்கள் தங்களுடைய அஞ்சாதவாச காலத்தில் தங்களின் பாதுகாப்பிற்காகவும் போரில் வெற்றி பெறவும் குந்தி தேவி சிவனை வழிபட விரும்பினாள். குந்தி தேவியின் ஆணைப்படி பலசாலியான பீமன் மலையில் இருந்து சிவலிங்கத்தை எடுத்து வந்து இங்கு ஸ்தாபிக்க குந்தி தேவி தினமும் இந்த ஈசனை வழிபட்டிருக்கின்றாள். குந்தி தேவியை வழிபட்டதால் இங்குள்ள சிவபெருமான் குந்தேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கருவறையில் ஈசன் செவ்வக வடிவிலே காட்சி தருகிறார். இந்த ஆலயத்திலே 2 உயரத்தில் தலையில் குல்லா அணிந்தது போல நடுவில் லிங்க வடிவம் வித்தியாசமாக இருக்கிறது. கருவறை மீது வட இந்திய பாணியில் கோபுரம் வந்து அமைய பெற்றுள்ளது. இங்கு துர்கா தேவி தனி சன்னதியில் வந்து அமர்ந்து காட்சி தருகிறார். கோவிலுக்கு அருகில் சுமார் 5000 பழமையான பாரிஜாத மரம் இருக்கிறது. அர்ஜுனன் இந்திரலோகத்தில் இருந்து கொண்டு வந்து நட்டதாக நம்பப்படும் இந்த மரம் சிவ பூஜைக்கு சிறப்பான மலராக கருதப்படுகிறது. இந்த மரத்தில் பூக்கும் மலர்கள் மரத்தில் இருக்கும் வரை வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த மலர்களை பறித்தவுடன் தங்க நிறமாக மாறிவிடுகின்றன. இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால், பாண்டவர்கள் தங்களின் வனவாச காலத்தில் இந்த இடத்தில் தங்கியிருந்த போது குந்தி தேவி சிவனை வழிபடுவதற்காக பீமனால் இங்கு ஒரு சிவலிங்கம் வந்து கொண்டு வரப்பட்டு நிறுவப்பட்டதாக தல புராணம் வந்து கூறுகிறது. குந்தி தேவி தன் மகன்களின் நலனுக்காகவும் வெற்றி வேண்டியும் இந்த ஈசனை தினமும் வந்து பூஜை செய்து வந்ததாக கூறப்படும். இந்த தலத்திலே மகாபாரத காலத்தோடு தொடர்புடைய மிகவும் பழமையான புனிதமான இடமாக இந்த பக்தர்களால் போற்றப்படுகிறது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போர் உறுதியானதும் வெற்றி வேண்டி குந்தி தேவி சிவ பூஜை செய்திருக்கின்றாள். ஒரு நாள் அவள் கனவில் தோன்றிய ஈசன் தங்க மலர்களால் என்னை பூஜை செய், வெற்றி நிச்சயம் என்றதும் மகன் அர்ஜுனனிடம் தங்க மலர்கள் பூக்கும் மரத்தை கொண்டு வர கட்டளையிட்டாள். அர்ஜுனனும் கிருஷ்ணனிடம் சொல்ல, தங்க மலர் என்பது பாரிஜாத மலரை குறிக்கும், பாட்கடலில் தோன்றிய இந்த மரம் இந்திரலோகத்தில் உள்ளது என்று கூறினார். அர்ஜுனனும் தவம் செய்து அந்த தெய்வீக மரத்தை பெற்று மண்ணில் நட்டவுடன் வளர்ந்து பூ பூத்தது. மகிழ்ந்த குந்தி தேவி அன்று முதல் தங்க மலர் கொண்டு சிவ பூஜை செய்தாள். பாண்டவர்களும் போரில் வெற்றி பெற்றனர். தற்போதும் இந்த பாரிஜாத மரம் வந்து கோவிலுக்கு வெளியே இருப்பதாக சொல்லப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாரபங்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள குந்தேஸ்வரர் ஆலயத்திலே தான் இந்த பாரிஜாத மரம் காணப்படுகிறது.
2: ஏ குப்புசாமி, முனுசாமி, சின்னசாமி, பொண்ணுசாமி, ஆறுசாமி, வீராசாமி, வெள்ளச்சாமி, கருப்புசாமி, எல்லாரும்

0: மட்டக்களப்பு அமிர்தகழியைச் சேர்ந்த அன்பு தனது 16th பிறந்த நாளை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார்.
1: கொழும்பு 14 ரீஸ்மா தனது 7th பிறந்த நாளை இன்று குடும்பத்தோடு கொண்டாடுகிறார்.
2: ஹட்டன் நோர்வூடைச் சேர்ந்த ரித்து இன்று தனது 3rd பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார்.
3: Many more happy returns of the day.
1: உங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தென்றல் FM-இல் மாலை 5:15 உங்கள் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் இணைந்து கேட்டு மகிழுங்கள்.
0: தினந்தோறும் மாலை 3 மணி வரை உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
2: மறந்துவிடாதீர்கள், வாட்ஸ்அப்பில் மாத்திரம் வாழ்த்துக்களை அனுப்பி வையுங்கள்.
1: அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0 7 1 4 4 4 3 2 27.

0: அல்லி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபனத்தின் அனுசரணையில் இலங்கை வானொலி தென்றல் எஃப்எம் வழங்கும்
1: அல்லியின் கவிச்சுரங்கம்
0: பிரதி வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் 2 மணி முதல் 2:30 வரை உங்கள் தென்றலில் ஒலிபரப்பாகும்.
2: பெட்ரோல் வாசனைக்கும் ஓடும் ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: பஜாஜ் நேரம் 1:05.
2: பெட்ரோல் வாசனைக்கும் ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
5: உலகெங்கும் உலாவரும் உளம் கவர் வானொலி,
6: ரைட் பர்சன் ரைட் சாய்ஸ்
5: தென்றல்.
4: மதிய விருந்து, மதிய விருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனி நாங்கள் விளையாட்டு தகவலை தர இருக்கின்றோம். பஞ்சாப் அணிக்கு எதிராக அதிக ஓட்டங்களை எடுத்து புது சாதனையில் மும்பையுடன் சமன் செய்தது ஹைதராபாத் அணி ஐபிஎல் தொடரில். ஐபிஎல் 2026 T20 கிரிக்கெட் தொடரில் நேற்றிரவு நடந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பஞ்சாப் அணி பந்துவீச்சை தெரிவு செய்தது. நடப்பு ஐபிஎல் தொடரில் சாதாரணமாக 200 ரன்களை கடக்கும் சன்ரைசர்ஸ் அணி இந்த போட்டியிலும் 200 ஓட்டங்களை கடந்து 20 ஓவர்கள் முடிவில் 235 ஓட்டங்களை குவித்தது. இந்த போட்டியில் 200 மற்றும் அதற்கும் அதிக ஓட்டங்களை அடித்ததன் மூலம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மும்பையுடன் பகிர்ந்து கொண்டுள்ளது. ஐபிஎல் தொடரில் ஒரே அணிக்கு எதிராக அதிக முறை 200க்கும் அதிக ஓட்டங்களை விளாசிய அணிகள் ஹைதராபாத் அணி தற்போது மும்பை அணியுடன் சமன் செய்திருக்கின்றது. மாயி திரைப்பட பாடல்.

எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள். 104.7, 104.9, Island-wide.

0: நேரம் 2:01.
1: ஆல் நியூஸ்
2: மணிச்செய்திகள் அனுசரணை.
3: RS ஒர்க்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒர்க்கு கம்பிகள்.
4: Local Study Global Degree IIHS The Global Health University. விவரங்களுக்கு 0-1143-660-73 அல்லது www.iihs.edu.lk.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
2: உள்நாட்டு செய்திகள்.
0: இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு 200 சொகுசு பஸ் வண்டிகளை இறக்குமதி செய்ய இலங்கை போக்குவரத்து சபை தயாராகியுள்ளது. இதுபற்றிய கொள்வனவு நடவடிக்கை தற்போது ஆரம்பமாக இருப்பதாக சபையின் பதில் பிரதம நிறைவேற்று அதிகாரி MN தம்மிகரத்ன தெரிவித்துள்ளார்.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: காசாவில் பட்டினி பேரழிவாக உருவெடுத்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பேச்சாளரான ஸ்டெஃபான டுஜாரிக் தெரிவித்துள்ளார். மில்லியன் கணக்கான மக்களுக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை. காசாவில் 21 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்த நிலப்பரப்பை விட அரைவாசிக்கு குறைவான நிலப்பரப்பில் தற்போது முடக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: தேசிய சூப்பர் லீக் 4 நாள் கொண்ட கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் இறுதிப் போட்டியில் தம்புள்ளை அணி 119 ஓட்டங்களால் வெற்றியீட்டியுள்ளது.
1: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
3: RS ஒர்க்கு கம்பிகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB 500 ஒர்க்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS ஒர்க்கு கம்பிகள்.
6: உள்நாட்டு கல்வி சர்வதேச பட்டம் IIHS The Global Health University. தொடர்பு கொள்ளுங்கள் 0114-366-073 www.iihs.edu.lk.
4: Local Study Global Degree IIHS The Global Health University. விவரங்களுக்கு 0-1143-660-73 அல்லது www.iihs.edu.lk.
7: வாய்க்கு ருசியா சாப்பாடு பாட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளைன் நினைச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும். குடுக்கிறத சாப்பிடு இல்லடா கடல குஞ்சு செத்துரு.
5: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
1: Tendril FM 104.7 104.9 Island Wide
0: மதிய விருந்து.

0: on your favorite radio station. You're listening.
1: Right person, right choice. Tendril.
2: தென்றலில் மதிய விருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இனி நாங்கள் பர்வீன் சுல்தானாவின் அருமையான ஒரு பேச்சினை நாங்கள் கேட்கலாம். சீதை கோட்டை தாண்ட என்ன காரணம்? சரி, அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டு பார்ப்போம்.
3: கோட்டை தாண்டா, அவ செஞ்ச தப்பு கோட்டை தாண்டதா? ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் ஒண்ணு வந்திருக்கு. ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அவ கோட்டை தாண்டன உடனே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். அவன் வாழ்க்கையே நாசமா போச்சு. கடைசி வரைக்கும் அவன் தன் கணவனோடு சேரவே இல்ல, மண் பிளந்து உள்ள போய் செத்து போனான். அவன் செஞ்ச பெரிய தப்பு அது. என் குழந்தைகளை நான் ஒன்று சொல்லுகிறேன், 16-17 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், 15-14 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இப்பொழுதே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. ஒரு சிறிய தவறு, அதை நீங்கள் உணரவில்லை என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடும் என்பதற்காகத்தான் அந்த தாயின் கதையை சொல்லுகிறேன். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான் வாழ்க்கை. அவ செஞ்ச பெரிய தப்பு கோட்டை தாண்டது, கோட்டை தாண்டது. நீங்கல்ல உண்மையா அவ செஞ்ச பெரிய தப்பு என்ன? உன் கண்ணில் ஒரு உள்ள ஒரு மெஷின் இருக்குப்பா உனக்கு. இந்த கையில இந்த போன் வச்சிருக்கிற பிள்ளைங்களால அந்த மெஷினை வந்து பயன்படுத்தவே முடியல. கேமரான்னு பேர் அதுக்கு, உள்ள இருக்கு. அது ஆனே ஆகிறது இல்ல, சுயமா எதையும் யோசிக்கிறது இல்ல. இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலெட்ஜ், ஐன்ஸ்டீன். இமேஜின் பண்ண, ஒரு காட்சிப்படுத்த. ஒரு பொன் மாலை பொழுது, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராம் உட்கார்ந்துருக்காங்க. வெரி கரிஸ்மேட்டிக் கப்பல், பியூட்டிஃபுல்லா இருக்காங்க ரெண்டு பேரும். 10 அடிக்கு பின்னால லக்ஷ்மணன் நிக்கிறான். இதுதான் காட்சி. வந்துருச்சா காட்சி? வந்துருச்சா? ஆர் யூ வித் மீ? திடீர்னு ஒரு மான் வருது முன்னால. அழகா இருக்கு அந்த மான், கோல்டா இருக்கு, கொம்பெல்லாம் வைர வைடூரியமா இருக்கு. அத பார்த்த உடனே ஆசைப்பட்டா சீதை, ஹை கோல்டன் டீர் பார்த்த ஆசை. உடனே ராம, மிஸ்டர் ராம், ஐ வாண்ட் தி டீர் அப்படின்ட்டா. அவர் இருக்கிறாரு பக்கத்துல, அவரு என்ன செய்யறது? அழகான மனைவி கேக்குறா, உடனே எந்திரிச்சான். எந்திரிச்சேட்டா உடனே லக்ஷ்மணன் வந்தான். குழந்தைகளை, நான் சொல்லுவது ராமாயணத்தில் நடந்தது, உன் வாழ்க்கையிலும் நடக்கலாம். இது இப்படியே நடக்காது, வேற விதமா நடக்கும். எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுங்கிறதுனால சொல்றேன். எவ்ரிதிங் இஸ் அப்ளைடு தானே குழந்தைகளை. மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறோமா, பிசிக்ஸ் படிக்கிறோம், எவ்ரிதிங் இஸ் அப்ளைட். கெமிஸ்ட்ரி படிக்கிறோமா, அப்ளை. அப்ளை பண்ண தெரியலனா நீ கெமிஸ்ட்ரி படிச்சு பிரயோஜனம் இல்லை, பிசிக்ஸ் படிச்சு பிரயோஜனம் இல்லை. ஓடுற பஸ்ல இருந்து இறங்கணும்னா பஸ் ஓடுற மாதிரியே தான் ஓடணும். பின்னால நின்று போனேன்னா கீழே விழுந்துருவேன்னு தெரியலனா நீ பிசிக்ஸ் படிச்சு அர்த்தமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் லைஃப். லக்ஷ்மணன் ஓடி வந்து சொன்னா, அண்ணி அது பொய்மான். அவ செஞ்ச ஃபர்ஸ்ட் தப்பு, மானுக்கு முதல்ல தங்க நிறம் இருக்கும், வைர வைடூரியெல்லாம் அதுக்கு இருக்கும்னு நம்பினது. செகண்ட், அது பொய் மான்னு சொன்னதுக்கு அப்புறமா, ஹை இது பொய் மானா, முன்னாலேயே இருக்குது பொய் மானா, சொல்ற பேச்சு கேட்காதது. ரெண்டாவது தப்பு, நல்லா தெரிஞ்சுக்கோ குழந்தைகளை, நாம இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த இறைவனின் குரல் ஏதோ ஒரு வழியில நமக்கு வந்து சேரும். எனக்கு தெரியல, இறைவன் ஒருவேளை உங்களை நேசித்திருக்கலாம், அதனால் என்னை 12 மணி நேரம் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு வரேன், உங்ககிட்ட வந்து இதை சொல்றேன். இறைவன் அருள் அப்படித்தான் கிடைக்கும். மெசேஜ் ஒண்ணு வரும், ஹே பியூட்டிஃபுல், ஐ சா யூ இன் தி பஸ் ஸ்டாண்ட், நீ ரொம்ப அழகா இருக்க. நேற்று நான் இரவெல்லாம் நான் தூங்கல. இப்படி ஒரு மெசேஜ் வரும், நீ அதை உன் ஃப்ரெண்டு காட்டுவேன், பாறேன் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அப்ரெண்டு சொல்வா, ஏய் அது வேணாண்டி, டிலீட் பண்ணு, பதில் சொல்லாத, டிலீட். இது இறைவன் குரல், இது தேவதையின் குரல், இது இறைவன் உன்னை நேசிக்கிறான் என்பதற்காக உன்னுடைய பக்கத்துல வந்து ஒரு குழந்தை உன்னுடைய உன்னுடைய ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்றா, ஏய் டிலீட் பண்ணுடி, போ சாத்தான். இறைவன் உன்னை தண்டி, குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு குழந்தைகளே, இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் எது சொன்னாலும் விளங்காது. நான் சொல்லுவதுதான் சரி என்று சொல்வாய். இறைவன் உன்னை நேசிக்க வேண்டும் என்றால் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒலிகளை உன் ஆசிரியர்கள், எனக்கு ஆகாத டீச்சர் தாங்க, கெமிஸ்ட்ரி டீச்சர் ஆகாத டீச்சர் தான், நான் பேசும் போது இந்த என்ன கையை கட்டி சுல்தான் எந்திரிச்சு நில்லு. நான் ஏன் பேசுற கிளாஸ்ல, கிளாஸ்ல கூட கூட பேசிட்டே இருப்பேன். நான் பிளஸ் ஒன் வரைக்கும் பேசினேன். பிளஸ் ஒன்ல என் டீச்சர் சொன்னாங்க, ஏன் பேசுற, வெரி ராங், பேசாத அப்படின்னாங்க. நான் மனசுல சொல்றேன், பேசுறதுக்கு பிறந்தவனா, என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க. டீச்சர் சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உட்கார். அங்க பேசுறத நிறுத்தினதோ இங்க பேசிட்டு இருக்கேன். இதான் இறை அருள். வார்த்தைகள் யார் மூலமாகவும் வரும் என் குழந்தைகளே, அதை வாரி எடுத்துக்கொள்வதற்கான ஆற்றல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தபடி இதை பேசிக் கொண்டிருக்கேன். அவன் வந்து சொல்றான், நீ இது பொய்மான். ஏய், முன்னாலே இருக்க பொய்மான். அவ சொல்றா, சரி நிஜமான் தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன், அண்ணனை உன்னை விட்டு விளக்காதங்கிறான். அண்ணன் பாதுகாப்பா உன் கூட இருக்கட்டும் அண்ணி, நான் போறேன். கம்பராமாயணத்தை படிக்கிறேன் நான். கம்பராமாயணத்தில் அந்த சொல் இருக்கு, நாயக நீயே பற்றி நல்குமேயால். ராமனை நீதாப்பா இதை பிடிக்கணும், எனக்கு குழந்த பிடிக்கிற எல்லாம் மான் வேணாம், புரிச்சன் நீ போய் பிடிச்சிட்டோம் சொல்றாங்க. அவ செஞ்ச மூணாவது தப்பு, அவன் போறான் போகும்போது அவன் அரக்கன், அந்த மான் வடிவத்தில் வந்தவன் அரக்கன், அவன் அம்பு போடுறான் இறக்குறவன் லக்ஷ்மணா சீதான்னு சொல்லிட்டு செத்துட்டான் ராமன் வாய்ஸ்ல. ட்ராப். உடனே சீதா சொல்ற, ஐயோ ராமனுக்கு அங்க ஆபத்து, லக்ஷ்மணா போய் காப்பாத்துனு, உன்னை விட்டு போக மாட்டேன் நீ, நான் போனா உன்னை யாராவது வந்து ஏதாவது துன்பம் கொடுத்துருவாங்க, நான் போக மாட்டேன், நீ இங்க நின்னுட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன், மரியாதை போய் உன் அண்ணனை காப்பாத்து.
4: அவ செஞ்ச நாலாவது
3: நாலு தப்ப பண்ணிட்டான். முதல்ல போகும்போது, இது அனந்த ராமாயணத்துல இருக்கு, போகும்போது லக்ஷ்மணன் என்ன பண்ணான், அண்ணி நான் வர வரைக்கும் நீ செத்துருவேங்கிறதுனால நான் போறேன், ஆனா அண்ணன் வந்து அங்க செத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவன் ராஜா ராமன், அவன் கோதண்ட ராமன், உன் ஜானகி ராமனா தான் உனக்கு தெரியும், அவன் எவ்வளவு பெரிய வீரன்னு எனக்கு தெரியும் அண்ணி, நீ செத்துருவேங்கிறதுனால நான் போறேன், ஆனா உன்னே ஒண்ணு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரு கோடு போடுறேன், நீ இந்த கோட்டை மட்டும் தாண்டிடாத, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். உங்க அம்மா அப்பா வந்து அவனுக்கு கோடு போட்டு போயிருக்காங்க, வீட்டை விட்டு அனுப்பும் போது கோடு போட்டுதான் அனுப்புறாங்க, டீச்சர்கள் உனக்கு கோடு போடுறாங்க, இந்த டீச்சர்களுக்கு இவர்கள் கோடு போடுறாங்க, இவர்களுக்கு இவர்கள் மேலானவர்கள் கோடு போடுறாங்க, எல்லாரும் தான் கோடு போடுறாங்க, எல்லார்கிட்டையும் கோடு இருக்கு. சீதைக்கும் ஒரு கோடு விழுந்தது முன்னால, உள்ளேயே இரு தாண்டாதன்னு. ராவணன் வந்தான், எப்படி வந்தான், எந்த விஷயத்துல வந்தான், எந்த வேஷத்துல வந்தான் ராவண, முனிவ பொம்பளைங்க சீக்கிரமா ஏமாறுற வேஷம் அது, டக்குன்னு ஏமாந்துரும், அந்த இந்த உருவத்தை பத்தல ஏமாந்துரும் சாமி, அந்த வேஷத்துல வந்தான் பிக்ஷான் தேகினா. வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரதற்கேற்ப நயம்பட உரைத்தனா, சங்கரன் கொடுத்த வாழ் மௌலி பத்து, அப்படி வரல பிக்ஷாண்டி, பிச்சை போடுறதுக்கு வா, கோட்டை தாண்டி வந்தாதான் உன்னை தூக்க முடியும் என்னால, வா. அவ சொன்ன, உள்ள வாங்க சாமி, கோடு இருக்கு. என்ன கோடு இருக்கு உள்ள, நான் சன்னியாசத்துல இருக்கிற, நான் எப்படி கிரகஸ்தத்துக்குள்ள வர முடியும், நீ கிரகஸ்தத்துல இருக்கிற, வெள்ள வந்து சோறு போடு இல்லன்னா நான் போயிருவேன் அப்படிங்கிறான். ஐயோ போகாதீங்க சாமி, இதோ வந்துட்டேன்னு அப்படி தாண்டனா, இந்த கோட்டை அப்படி தாண்டன, அவ்வளவுதான். பல்லாயிரம் ஆண்டு கணக்காக அந்த கோட்டை தாண்டா, கோட்டை தாண்டா, அதுக்கு முன்னால மான கேட்டாலே அது யாரும் சொல்றது இல்ல, அதுக்கப்புறம் மான் பொய்னு சொன்னானே அதன் நம்பல, அதை சொல்றது இல்ல, நான் போய் கூட்டு வர்றேன் நீ அண்ணன் அண்ணனை அனுப்பாத, அதை அவ பேச்ச கேட்கல, அதை சொல்றது இல்ல, அது ராமன் குரல் இல்லை அண்ணி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னா, அவ அதை கேட்கல, அதை சொல்ற, கோட்டத்தான்னா கோட்டத்தான்னா கோட்டத்தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆபத்து உங்களுக்கு வரி ஃபெயில் ஒன்னு ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா டப்புன்னு ஃபெயில் ஆக முடியாது குழந்தைகளை, பல்வேறு ஸ்டெப் இருக்கும், அந்த ஸ்டெப் எல்லாம் ஒழுங்கா கவனிக்கலன்னா ஃபெயில் ஆவீங்க. அந்த ஸ்டெப்ஸ் சரியா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. நான் ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன். சீதை ஏன் கோட்டை தாண்டனா? சீதை ஏன் தாண்டனா தெரியுமா? லக்ஷ்மணன் போட்டான், அதனால்தான் தாண்டான். ராமன் போட்டிருந்தா பசின்னு ஒருத்தன் வரான், தாண்டிதான் இருப்பான். தாய் இல்லையா, தாண்டிதான் இருப்பான். எப்ப அவ தாண்டாம இருந்திருப்பா? ஒரு பெண்ணா நான் யோசிச்சு பாக்குறேன். எங்க அம்மா சொல்வாங்க, ராத் 6 மணிக்கு மேல பால்கனி பக்கம் நின்னு எட்டி பார்க்காதம்பாங்க என்ன சின்ன வயசுல. ஏன்னு கேட்பேன் சார் நான். எங்க அம்மாவுக்கு சொல்ல தெரியல போல இருக்கு அந்த வயசுல, எனக்கு புரியற மாதிரி 6 மணிக்கு மேல ரோட்டை வேடிக்கை பார்த்தா பொறு வரும், முகம் கெட்டு போவோம். பா, நான் அப்ப திருப்பி கேட்பேன் உங்ககிட்ட, ஏன் கூர்க்காவுக்கு வர்றதில்ல? அவன் அங்கதானே நிக்கிறான், வாசல்ல தானே நிக்கிறான். அது இல்ல பதில். ஏதோ ஒரு ஒழுக்கத்துக்காக அம்மா சொல்றாங்க, ஏதோ ஒரு சொல்லு இருக்கு அதுக்குள்ளாக. இந்த நேரம் தவிர்த்து வெளியில் இருக்காது, இந்த நேரம் தவிர்த்து ஒன்றை தாண்டாது, இந்த விஷயத்தை பார்த்து இதை செய்யாது என்று யாரேனும் சொல்கிறார்கள் என்றால், டோன்ட் என்கின்ற சொல்லுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. ஆனா அது அடுத்தவங்க சொன்னா நம்ம கேட்கறதே இல்லை. குழந்தைகளை நீ என்ன சொல்றது, நீ என்ன சொல்றது? சொல்லட்டுமா, சீதை எப்போ அதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியுமா? என் கணவனும் என் கொழுந்தனும் வரும் வரைக்கும் நான் இந்த குகையை விட்டு வெளியேற மாட்டேன் என்று அவள் தனக்குத்தானே கோடு போட்டுக் கொண்டிருந்தால் அவள் அதை தாண்டி இருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருவர் போட்டார்கள், அதனால் தாண்டினாள்.
5: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
6: Tendril FM 104.7 104.9 Island Wide.
7: இவ பேரத்தான் குறிக்கும் MASS மாஸ். இவ வந்தாலே தெரிக்கும்.
8: இலங்கை வியட்நாம் ராஜதந்திர உறவிற்கு வலு சேர்க்கும் வியட்நாம் ஜனாதிபதி டோலாம் அவர்களின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பில் ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் ஊடகவியலாளர் வி டி சகாதேவ ராஜா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
9: வியட்நாம் நாட்டில் இருந்து ஒரு உயர்மட்ட தலைவர் முதலாவதாக இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார் என்று சொல்லலாம். வியட்நாம் ஜனாதிபதி டோலாம் இலங்கை விஜயம் செய்கின்றார். அவர் பாராளுமன்றத்திலும் உரையாற்றி இருக்கின்றார். இலங்கை மற்றும் வியட்நாம் இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவு என்பது 1970களிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆக அந்த தூதரக உறவுகளில் 55 ஆண்டுகள் நிறைவையும் கடந்த வருடம் எமது இலங்கை ஜனாதிபதி அனுர குமாரசனக் அவர்கள் வியட்நாம் சென்று வந்தது பொழுது விடுத்த அழைப்பு கேட்பவும் அவரது விஜயம் என்று அமைகின்ற மாஸ் மீடியா தொடர்பான அந்த டிஜிட்டலைசேஷன் அந்த விடயத்திலும் அவர்கள் வேகமான வளர்ச்சியை கண்டிருக்கின்றார்கள். உலகிலே முக்கியமான ஒரு இடத்திலே வியட்நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இதன் ஊடாக இலங்கையையும் இந்த பொருளாதார கூட்டாண்மையிலே கட்டியெழுப்ப வேண்டும். அதிலே இந்த நவீன தொழில்நுட்ப பரிமாற்றம், முதலீட்டு வாய்ப்புகள், மனித வள பரிமாற்றம், இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இவற்றுக்கெல்லாம் கால்கோல் இடுகின்ற ஒரு நன்னாளாக வியட்நாம் தலைவர் டோலாம் அவர்களின் வருகையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
8: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலை பெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். ஒரே தடவையில் தேவையான ஆடைகளை அழுத்துவதன் ஊடாக அயன் செய்யும் தடவைகளை குறைப்போம். சுரக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
2: இசைப்பாடம் தென்றல்,
10: இடைக்கால பாடல்களின் இசை அணி தேர்வு.
11: காதல் மகராணி கவிதை பூவிரித்தா.
2: வெளிதோறும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை
10: தென்றல் அலைவரிசைகளில்
2: இசைப்பாடும் தென்றல்.

0: வானமே இல்லை.
1: வானமே இல்லை சிகரம் தொடும் சிந்தனைகளுக்கான களம் வானமே.

0: உயர உயர பறந்து சென்று உச்சம் தொட முயலும் படைப்பாளிகளே, இது உங்களுக்கான நேரம் வெள்ளி தூரம் பிற்பகல் 2:30க்கு.
1: வானமே இல்லை
2: என் வாரம் என் பூமி எங்கும் எந்த ராஜ்யம், குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம்.
3: மதிய விருந்து நேரம் 2:25. ஒலிக்க வரும் இந்தியன் திரைப்படத்தில் ஹரிஹரன் ஹரிணி பாடிய பாடலோடு இன்றைய மதிய விருந்து நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது.

0: நகரத்தில் இருந்து நகரத்திற்கு
1: உங்கள் சிட்டியில் உங்களோடு நாங்கள்
2: சனிக்கிழமை தோறும் மாலை 3 மணி முதல் உங்கள் தென்றலில்
0: உங்கள் நகரத்தின் பெருமை கூற வருகின்றோம்.
3: நேரம் 2:32. 3 மணி வரையும் ஹிந்தி பாடல்கள்.

0: ஆராதனா திரைப்படத்திற்காக கிஷோர்குமார் பாடியது அந்த பாடல்.
1: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
2: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
1: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
3: On your favorite radio station, you're listening.
4: Right person, right choice. Tendril.
0: Tendril kattu kondirupadu Hindi paadalgal. Adutthu olikkum indha paadal T. Sri Manzil thiraipadathirkaga Aasha Bhosle Muhammad Rafi paadiya paadal.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
1: நேரம் 2:43. அவதார் திரைப்படத்திற்காக கிஷோர் குமார் லதா மங்கேஷ்கர் பாடியது அடுத்த பாடல்.

0: நேரம் 2:50.
1: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொழும்பு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: Tendril FM 104.7 104.9 Island Wide.
2: தென்றலில் ஹிந்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலிக்க வரும் ஹிந்தி பாடலோடு நானும் விடைபெற்று செல்லப் போகின்றேன். தொடர்ந்து வரும் காற்றிலே வரும் கீதம் நிகழ்ச்சியோடு கலையகத்தில் தயாராக இருக்கின்றார் ஏ பி நசார் கான். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் அன்புடன் தயாளினி காயாம்பு. வணக்கம் நீர்களே.

0: நேரம் 3 மணி.
1: ஆல் நியூஸ்
2: மணிச்செய்திகள்
3: அனுசரணை.
4: RS ஒருக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம். RS ஒருக்கு கம்பிகள்
5: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
6: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: உள்நாட்டுச் செய்திகள்.
0: புத்தள மாவட்டத்தின் சில பிரதேச செயலக பிரிவுகளில் விவசாய வீதி அபிவிருத்தி பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. சிறிய அளவிலான விவசாய வர்த்தகர்களுக்கான பாதகமான தாக்கங்களை குறைக்கும் திட்டத்தின் கீழ் இது ஆரம்பிக்கப்பட்டது. அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஆனமடுவ, பல்லம மற்றும் நவகத்தேகம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட இந்த அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் அப்பகுதி விவசாய மக்களின் நீண்டகால தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அறிவித்துள்ளது.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் ஃபெசன்ட் அடுத்த வாரம் ஜப்பானுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இதன்போது அவர் ஜப்பானிய பிரதமர் தகேச்சி சானி மற்றும் நிதியமைச்சர் கடயாமா சர்சுகி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையில் நடைபெறவுள்ள மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக திரைசேரி செயலாளர் சீனாவுக்கும் செல்ல உள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: கொழும்பு டிஎஸ் சேனாநாயக்க கல்லூரி மற்றும் கண்டி புனித அந்தோனியார் கல்லூரி ஆகியவற்றுக்கு இடையிலான வருடாந்த பாடசாலைகளுக்கு இடையிலான ரக்பி போட்டி எதிர்வரும் சனிக்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது. டிஎஸ் சேனாநாயக்க கல்லூரியின் ஸ்தாபக அதிபர் RIT அலசின் நினைவாக இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டிஎஸ் சேனாநாயக்க கல்லூரியின் ரக்பி விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் பொன்விழா கொண்டாட்டமும் இதற்கு இணையாக நடைபெறும் என அக்கல்லூரியின் அதிபர் சம்பத் வேரோட தெரிவித்துள்ளார்.
1: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
7: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
8: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன, அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவு RS உருக்கு கம்பிகள்.
9: தாங்கி பிடிக்கும் தந்தையின் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
5: நாளைய வெற்றிக்கு இன்றை அடியெடுத்து வையுங்கள். ஓலெவல் பரீட்சையின் பின் IIHS இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் ப்ரோக்ராமில் உங்கள் உயர்கல்வி பயணத்தை ஆரம்பியுங்கள். ஹெல்த் சயின்ஸ், IT, பிசினஸ், எஜுகேஷன் மற்றும் இன்ஜினியரிங் தவிர உங்களுக்கு பிடித்தமான கல்வியை தெரிவு செய்து சர்வதேச அந்தஸ்துடைய பல்கலைக்கழகங்களில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
10: இந்த போறானே, இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
11: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
0: காற்றலைகளில் தவழ்ந்து காதோடு கதை பேசி களிப்பூட்டும் உங்கள் தென்றல்
12: தென்றல் வரும் வழி
0: கேட்டு மகிழுங்கள். FM 104.7, FM 104.9.
5: பக்கவாதம் அல்லது வேறுவித பேரலைஸ், ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பிற மூட்டு நோய்களுக்கான உலக தரம் வாய்ந்த சிகிச்சை வசதிகளுடன் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஹொரண கொட்டாவ மற்றும் பண்டாரகம. 0711-85-60-956.
0: சுயாதீன அறிவிப்பாளர்கள் பதவிக்கான விண்ணப்பம் கோரல். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் தமிழ்

0: தேசிய சேவை தென்றல் எஃப்எம் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் எஃப்எம் ஆகியவற்றில் சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும் ஒலிவாங்கிக்கேற்ற குரல் பலமும் சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும். உங்கள் சுய விபரம் அடங்கிய விண்ணப்பத்துடன் தேசிய அடையாள அட்டை மற்றும் கல்விச் சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும். தபாலுறையின் இடது பக்க மேல்மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு பணிப்பாளர் தமிழ்ச் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தபால்பட்டி இலக்கம் 574 கொழும்பு 7 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும்.
1: மக்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் விதத்தில் அரசாங்கத்தின் வரி கொள்கையினை எளிமைப்படுத்தும் முறைமை பற்றி பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
2: சாதாரணமாக இலங்கையில் வெட் என்பது 18% இருக்கின்றது. எல்லோருமே நாங்கள் வியாபாரம் செய்பவர்கள் அனைவருமே இறக்குமதி செய்பவர்கள் மற்றும் அனைவருமே வெட் வரியை 18% கட்டிக்கொண்டு வருகின்றோம் இன்று வரையும். ஆனால் வங்கிக்கு அதாவது ஃபைனான்சியல் சர்வீஸுக்கு இதுவரை காலமும் அந்த 18% இல்லாமல் 15% குறைத்து அறவிடப்பட்டு வருகின்றது. அதை மக்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மாற்றம் வரப்போகின்றது 1st July. அதுவரை காலமும் அந்த வங்கிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தை தான் அவர்கள் பே பண்ணி கொண்டு வருகின்றார்கள். அதாவது 18% மற்றவர்கள் மற்ற வியாபார நிறுவனங்கள் பே பண்ணும் பொழுது வட்டியை இவர்கள் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் 15% அதாவது 3% குறைந்த அளவில் தான் இன்று வரையும் பே பண்ணி கொண்டு வருகிறார்கள். அந்த வட்டியை செலுத்தி வருகின்றார்கள். ஆகவே உண்மையாகவே அவர்கள் செலுத்த வேண்டிய வெட்டவளவு 18. அது மாத்திரமல்லாமல் வங்கி போன்ற சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு SSCL சோசியல் செக்யூரிட்டி கண்ட்ரிபியூஷன் லிவி SSCL சமூக பாதுகாப்பு அறவீட்டுத் தொகை என்று சொல்வோம். அது வந்து சர்வீஸ் செக்டருக்கு 2.5% இருக்கின்றது. ஆகவே உண்மையாகவே அவர்கள் 2.5% அதை செலுத்தி வருகின்றனர். ஆகவே நாம் பார்க்க வேண்டும் உண்மையாக 18% இருக்க வேண்டும். ஆகவே SSCL எவ்வளவாக இருக்கணும்? 2.5. ரெண்டையும் கூட்டினால் 20.5. ஆகவே இந்த 20.5 தான் இப்பொழுது 1st July அறவிடப்பட போகின்றது. நாங்கள் பார்ப்போம் மிக முக்கியமாக நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் வட்டை கஸ்டமரிடம் சார்ஜ் பண்ண முடியாத ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கின்றது. இந்த நிதி நிறுவனங்களோ வங்கிகளோ அந்த இந்த வட்டை வாடிக்கையாளரிடம் அறவிட முடியாது. அவர்கள் வந்து வெளிவடிச்சன் என்ற ஒரு டெபினிஷன் கீழ் தான் இந்த வெளிய வட்டை பே பண்ண போகின்றார்.
3: www.slbc.lk Right person, right choice. Tendril.
4: தாதூரம் கேட்டு மனதோடு ரசிக்கும் இனிய இடைக்கால பாடல்கள், காற்றினிலே வரும் கீதம், மாலை நேர பயணம், மனங்கவர பாடல்களுடன் காற்றினிலே வரும் கீதம். இது இடைக்கால பாடல்களின் ராஜாங்கம்.

0: தென்னரசமில் மாலை நேர பயணமான காற்று நிலை வரும் கீதமா நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காற்று நிலை வரும் கீதமா நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான இடைக்கால பாடல்களை எல்லாம் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இது என்னுடைய நேரம் அல்ல, உங்களுடைய நேரம். நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல்களை எல்லாம் தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன. அந்த தொலைபேசி இலக்கங்களை என்னூடாக இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான இடைக்கால பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஃபேஸ்புக் பக்கத்திலும் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் பதிவு செய்யலாம். சரி, தொலைபேசி வாயிலாக நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே இணைந்திருக்கிறார்கள், பார்க்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல்? நீயா திரைப்படத்திலிருந்து. நான் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா பாடலை கேட்டிருக்கிறீங்க, அப்படியா? சரி, நன்றி மௌஃபியா இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே மூடு இந்த நேரத்தில் ஃபேஸ்புக் பக்கமும் நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். சரி, நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே மூடு சென்னையிலிருந்து சிங்கர் சிவராம் நாகராஜன் விரும்பி கேட்ட பாடல் தான் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது. பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒரு தென் என்ற பாடலை கேட்டிருக்கிறார் சென்னையிலிருந்து சிங்கர் சிவராம் நாகராஜன்.

0: 104.7, 104.9. பக்கவாதம் அல்லது வேறுவித பாரலைஸ், ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பிற மூட்டு நோய்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை வசதிகளுடன் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஹொரண, கொட்டாவ மற்றும் பண்டாரகம. 0711 85 60 956.
1: காற்று நிலை வரும் கீதம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலித்தந்த பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்தது. ஃபேஸ்புக் பக்கம் ஒருவர் அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் இம்மோடு ஃபேஸ்புக் பக்கத்தில் பில்லூர் சதா கௌதமன் இம்மோடு ஒடிந்திருக்கிறார். அதே போன்று மேகானந்தன், பழனியாண்டி பிள்ளை, மோகன், சந்திரசேகரம், சகிலா செங்கலடியிலிருந்து இம்மோடு ஒடிந்திருக்கிறார். கே டி கமலினி, அதே போன்று பதுலை சிதம்பரமும் இந்த நேரத்தில் இம்மோடு ஒடிந்திருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக புஷ்பா கணேசன் பதுலையிலிருந்து, அதே போன்று ராதாகிருஷ்ணன் இம்மோடு ஒடிந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் சாம்பல் தீவிராஜன், ஃபாய்சா மோமடும் இம்மோடு ஒடிந்திருக்கிறார். மாலை நேர வணக்கங்களோடு கந்தையா புஷ்பராணி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். வெள்ளவத்தையிலிருந்து ஜெயலட்சுமி ராமகிருஷ்ணனும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நானும் இணைந்திருப்பதாக பொன்னுத்துறை கோசலை, அதே போன்று இந்து கல்பனா இவரும் பிரான்சிலிருந்து இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். திருப்பூர் பி ஆர் மோகன சுந்தரமும் எம்மோடு இணைந்திருக்கிறார். ஃபர்சானா சேசாட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். தேனி சிலமலை வி சி பிச்சைமணியும் எம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த நேரத்தில் மாலை நேர பயணத்தில் நானும் இணைந்திருப்பதாக கிருஷ்ணா கோவிந்தசாமி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில் யுக ராஜேஷும் தமிழ்நாட்டிலிருந்து இணைந்திருக்கிறார். முகமது ரிஸ்வான் இவரும் எம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக எலந்துகூட பேர்வழியிலிருந்து ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், அதே போன்று சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜனும் எம்மோடு இணைந்திருக்கிறார். நன்னிலம் நாராயணன், மர்சுகா ஜுனைட், பேர்னாட்ஸா செல்வமும் தேனி மாவட்டம் தமிழ்நாட்டிலிருந்து இணைந்திருக்கிறார். சமீஹா பானு இந்த நேரத்தில் அனுராதபுரத்திலிருந்து இணைந்திருக்கிறார். கர்வேல் கதீர், ஞானமலரும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். சின்னராஜி எம்மோடு இணைந்திருக்கிறார். கணேச மூர்த்தி மாலை நேர வணக்கங்களோடு கொத்தமங்கலத்திலிருந்து இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். சரவண ராமலிங்கமும் இந்த நேரத்தில் மாலை நேர பயணத்தில் நானும் இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். எஸ் ஏ மொய்டீனும் இந்த நேரத்தில் எம்மோடு இணைந்திருக்கிறார். அக்கரை பற்றிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில்

0: தென்றலஃபமில் காற்றினிலே வரும் கீதம் அணிகள் சூடு அணிந்திருக்கிறீர்கள். தென்றலஃபமில் இனி இடைக்கால பாடல்கள் ஒலிபரப்பாகும். மாலை நேர சந்தோஷ பயணமான காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான இடைக்கால பாடல்களை எல்லாம் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அந்த பாடல்களை எல்லாம் தருவதற்கு நான் தயாராக கொண்டிருக்கிறேன். சரி, இந்த நேரத்திலே மூடு ஃபேஸ்புக் பக்கத்தில் ஜெயலட்சுமி ராமகிருஷ்ணனும் பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து சென்னையிலிருந்து சிங்கர் சிவராம் நாகராஜன் விரும்பி கேட்ட அது வாராண்டி பாடல் ஒலித்தது. ஜெயலட்சுமி ராமகிருஷ்ணனும் அதே திரைப்படத்திலிருந்து நான் பொல்லாதவன் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். சரி, வேறு பாடலை ஜெயலட்சுமி ராமகிருஷ்ணன் நீங்கள் பதிவு செய்யலாம். பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து அல்ல, வேறு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை. சரி, இந்த நேரத்திலே மூடு சந்திரசேகரம் சகீலாவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். மாலை நேர வணக்கங்களோடு ஃபேஸ்புக் பக்கத்திலே மூடு இணைந்திருக்கிறார். சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து வா வா இந்த நிலவே வெண்ணிலவே என்ற பாடலை கேட்டிருக்கிறார். சிங்கள் அடியிலிருந்து சகீலா சந்திரசேகரம் இந்த நேரத்திலே மூடு இணைந்து கொண்டு இந்த நேரத்தில் தொலைபேசி வாயிலாகவும் ஒருவர் மூடு இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கொழும்பாறு
0: மார்க்ரெட். இப்ப மார்க்ரெட் வந்து ஃபேஸ்புக் பக்கம் தேவையில்லை, தொலைபேசி வாயிலாக வந்தாதான் பாடல். அப்படித்தானே?
1: அப்படித்தான்.
0: விஷயம் முடியுது. சரி, மார்க்ரெட் மரியதாஸ், உங்களுக்கு என்ன பாடல்?
1: எனக்கு துடிக்கும் கரங்கள் படத்துல
0: துடிக்கும் கரங்கள் திரைப்படம், சூப்பர் ஸ்டாரும் ராதாவும் நடித்த திரைப்படம்
1: என்ன?
0: எஸ் பி பாலசுப்ரமணியம் இசையமைத்த ஒரு திரைப்படம், அப்படித்தானே? ஆமாம். எப்படி அருமையான பாடல்கள், இட்பாடல்களை கொடுத்த ஒரு பின்னணி பாடகர் இசையமைத்து சாதித்து காட்டியிருக்கிறார். சரி, நன்றி மார்க்ரெட் மரியதாஸ் இணைந்து கொண்டமைக்கு.

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: ரைட் பர்சன், ரைட் சாய்ஸ், தென்றல்.
3: சூப்பர் சார், ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணிருக்காரு.
4: இந்த படத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்ட கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0 70 336 21 23.
1: பக்கவாதம் அல்லது வேறுவித பாரலைஸ், ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பிற மூட்டு நோய்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை வசதிகளுடன் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஹொரண கொட்டாவ மற்றும் பண்டாரகம 0 71 85 60 956.
2: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலைபெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். ஒரே தடவையில் தேவையான ஆடைகளை அழுத்துவதன் ஊடாக அயன் செய்யும் தடவைகளை குறைப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
3: உலகெங்கும் உலாவரும் உளம் கவர் வானொலி.
4: Right person, right choice.
3: தென்றல்.
5: தென்றலில் காற்றினிலே வரும் கீதமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். சரி, இந்த நேரத்தில் இம்மோடு ஃபேஸ்புக் பக்கத்தில் இன்னும் பலரும் இம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். கனகலட்சுமி முருகன் இம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று ரமேஷ்காந்த் ஜெயசீலன் கொழும்பு 15 இம்மோடு இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். ரமேஷ்காந்த் ஜெயசீலன், சித்து செல்வராஜா, மன்ராசி ஊர் செல்வராஜாவும் அட்டனிலிருந்து இம்மோடு இணைந்திருக்கிறார். ரிஃபாத் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில் வாழைச்சேனையிலிருந்து பத்மநாபன் ராமசாமி இம்மோடு இணைந்திருக்கிறார். சென்னையிலிருந்து ரமணி பானு கொழும்பு 2, அவனசி பைஜெயந்தி மாலா பலாங்குடையிலிருந்து முகமது நசாரும் இந்த நேரத்தில் பேர்வழியிலிருந்து இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில்

0: பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
1: 3:41
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்.
0: காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.

0: Standard. தென்றலு ஃபமில் மாலை நேர சந்தோஷ பயணமான இனிய இடைக்கால பாடல்கள் ஒலிபரப்பாகும் காற்று நிலை வரும் கீதமா நிகழ்ச்சியில் மற்றும் ஒருவர் வணக்கம்.
1: அன்பான மாலை வணக்கம்.
0: மாலை நேர வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நீர்கொழும்பு
0: சாம்குமார். எப்படி இருக்கிறீங்க சாம்குமார்?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சாம்குமார். அந்த பேஸ்புக் பக்கம் இன்னும் ஒரு பேரையும் போடுகிறீர்களே.
1: அது என் சொந்த பேர்
0: சார். சாம்குமார் தான் எங்களுக்கு தெரியும்.
1: என்ன
0: பாடல்?
1: நிலவொன்று கண்டேன் என் ஜன்னலில். அந்த பாடல்
0: நிலவொன்று கண்டேன்.
1: ஆமாம்.
0: ரொம்ப பிடிக்கும் என்ன?
1: ரொம்ப அழகான பாடல். ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்.
0: ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாம்.
0: சரி, கைராசிக்காரன் திரைப்பட பாடல் என்ன?
1: ஆமாம் ஆமாம்.
0: நன்றி இணைந்து கொண்ட மிக்க
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் மோடு திருப்பூரில் இருந்து பி ஆர் மோகன சுந்தரம் பேஸ்புக் பக்கமே மோடு இணைந்திருக்கிறார். அவர் விரும்பி கேட்ட பாடல் அந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது. ஒப்பந்தம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவனும் வாணி ஜெயராமும் பாடிய கல்யாண மேளமடி என்ற பாடலை கேட்டிருக்கிறார் திருப்பூரில் இருந்து மோகன சுந்தரம்.
2: திருவள்ளுவர் பேட்டை செல்வரத்னம் பையன் சீனிவாசங்கிற கண்ணு

0: நாளைக்கு கல்யாணம்,
1: இன்னைக்கு ஊர் போலா,
0: என்னைக்கும் சந்தோஷம்
1: சந்தோஷம்.

அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொழும்பு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: பக்கவாதம் அல்லது வேறுவித பாரலைஸ், ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பிற மூட்டு நோய்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை வசதிகளுடன் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஹொரண, கொட்டாவ மற்றும் பண்டாரகம, 0711 85 60 956.

0: தென்றல் எஃப்எம் 104.7 104.9.
1: காற்றினிலே வரும் கீதமானிகள் சூடு உணிந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே மூடு பத்தமடை கந்தசாமியும் நிகழ்ச்சியோடு உணிந்திருப்பதாக கூறியிருக்கிறார். பத்தமடை கந்தசாமி பொரளையிலிருந்து ராஜாவும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில் மதுரை ஷோனா சண்முக சுந்தரம் அதே போன்று காமராஜ் நிகழ்ச்சியோடு உணிந்திருக்கிறார். நாவலப்பட்டியிலிருந்து இணைந்திருப்பதாக மஞ்சு எஸ் மஞ்சுவும் இந்த நேரத்திலே மூடு உணிந்திருக்கிறார். அனு நிகழ்ச்சியோடு உணிந்திருக்கிறார். பெரிய கல்லாரிலிருந்து சசிகுமார் மாவடி வேம்பில் இருந்து இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஆறுமுகம் ரமேஷ் மாலை நேர பயணத்தில் நானும் இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். முகமது ரிம்சான் எம்மோடு இணைந்திருக்கிறார். தர்கா நகர் வேர்வழியிலிருந்து இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். அருள்மொழி பருத்தித்துறையிலிருந்து மாலை நேர பயணத்தில் நானும் இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணா ஸ்டீவன் டெய்லர்ஸ் கொழும்பு 5 போடு அதே போன்று பரமசிவம் பரமாவும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில் அதே போன்று ஸ்ரீமலர் மகேஸ்வரன் கிரலப்பனையிலிருந்து மோடு இணைந்திருக்கிறார். சித்தி ஹலீமா இவரும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். தெய்வலையிலிருந்து ரொசலகம குசலராஜா பி டி ஜமால்தீன் பொத்துவிலிருந்து இணைந்திருக்கிறார். பூக்கடை மணியும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ஈஸ்வரகுமாரா நீர்கொழும்பு சாம் குமார் இவரும் இணைந்திருக்கிறார். தொலைபேசி வாயிலாகவும் அவர் இணைந்திருந்தார். நிலவொன்று கண்டேன் என்ற பாடலை கேட்டிருந்தார். ஃபேஸ்புக் பக்கம் சாம்குமார். செல்வம் வள்ளி தமிழ்நாட்டிலிருந்து இணைந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நானும் இணைந்திருப்பதாக சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். சேலத்திலிருந்து பூவை அசோக்குமாரும் இந்த நேரத்தில் எம்மோடு இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில்

0: வெளிநாட்டுச் செய்திகள்.
1: இலங்கைக்கான கியூபா தூதுவர் பெட்ரீசியா லாசரா ஃபெகோ குவேரா சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்னவை சந்தித்தார். இதன்போது 65 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட இலங்கை கியூபா இடையிலான வலுவான மற்றும் நட்புறவு ரீதியான இருதரப்பு உறவுகள் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டன. இதன்போது சபாநாயகர் தூதுவரின் நியமனத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார்.
2: வெளிநாட்டுச் செய்திகள்.
1: பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் ரத்மான் பிரிவின் தளபதி அகமது பலூட் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 50வது போட்டி இன்று லக்னோவில் நடைபெறவுள்ளது. இதில் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோத உள்ளன. போட்டி இரவு 7:30 ஆரம்பமாக உள்ளது.
2: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
3: ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான நாடெங்கும் கிடைக்கின்றன.
4: சுகாதார பராமரிப்பில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். IIHS சைக்காலஜி, டிஜிட்டல் ஹெல்த், ஸ்போர்ட் சயின்ஸ் அல்லது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஆகிய சிறந்த பட்ட படிப்புகளில் ஒன்றை தேர்வு செய்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார தொழில் முனைவராகுங்கள். உங்கள் பயணத்தை இங்கே ஆரம்பியுங்கள்.
5: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141-463-673 அல்லது www.iihs.edu.lk.
6: இந்த கதையெல்லாம் ஏற்ற சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
7: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
8: காற்றலைகளில் தவழ்ந்து காதோடு கதை பேசி களிப்பூட்டும் உங்கள் தென்றல்
9: தென்றல் வரும்
8: கேட்டு மகிழுங்கள். FM 104.7, FM 104.9.
2: நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
10: இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் உங்களுக்கு அனுபவம் மிக்க சிரேஷ்ட அறிவிப்பாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க தயாராகிறது.
11: ஊடகத்துறை சார்ந்த சகல நுட்பங்களுடன்
10: விசேட கலையக பயிற்சியும் வழங்கப்படும்.
11: பயிற்சியின் நிறைவிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும்.
10: யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அரிய வாய்ப்பு.
11: இலக்கம் 252, கொழும்புத்துறை வீதி, யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள
10: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
11: 3 மாத கற்கை நெறி.
10: கட்டணம் 40,000 ரூபாய்.
11: கட்டணங்களை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
10: 2026 ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் கிடைக்கும்படியாக உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி
11: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தபால்பட்டி இலக்கம் 574 கொழும்பு.
10: மேலதிக விவரங்களுக்கு 0773-1
11: அல்லது 077-299-27-50.
12: www.slbc.lk.
13: Right person, right choice. தென்றல்.
1: காற்று நிலை வரும் கீதமானிகள் சூடு உணர்ந்திருக்கிறீர்கள். இந்த மனிதாளத்தின் முதல் நேராக ஒருவரை மோடு தொலைபேசி வாயிலாக வணக்கம்.
14: ஜானகி பாடியது
1: என் மனோ பாடியது வேண்டாமா?

0: நீ மனோட ஜானகிர பாட்டு தமிழிக்கு வேணா, வரிகள் எல்லாம் உண்டுதான்.
1: வரிகள் எல்லாம் உண்டுதான். இப்ப நீங்க ஒரு சூப்பர் ஸ்டாரா வேண்டாம் என்று சொல்லிட்டீங்களே.
0: நன்றி
1: இணைந்த கூட வைக்க.
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் எம்மோடு ஃபேஸ்புக் பக்கத்தில் இணைந்திருக்கிறார் ஜெயலட்சுமி ராமகிருஷ்ணன். மாலை நேர பயணத்தில் நானும் இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ராஜாவுக்கு ராஜா நான் தான் என்ற பாடலை கேட்டிருக்கிறார். நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் எம்மோடு இணைந்து கொண்டு நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதி இல்லாமல் அலைவதுதான் வாழ்க்கை என்றெல்லாம் சொல்லி முடித்திருக்கிறார். இந்த நேரத்தில் படிக்காதவன் திரைப்பட பாடல் அவருக்காக வருகிறது.

ரத்தபாதம் அல்லது வேறுவித பாரலைஸ், ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பிற மூட்டு நோய்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை வசதிகளுடன் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஹொரன கொட்டாவ மற்றும் பண்டாரகம, 0711 65 60 956.

காற்றினிலே வரும் கீதமணிகள் சூடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் புவனேஸ்வரன் மங்கேற்கரசி மாலை நேர பயணத்தில் இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார் ஜாயல் அன்சார். அதே போன்று அக்கரை பற்றிலிருந்து பொப்டெய்லர் நிசாரும் எம்மோடு இணைந்திருக்கிறார். எஸ் பரமானந்தன் வசீகரன் அட்டனிலிருந்து இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். குறிஞ்சாக்கணி அசூர்தீன் இங்கிரிய ரவியும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இங்கிரியவிலிருந்து ரவியும் எம்மோடு இணைந்திருக்கிறார் இந்த நேரத்தில்.

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: ரைட் பர்சன், ரைட் சாய்ஸ், தென்றல்.
3: சூப்பர் சார், ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணிருக்காரு.
4: ஆக்டிவ் பிளஸ் ஹெல்த் பிசியோதெரபி சிகிச்சை மையம், நரம்பு மற்றும் மூட்டு நோய்களுக்கான சிகிச்சை. கழுத்து வலி, முதுகு வலி உள்ளிட்ட அனைத்து நரம்பு நோய்கள், பக்கவாதம், ஆர்த்தரைட்டிஸ் உட்பட அனைத்து மூட்டு நோய்கள், தசை வலிகள் மற்றும் நரம்பு முடிச்சுக்கள் போன்ற நோய்களை மிக குறுகிய காலத்தில் குணப்படுத்தும் இலங்கையின் முதன்மை சிகிச்சை மையம். கிளைகள் ஒரண மற்றும் கொட்டாவ பண்டாரகம. குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை. பிறப்பின் போது ஏற்படும் பல்வேறு காரணங்களால் ஊனமுற்று அல்லது நடக்க முடியாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு ஆக்டிவ் பிளஸ் சிறுவர் பிசியோதெரபி சிகிச்சை மையத்தில் உடனடி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு படுக்கையிலோ அல்லது சக்கர நாற்காலியிலோ முடங்கி கிடக்கும் நோயாளிகளை மிக குறுகிய காலத்தில் குணப்படுத்தும் நம்பகமான இடம். சிகிச்சைக்கான திகதி மற்றும் நேரத்தை இப்போதே முன்பதிவு செய்ய அழையுங்கள். 0-34-22-670-46, 0-77-511-39-18 அல்லது 0-71-85-60-956.
5: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
6: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 0-11-4-605-200.
7: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
8: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
7: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
9: அறநறிச்சாரம்.
10: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்கு வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
9: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7, 104.9 FM அலைவரிசைகளில். அனுசரணை இந்த சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
11: On your favorite radio station, you're listening.
2: Right person, right choice. தென்றல்.
4: தென்றலிஃபம் நேரம் 4:21. காற்று நிலையை வரும் கீதமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் எம்மோடு தொலைபேசி வாயிலாக மற்றும் ஒருவர் இணைந்திருக்கிறார். வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். ரொம்ப கஷ்டப்படுவதை போல் தெரிகிறதே.
12: கிடைச்சிட்டு
4: எனக்கு
12: படம் கிரகப்பிரவேசம்.
4: கிரகப்பிரவேசம்.
12: எங்கள் வீட்டு ராணிக்கு இப்போ இளமை திரும்புது.
4: இளமை திரும்பி விட்டதா? இளமை
12: திரும்புதே
4: அப்படி எல்லாம் இருக்குது.
12: அவங்களுக்கு
4: அவங்களுக்கு திரும்பி கொண்டுதான் இருக்குது.
12: அவங்களுக்கு
4: தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பாடல் திரும்பிக் கொள்ளுவோம்.
12: நன்றி
4: மலர் இணைந்து கொண்டு வைக்க.
12: நன்றி அண்ணா.
4: இந்த நேரத்தில் இம்மோடு பொரளை ராஜா பேஸ்புக் பக்கம் இம்மோடு இணைந்திருக்கிறார். பொரளையிலிருந்து ராஜா இம்மோடு இணைந்திருக்கிறார். காற்று நிலை வரும் கீதமா நிகழ்ச்சியில் எனக்காக செந்தூர பாண்டி திரைப்படத்தில் இருந்து தேவா பாடிய ஆடாதடா ஆடாதடா மனிதா என்ற பாடலை கேட்டிருக்கிறார் பொரளையிலிருந்து ராஜா.

0: உலகெங்கும் உலாவரும் உளம் கவரும் வானொலி.
1: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: 4:28
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில். பக்கவாதம் அல்லது வேறுவித பேரலைஸ், ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பிற மூட்டு நோய்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை வசதிகளுடன் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஹொரண, கொட்டாவ மற்றும் பண்டாரகம. 0 7 1 85 60 9 56.
1: அல்லி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபனத்தின் அனுசரணையில் இலங்கை வானொலி தென்றல் FM வழங்கும்
4: அல்லியின் கவிச்சுரங்கம்
1: பிரதி வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் 2 மணி முதல் 2:30 வரை உங்கள் தென்றலில் ஒலிபரப்பாகும்.
5: சிறுவருளகிற்கு இந்த வாசனை இலங்கையில்
6: கேக்குளோ. சிறந்த ஆயுர்வேத மருந்து அதிசிறந்த மனங்களுடன் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக.
2: பக்கவாதம் அல்லது வேறுவித பேரலைஸ், ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பிற மூட்டு நோய்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை வசதிகளுடன் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஹொரண, கொட்டாவ மற்றும் பண்டாரகம. 0 7 1 85 60 9 56.

இந்த மரத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வார்த்தை அர்த்தத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸ்க்கு அனுசரணை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களை கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளை ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
2: கட்டட நிர்மாணங்களை மேலும் வலுவாக்க 60 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் நம்பிக்கை வென்ற பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகளை தெரிவு செய்யுங்கள். தரமான பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகள் தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து.
3: டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டர் பைக். முக்கிய அம்சங்கள்: 100 சிசி 4-ஸ்ட்ரோக் ETFI தொழில்நுட்பத்துடன் புதிய சக்தி வாய்ந்த என்ஜின், ஐடச் மின்சார ஸ்டார்ட் கிக் தேவையில்லை, ஒரே தொடுகையில் அமைதியான வேகமான ஸ்டார்ட், தானியங்கி இயக்கம், கியர் மாற்றம் இல்லாத எளிய ஓட்ட அனுபவம், யாரும் எளிதில் இயக்கலாம், அதிக சுமை ஏற்றக்கூடிய ஹெவி டியூட்டி வடிவமைப்புடனான வலுவான கட்டமைப்பு, பிரித்தகற்றக்கூடிய பின்புற இருக்கை, இதனை பயன்படுத்தி பொருட்கள் எடுத்து செல்ல சிறந்த வசதி, மொபைல் சார்ஜிங் போர்ட், நீடித்த பாவனைக்கான உலோக கட்டமைப்பு முழுமையான நீடித்த பாதுகாப்பை தருகிறது, லிட்டருக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் தரும் வகையிலான வடிவமைப்பு. டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார் பைக்.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: 4:35.
4: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100, லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
3: இலங்கையில் பிசியோதெரபி சிகிச்சைக்கு மிக குறைந்த கட்டணம். பாரம்பரிய நில சிகிச்சை, மூலிகை எண்ணெய் சிகிச்சை மற்றும் பிசியோதெரபி ஆகிய மூன்றையும் இணைத்து சிகிச்சை அளிக்கப்படுவதால் நோய்கள் மிக விரைவாக குணமடையும். இங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு உணவு மற்றும் தங்குமிட வசதிகள் இலவசமாக வழங்கப்படும். ஒரே நேரத்தில் 100 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வசதி உள்ளது. சிகிச்சைக்காக முன்கூட்டிய நேரத்தை ஒதுக்க அலையுங்கள். 0-34-22-670-46, 0-77-511-39-18 அல்லது 0-71-85-60-956.

காற்றினிலே வரும் கீதமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே மூடு ஃபேஸ்புக் பக்கத்திலும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் புவனேஸ்வரன் ஆறுமுகம், புவனேஸ்வரி ஆறுமுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். மலேசியாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக கூறியிருக்கிறார். அதே போன்று நிகழ்ச்சியில் இந்த நேரத்திலே மூடு என்எம்பி நச்சுப்பிள்ளையும் இம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று அள்ளிநகரம் மிஸ் மகாதேவன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில்

0: சிட்டி டு சிட்டி, நகரத்தில் இருந்து நகரத்திற்கு
1: உங்கள் சிட்டியில் உங்களோடு நாங்கள்.
2: சனிக்கிழமை தோறும் மாலை 3 மணி முதல் உங்கள் தென்றலில்
0: உங்கள் நகரத்தின் பெருமை கூற வருகின்றோம்.
3: காற்றினிலே வரும் கீதமானிகள் சூடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே மூடு தொலைபேசி வாயிலாக மற்றும் ஒருவரும் இணைந்திருக்கிறார். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யாருங்கிருந்து? ஃபர்சானா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் ஃபர்சானா.
4: எனக்கு
3: முகநூல் பக்கம் ஒரு பாடலை நீங்கள் பதிவிட்டு இருக்கிறீர்கள், அப்படித்தானே? வேகமாக உங்களுக்கு வர வேண்டும். பாடல் வந்தால் சரி. சரி ஃபர்சானா, நீங்கள் விரும்பி கேட்ட ஃபேஸ்புக் பாடல் தயாராக இருக்கிறது, அப்ப சரிதானே?
4: சரி சரி, நன்றி.
3: சரி, நன்றி அடைந்து கொண்டு வைக்க.
4: நன்றி சார், நன்றி.
3: நிகழ்ச்சியில் இந்த நேரத்திலே மூடு ஃபேஸ்புக் பக்கமும் நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையுமே இணைத்துக் கொண்டு ஒலிக்கிறது ஃபர்சானா விரும்பி கேட்ட

சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலை பெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். ஏர் கண்டிஷனர் வழி சீராக்கிகளின் வெப்பநிலையினை 26 பாகை செல்சியஸ் அளவில் வைத்திருப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.

0: ಜರ್ನಲ್
1: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸ்க்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில். பக்கவாதம் அல்லது வேறுவித பேரலைஸ், ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பிற மூட்டு நோய்களுக்கான உலகத் தரம் வாய்ந்த சிகிச்சை வசதிகளுடன் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஹொரண, கொட்டாவ மற்றும் பண்டாரகம. 0711-8560-956.
2: www.slbc.lk. Right person, right choice. Tendril.
3: காற்றினிலே வரும் கீதமாடிகள் சூடு இணைந்திருக்கிறீர்கள். மற்றும் ஒருவரை மூடு தொலைபேசி வாயிலாக வணக்கம்.
4: வணக்கம், கம்பல் ஹட்டபாயில இருந்து சுதாகரன் அண்ணா.
3: சுதாகரன்,
4: சுதாகரன்
3: கம்பளையில இருந்து இணைந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க சுதாகரன்?
4: நல்ல சுகமா இருக்கானா? நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கிறேன் சுதாகரன்.
4: வாங்க நான் டீ குடிப்போம்.
3: டீ குடிக்க
4: அண்ணா
3: அழைத்தால் வருவதற்கு விருப்பமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நேரம் வர முடியாதே.
4: ஓகே சார்.
3: சரி, நீங்க இப்ப தேநீர் குடித்து பாடல் கேட்கலாம்.
4: ஓகே சார்.
3: சரி, சுதாகருக்கு என்ன பாடல்? பாலும் பழமும் திரைப்பட பாடலாம் இந்த நிகழ்ச்சியில் தர முடியாது. ஏனென்றால் இது இடைக்கால பாடல்கள் ஒளிபரப்பாகும் திரைப்படம். பாடல்கள்
4: சரி, ஓகே அண்ணா. அடுத்த இனிமையான பாட்டுக்கும் இனியும் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த குடும்பத்தாருக்கும்
3: இடைக்கால பாடல்களில் எந்த பாடலும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
4: விருப்பம் அண்ணா.
3: என்ன பாடல் இடைக்கால திரைப்படங்களில் என்ன பாடல்கள்?
4: நான் அடிமையில் என்ன திரைப்படத்திலிருந்து வாவா இதயமே என் ஆகாயம் அந்த பாடல் இருந்தால்.
3: வாவா இதயமே பாடல்
4: என்ன? என் ஆகாயமே என்ற பாடல் இருந்தால் அண்ணா, தெண்டலப்ப கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களோட குடும்பத்தாருக்கும் மற்றும் உங்களுக்கும்
3: சரி
4: கேட்போம் அண்ணா. நன்றி, இனத்தினை வழங்கி உங்களுக்கு கோடான நன்றிகள் அண்ணா. முதல் முறையாக இணைத்துக் கொள்கிறேன் இது.
3: சுதாகரன் முதல் முறையாக இணைந்திருக்கிறீங்க கம்பளையில இருந்து, அப்படியா?
4: ஓம் அண்ணா.
3: சரி சரி, அப்ப தொடர்ந்தும் இணைந்திருக்க வேண்டும், சரியா?
4: ஓகே அண்ணா.
3: சரி, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் நிச்சயமாக வரும்.
4: கண்டிப்பா அண்ணா.
3: நன்றி, இணைத்துக் கொடுமைக்கு
4: நன்றி.
3: சரி, இந்த நேரத்திலே மூடு ஃபேஸ்புக் பக்கத்தில் நிசா மாவனல்லிலிருந்து இவரும் இணைந்திருக்கிறார். சரி, இவர்கள் அனைவரையுமே இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கொழும்பு 2 ரமணி பானு விரும்பி கேட்ட பாடல் தான் அடுத்து ஒலிக்கிறது. இனிய உறவு பூத்தது திரைப்படத்திலிருந்து ஜானகி பாடிய சிற்றென்ற ஆடையில் என்ற பாடலை கேட்டிருக்கிறார் ரமணி பானு.

0: இலங்கை வியட்நாம் ராஜதந்திர உறவிற்கு வலு சேர்க்கும் வியட்நாம் ஜனாதிபதி தோ லாம் அவர்களின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பில் ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் ஊடகவியலாளர் வி டி சகாதேவ ராஜா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
1: வியட்நாம் நாட்டில் இருந்து ஒரு உயர்மட்ட தலைவர் முதலாவதாக இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார் என்று சொல்லலாம். வியட்நாம் ஜனாதிபதி தோ லாம் இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார். அவர் பாராளுமன்றத்திடம் உரையாற்றி இருக்கின்றார். இலங்கை மற்றும் வியட்நாம் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவு என்பது 1970களிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆக அந்த தூதரக உறவுகளில் 55 ஆண்டுகள் நிறைவையும் கடந்த வருடம் எமது இலங்கை ஜனாதிபதி ஆனந்த குமாரசனக் அவர்கள் வியட்நாம் சென்று வந்தது பொழுது விடுத்த அழைப்பு கேட்பவும் அவரது விஜயம் இன்று அமைகின்றன. மாஸ் மீடியா தொடர்பான அந்த டிஜிட்டலைசேஷன் அந்த விடயத்திலும் அவர்கள் வேகமான வளர்ச்சியை கண்டிருக்கின்றார்கள். உலகிலே முக்கியமான ஒரு இடத்திலே வியட்நாம் வகித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இதன் ஊடாக இலங்கையையும் இந்த பொருளாதார கூட்டாண்மையிலே கட்டியெழுப்ப வேண்டும். அதிலே இந்த நவீன தொழில்நுட்ப பரிமாற்றம், முதலீட்டு வாய்ப்புகள், மனித வள பரிமாற்றம் இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இவற்றுக்கெல்லாம் கால்கோள் இடுகின்ற ஒரு நன்னாடா வியட்நாம் தலைவர் தோ லாம் அவர்களின் வருகையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
2: அனுசரணை காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின்

0: ദിനിയായ മത്തിയ മഹാവിദ്യാലയം, ദിനിയായ രാജപക്സ മഹാവിദ്യാലയം, ദിനിയായ സെന്റ് മാത്യു ഇരുമൊളി പാഠശാലയും മറ്റും പല്ലേഗമ സിദ്ധാർത്ഥ വിദ്യാലയം ആകിയ പാഠശാലകൾക്ക് ഇവ്വാറു വിടുമുറൈ വഴങ്ങപ്പെട്ടുള്ളതാക ദിനിയായ വലയക്കல்வி பணிப்பாளர் நிஷாகா ஹெட்டிகோட தெரிவித்துள்ளார். சுகாதார பிரிவினரின் பரிந்துரை மற்றும் தென்மாகாண ஆளுநரின் அனுமதியின் பேரில் இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை ஈரானிய அரசு தொடர்ந்து பரிசீலித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் ஈரான் பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களுக்கு பதிலளிக்கும். ஈரானுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதன்படி இருதரப்பினரும் ஒரு உடன்படிக்கைக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் புள்ளிப்பட்டியலில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி முதலிடத்தை பிடித்துள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணி இரண்டாவது இடத்திலும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மூன்றாம் இடத்திலும் உள்ளன.
1: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
3: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
4: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன? அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவோ RS உருக்கு கம்பிகள். தாங்கி பிடிக்கும் தந்தையும் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
5: உள்நாட்டு கல்வி சர்வதேச பட்டம் IIHS The Global Health University. தொடர்பு கொள்ளுங்கள் 011-346-0703 www.iihs.edu.lk.
6: Local Study Global Degree IIHS The Global Health University. விவரங்களுக்கு 011-43-660-73 அல்லது www.iihs.edu.lk.
7: பாய்க்கு ருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளைன் அனுச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும். குடுக்கிறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குஞ்சு செத்துரு.
8: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
9: காற்றலைகளில் தவழ்ந்து காதோடு கதை பேசி களிப்பூட்டும் உங்கள் தென்றல்
10: தென்றல் வரும் வழி
9: கேட்டு மகிழுங்கள். FM 104.7 FM 104.9
11: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள் 011-4605-200.
12: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
13: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
12: தென்றல் FM,
13: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
12: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
13: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
12: கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
13: ஒலிவாங்கிக் கேற்ற குரல் வளமும்
12: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
13: உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
12: தேசிய அடையாள அட்டை
13: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
12: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
13: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
12: பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.
14: On your favorite radio station, you're listening
15: Right Person, Right Choice, Tendril.

காற்றினிலே வரும் கீதமானிகள் சூடு அணிந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலும் இம்மூடு ஃபேஸ்புக் பக்கத்தில் நிறைய பேர் அணிந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். சரி, நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் தர்மனும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். அதே போன்று உடையார்காட்டிலிருந்து முரளி இவரும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நேரத்தில்

0: காற்று நிலை வரும் கீதமானிகள் சூடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே மூடு தொலைபேசி வாயிலாக மற்றொருவரும் இணைந்திருக்கிறார். பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அன்பான சார் அவர்களே, நான் லவுக்கலிருந்து தோமஸ் அழைக்கிறேன்.
0: தோமஸ் எப்படி இருக்கிறீங்க
1: சார்? நல்ல சுகம் சார். நீங்க நலமாயிருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சார்.
0: சரி, நன்றி தோமஸ். உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு இந்த அண்ணாமலை படத்துல ஒரு பெண் புறா
0: அந்த பாடல்
1: தல்லாறு என்னுள்ளே.
0: சரி, கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டிருக்கிறீங்க. அண்ணாமலை திரைப்பட பாடல்
1: என்ன?
0: நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் இந்த நேரத்தில் ஃபேஸ்புக் பக்கமே மூடு இணைந்திருக்கிறார். அனுராதபுரத்திலிருந்து சமீஹா பானு, அவர் விரும்பி கேட்ட கே ஜே ஜேசுதாஸ் பாடிய நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து சிட்டுக்கு சில சிட்டுக்கு என்ற பாடலாடு தோழிக்கிறது.

0: யாரு ஹீரோ
1: கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
2: ரைட் பர்சன், ரைட் சாய்ஸ், தென்றல்.
3: சூப்பர் சார், ரஜினி சாரும் இதை செலக்ட் பண்ணிருக்காரு.
4: உங்களால் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி மருத்துவ மையத்திற்கு நேரில் வர இயலவில்லை என்றால் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் பாரிய எண்ணெய்களை உங்கள் வீட்டிற்கே வரவழைத்துக் கொள்ளலாம். இங்குள்ள சிறப்பு என்னவென்றால், எண்ணெய் சிகிச்சைகளை மற்றும் பிசியோதெரபி பயிற்சிகளை எவ்வாறு செய்வது என்பது குறித்த காணொளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மருந்துகள் ஒவ்வொன்றும் இலங்கை மருந்து பொருள் கூட்டுத்தாபனத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆக்டிவ் பிளஸ் ஆயுர்வேத உற்பத்தி நிலையத்தில் மிக உயர்ந்த தரத்தில் தயாரிக்கப்படுகின்றன. இங்கு கிடைக்கும் மருந்துகள் முதுகெலும்பில் உள்ள குருத்தெலும்பு தேய்மானத்தால் ஏற்படும் நரம்பு வலி மற்றும் மரத்து போதலுக்கு, பக்கவாத எண்ணெய் மூளை மற்றும் தண்டுவட கோளாறுகளால் ஏற்படும் பக்கவாதம் உட்பட அனைத்து வகையான பக்கவாத நோய்களுக்கும், மகா ஔஷத எண்ணெய் மறதி மூளை செல் வளர்ச்சி மற்றும் நுண்ணறிவுக்கான ஒரு சிறந்த தீர்வு. சிகிச்சைக்கான திகதி மற்றும் நேரத்தை இப்போதே முன்பதிவு செய்ய அழையுங்கள். 034-22-670-46, 077-511-39-18, 071-85-60-956.
5: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
6: அறநறிச்சாரம்,
7: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்கு வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
6: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7, 104.9 FM அலைவரிசைகளில். அனுசரணை இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
4: டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார் பைக்கின் முக்கிய அம்சங்கள். 100 சிசி 4-ஸ்ட்ரோக் ETFI தொழில்நுட்பத்துடன் புதிய சக்தி வாய்ந்த என்ஜின். ஐடச் மின்சார ஸ்டார்ட், கிக் தேவையில்லை, ஒரே தொடுகையில் அமைதியான வேகமான ஸ்டார்ட், தானியங்கி இயக்கம், கியர் மாற்றமில்லாத எளிய ஓட்ட அனுபவம், யாரும் எளிதில் இயக்கலாம். அதிக சுமை ஏற்றக்கூடிய ஹெவி டியூட்டி வடிவமைப்புடனான வலுவான கட்டமைப்பு, பிரித்தகற்றக்கூடிய பின்புற இருக்க, இதனை பயன்படுத்தி பொருட்கள் எடுத்து செல்ல சிறந்த வசதி, மொபைல் சார்ஜிங் போர்ட், நீடித்த பாவனைக்கான உலோக கட்டமைப்பு முழுமையான நீடித்த பாதுகாப்பை தருகிறது, லீட்டருக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் தரும் வகையிலான வடிவமைப்பு.
5: பக்கவாதம் அல்லது வேறுவித பாரலைஸ், ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பிற மூட்டு நோய்களுக்கான உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை வசதிகளுடன் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஹொரன, கொட்டாவ மற்றும் பண்டாரகம. 071-85-60-956.
8: திருமணம், வலிமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
4: 5:19.
0: Grand Zenith, Colombo's premier banquet destination, where elegance, exceptional cuisine, and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.

பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று 2026 மே மாதம் 7 திகதி வியாழக்கிழமை பிறந்த நாளை கொண்டாடும் அனைவரையும் எமது திண்டல FM சார்பாக முதலில் வாழ்த்துகிறோம்.

இனி எமது நிலையத்துக்கு கிடைத்திருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை பார்க்கலாம். நேற்றைய தினம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த லதா தனது 48வது பிறந்த நாளை ராஜபாளையத்தில் தனது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடினார். இவரை வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் அப்பா ராஜப்பன், கணவர் சம்பத்குமார், மகன் நிக்லேஸ், மாமியார், மாமனார் ஆர் சி பழனியப்பன், லோகநாயகி, அன்பு குட்டீஸ்கள் நவீன்குமார், மகேஷ், பூபதி, மனோ, பத்ரி, ராகவன், அரவிந்தன், சதீஷ்குமார், ரித்திக், பாட்டிகள் ரேவதி, மீனாட்சி, செல்வ மீனாட்சி, தாத்தாக்கள் ஆர் எஸ் மலையப்பன், அண்ணன், அன்னிகள், ராஜா வெங்கடேஷ், மல்லிகா, ராஜா கணேசன், ஜோதிலட்சுமி, ராஜேஷ் கண்ணா, ரம்ய மதுபதி, லதா சம்பத், அம்பாள் பரமசிவம், சீதா முருகானந்தம், பெரியம்மா, பெரியப்பா, லதா, விஜயபாண்டி, சௌத்ரிகா, மணிமேகலை, சித்தி, சித்தப்பா, உஷா கணேசன், குட்டீஸ்கள் தாரணி, சாய்ஸ்ரீ, காஹினி, லாவண்யா, இந்துஸ்ரீ, காவ்யாஸ்ரீ, சுப்ரியா, நிதர்ஷினி, சாய், சவுந்தர பாண்டியன் அனைவருமே வாழ்த்துகிறார்கள். நாமும் நேற்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடிய லதாவை எமது தென்றல் எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துகிறோம்.

இனி நமக்கு கிடைத்திருக்கும் அடுத்த பிறந்தநாள் வாழ்த்தை பார்க்கலாம். களுத்துறை ஹில் வீதியைச் சேர்ந்த முகமது ரிசான் ஃபாத்திமா ஷியாமா தம்பதிகளின் செல்வ புதல்வி யூஹா மரியம் தனது இரண்டாவது பிறந்தநாளை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவோர் மமா ஷியாமா, டடா ரிசான், நானா அப்துல் மலிக் மற்றும் பெரிய மாமார்கள், பெரியப்பாமார்கள், மாமாமார்கள், மாமிமார்கள், தாத்தாமார்கள், நானாமார்கள், பேர்வளை வாப்புமா குடும்பத்தினர், குர்நாகல் பெரியப்பா குடும்பத்தினர், குவைட் மாமி குடும்பத்தினர், ஜெர்மன் பெரியப்பா குடும்பத்தினர் அனைவரும் அல்லாவின் அருளால் எம் பிஞ்சு குழந்தை நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துகிறார்கள். நாமும் இன்று பிறந்தநாளை கொண்டாடும் செல்வ புதல்வி யூஹா மரியமை எமது தின்றல் எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துகிறோம்.

இனி எமக்கு கிடைத்திருக்கும் அடுத்த பிறந்தநாள் வாழ்த்தை பார்க்கலாம். எல்லாம்குளம் நாச்சிமார் கோயிலைச் சேர்ந்த சரவணன் மூர்த்தி தஸ்மிலா அவர்களின் செல்வ புதல்வி ருத்ராட்சி தனது மூன்றாவது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவோர் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருமே வாழ்த்துகிறார்கள். நாமும் இன்று பிறந்தநாளை கொண்டாடும் செல்வ புதல்வி ருத்ராட்சியை எமது தென்றல் FM சார்பாகவும் வாழ்த்துகிறோம்.

இனி நமக்கு கிடைத்திருக்கும் அடுத்த பிறந்தநாள் வாழ்த்தை பார்க்கலாம். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் திருவள்ளுவர் வீதியில் வசிக்கும் கே ஸ்ரீ வர்ஷினி தனது 12வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நீடூழி வாழ வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் அப்பா கார்த்திகேயன், அம்மா மணிமேகலை, அக்காக்கள் கே அனுதர்ஷினி, கே அனுஹாசினி, பெரியம்மா ரேவதி, பெரியப்பா ராஜேந்திரன், தாய்மாமன் சுரேஷ், அத்தை காமாட்சி, குழந்தைகள் எஸ் பிரகல்யா, எஸ் பிரணவ், அன்பாசிரியர் தில்லை சீனிவாசன், அனிதா, செல்வராணி ஜீவரத்னம், உஷா ஆனந்த், உடன் வாழ்த்துவது சிதம்பரம் சின்ன மார்க்ரெட் வெள்ளைச்சாமி மாமா, செல்வி அக்கா, பேரன்பில் அன்பு தம்பி, அன்பாசிரியர் இரதில்லை சீனிவாசன், சிதம்பரம் எம் கே தோட்டம், அன்சாரி நகர் இளையராஜா, இந்திரா காந்தி, கௌதம், கௌசிகா, சிதம்பரம், ஓமக்குளம் தச்சந்தெரு, குலோத்துங்கன், சுமதி, சங்கமித்திரை, சத்யநேசன், சத்யகீதன் அனைவருமே வாழ்த்துகிறார்கள். நாமும் இன்று பிறந்தநாளை கொண்டாடும் கே ஸ்ரீ வர்ஷினியை எமது தென்றலை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துகிறோம்.

இனி நமக்கு கிடைத்திருக்கும் அடுத்த பிறந்தநாள் வாழ்த்தை பார்க்கலாம். காத்தான்குடி ஐந்தைச் சேர்ந்த சப்ரி ஃபரஹா தம்பதியினரின் மூத்த மகன் ஹம்சா இன்று 4வது பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவோர்களான அன்பு பெற்றோர்களான சப்ரி ஃபரஹா, அன்பு தம்பி ஹமாஸ், அன்பு ஜெசிமா வாப்பம்மா, சாட்சிமார்களான நைமா, ஜுனைதீன், ரிஸ்வியா, ஃபைரூஸ், சாச்சா, சாச்சாமார்களான சஜீத், ஹன்னா, சஹதி, ஃபர்ஹத், ஜஸ்மீத், அலி சர்தாரி, உமர், அன்பு மச்சிமார்களான ஜிமித், ஜமா, ஜமியா, ருக்கையா, மாமிமார்களான சப்ரா, ஜிப்லி, மிப்சியா, ரவுஸ், சஃபா, ஷேஷாட், ஜெனீட்டா, ஃபாத்திமா, ஜெப்ரத், மின்சத், மாமாமார்களான மித்லாஜ், மிஸ்தாக் ஆகியோர் ஹம்சாவை வாழ்த்துகிறார்கள். நாமும் இன்று பிறந்தநாளை கொண்டாடும் ஹம்சாவை எமது தென்றல் FM சார்பாகவும் வாழ்த்துகிறோம்.

இனி நமக்கு கிடைத்திருக்கும் அடுத்த பிறந்த நாள் வாழ்த்தை பார்க்கலாம். கேகாலை சக்திவேல் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவரை மனைவி மஞ்சு சக்தி, ரஷ்யாவில் வசிக்கும் சில்லமகன் அரவிந்த் ஜனா, அன்பு மகள் தர்ஷிகா பானு, அம்மா நாராயணா அம்மா, அன்னிமார் கார்த்திகேஸ்வரி, மகேஸ்வரி, பரமேஸ்வரி, ராஜேஸ்வரி, தம்பிமார் கண்ணா, நாதன், ரவீந்திரன், ஆறுமுகம் மற்றும் ரிஸ்மியா, கைஸ், அர்ஷாட், தேவசகாயம், அனுஷா, ஜெயந்தி, சிதம்பரம், சண்முகநாதன் அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ நீடுழி வாழ்க வாழ்த்துகிறார்கள். நாமும் இன்று பிறந்தநாளை கொண்டாடும் சக்திவேலை எமது தென்றலிஃபம் சார்பாகவும் வாழ்த்துகிறோம்.

0: www.slbc.lk.
1: Right person, right choice. Tendril.
2: இலங்கையில் பிசியோதெரபி சிகிச்சைக்கு மிக குறைந்த கட்டணம். பாரம்பரிய நில சிகிச்சை, மூலிகை எண்ணெய் சிகிச்சை மற்றும் பிசியோதெரபி ஆகிய மூன்றையும் இணைத்து சிகிச்சை அளிக்கப்படுவதால் நோய்கள் மிக விரைவாக குணமடையும். இங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு உணவு மற்றும் தங்குமிட வசதிகள் இலவசமாக வழங்கப்படும். ஒரே நேரத்தில் 100 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வசதி உள்ளது. சிகிச்சைக்காக முன்கூட்டிய நேரத்தை ஒதுக்க அலையுங்கள். 0-34-270-46, 0-71-571-39-60, 0-71-85-60-956.
3: திருமணம், வலிமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
2: 5:35.
4: கிராண்ட் ஜெனித், Colombo's premier banquet destination, where elegance, exceptional cuisine, and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
5: இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
6: KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
5: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை, சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: சென்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்கியது
1: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: விதம் விதமாய்,
1: வித்தியாசமாய்,
0: அழகழகாய்,
1: அற்புதமாய்
0: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்,
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.
2: உலகெங்கும் உலாவரும் உளம் கவர் வானொலி.
3: தென்றல் எஃப்எம்மில் காற்றினிலே வரும் கீதமானிகள் சூடு உணிந்திருக்கிறீர்கள்.
4: இந்த மணித்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்ட கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0703
1: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: 5:45
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில். கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில். பக்கவாதம் அல்லது வேறுவித பேரலைஸ், ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பிற மூட்டு நோய்களுக்கான உலகத் தரம் வாய்ந்த சிகிச்சை வசதிகளுடன் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஹொரன கொட்டாவ மற்றும் பண்டாரகம. 0711-8560-956.
4: www.slbc.lk. Right person, right choice. Tendril.
0: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: பக்கவாதம் அல்லது வேறுவித பாரலைஸ், ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் பிற மூட்டு நோய்களுக்கான உலகத் தரம் வாய்ந்த சிகிச்சை வசதிகளுடன் ஆக்டிவ் பிளஸ் பிசியோதெரபி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், ஹொரண, கொட்டாவ மற்றும் பண்டாரகம, 0711 85 60 956.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஃபேஸ்புக் பக்கம் ஞானமலர் விரும்பி கேட்ட பாடல் அடுத்து ஒழிக்கிறது. சோலையம்மா திரைப்படத்திலிருந்து கூவுர குயிலு என்ற பாடலை கேட்டிருக்கிறார் ஞானமலர்.
3: சரிதான்,
4: மேல பாடு.
3: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
4: ஏய், பேச்சு மாத்தாத, பாட்டப்படி.

ஒலிக்கும் இந்த பாடல் காற்றினிலே வரும் கீதமா நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது. பத்மநாபன் ராமசாமி சென்னையிலிருந்து விரும்பி கேட்ட பாடல் இது. ராஜாவின் பார்வையிலே திரைப்படத்திலிருந்து வருகின்றது இந்த பாடல். ஒரு சுடர் என்று ஆரம்பிக்கும் பாடல். இந்த பாடலோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்து திண்டல் எஃப்எம்ல நிகழ்ச்சிகளோடு தயாராக இருக்கிறார் எஸ்எல்எம் ரிலா. மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஏ பி நசார்கான். வணக்கம் நேர்களே.

நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துறை, வாசிப்பவர் தயாளினி காயாம்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வியட்நாம் ஜனாதிபதி இன்றிரவு நாட்டுக்கு வருகை தரவுள்ளார். அஸ்வசும இரட்டை கொடுப்பனவு தொடர்பாக பரவி வரும் போலி பிரசாரங்களுக்கு அரசாங்கம் விளக்கம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்காக பல்வேறு சமூக பாதுகாப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த சகல உட்கட்டமைப்பு வசதிகளையும் இந்த ஆண்டிற்குள் வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை. நாட்டின் சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை சுகாதார அமைச்சிடம் கையளிப்பு. வைரஸ் காய்ச்சல் காரணமாக மொரவக்க கல்வி வலயத்தின் 4 பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை. இலங்கைக்கும் கியூபாவுக்கும் இடையிலான வலுவான நட்புறவு ரீதியான இருதரப்பு உறவுகள் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டன. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பம். அமெரிக்க துறைசேரி செயலாளர் அடுத்த வாரம் ஜப்பானுக்கு விஜயம். தேசிய சூப்பர் லீக் 4 நாள் கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டம் தம்முல்லை அணிக்கு. இனி விரிவான செய்திகள்.

பிராதிபதியின் இந்த விஜயம் அமைகிறது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை பொருளாதார ஸ்திரத்தன்மை அடைந்து முன்னோக்கி செல்கிறது. இந்த தருணத்தில் வியட்நாம் ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்வது 15 ஆண்டுகளுக்கு பின்னராகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் 2 கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாக பரவி வரும் வதந்திகளுக்கு நலன்புரி நன்மைகள் சபை விளக்கம் அளித்துள்ளது. சித்திரை புத்தாண்டை கொண்டாடுவதற்காக ஏப்ரல் மாத கொடுப்பனவை முன்கூட்டி வழங்குவதே சபையின் நோக்கமாக இருந்தது. அதன்படி முதலாம் இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் கடந்த ஏப்ரல் 10 தேதி வழங்கப்பட்டன. இந்த மாதாந்த கொடுப்பனவுகளுக்கு மேலதிகமாக மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அமைச்சரவை பத்திரத்தின் அடிப்படையில் ஜனாதிபதியினால் பாராளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்பிற்கு அமைய வறிய மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு ஏப்ரல் மாதத்தில் மேலதிக கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கான அனுமதி கிடைத்தது. எனினும் ஒருங்கிணைந்த நலன்புரி தகவல் அமைப்பின் ஊடாக ஒரே மாதத்தில் 2 முறை கொடுப்பனவுகளை செலுத்த இயலாது. எனவே இந்த விசேட புத்தாண்டு நிவாரண கொடுப்பனவை புதிய கட்டமைப்பிற்கு வெளியே வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதற்கமைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் நிதிப்பிரிவு ஆகியவை மிக குறுகிய காலத்திற்குள் சுமார் 14 லட்சம் குடும்பங்களுக்கான விசேட கொடுப்பனவு பட்டியலை தயாரித்தன. இந்த துரித நடவடிக்கை காரணமாக அரசாங்கத்திற்கு எவ்வித நிதி இழப்போ நிதி முறைகேடுகளோ ஏற்படவில்லை என நலன்புரி நன்மைகள் சபை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் அளவில் 16,95,000 மேற்பட்ட வறிய குடும்பங்கள் நலன்புரி நன்மைகள் சபையினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி உப்பாலி பணிலகே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்காக சமூக பாதுகாப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் குறைந்த வருமானம் பெறுவோரை வலுவூட்டுவதற்காக சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக 5 அம்ச வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள், மோட்டார் வாகன சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மற்றும் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் என்பன பாராளுமன்றத்தில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதியமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க 1.5 ஆண்டு போன்ற குறுகிய காலப்பகுதிக்குள் தனிநபர் வருமானத்தை $5,000 வரை அதிகரிக்க முடிந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கில் போர் சூழல் நிலவிய போதிலும் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. கடந்த ஆண்டில் 23 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். விவாதத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் வித்தான மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் செயற்பாடுகள் குறித்து திருப்தி அடையவில்லை என தெரிவித்தார். அமைச்சர் ஆனந்த விஜயபால உரையாற்றுகையில் சுற்றுலா பயணிகளுக்காக 40 நாடுகளுக்கு இலவச விசா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது. தோட்டத் தொழிலாளர்கள் சிலர் தாக்கப்பட்டமை குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய தோட்ட முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்தகைய தாக்குதல்கள் எதிரையும் ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை. சட்டம் அனைவருக்கும் சமமாக நிலைநாட்டப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். ரித்வா சூறாவளிக்கு பின்னர் நாட்டின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட போதிலும் குறுகிய காலத்திற்குள் அதனை வளமைக்கு கொண்டுவர அரசாங்கத்தினால் முடிந்துள்ளது. அதற்காக அரசாங்கம் நிவாரணப் பொதி ஒன்றினை நடைமுறைப்படுத்தியது. அத்துடன் சேதமடைந்த அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் இந்த ஆண்டிற்குள் மீள நிலைநாட்டுவதே நோக்கம் என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். நாட்டின் சுகாதார கட்டமைப்பின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் சுகாதார சேவைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்கும் இலங்கை வந்திருந்த உலக சுகாதார அமைப்பின் சர்வதேச நிபுணர் குழுவினர் தமது மதிப்பாய்வு அறிக்கையை நேற்று சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சிற்கு உத்தியோகபூர்வமாக கையளித்தனர். குறித்த அறிக்கை அமைச்சின் வளாகத்தில் வைத்து அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசவிடம் கையளிக்கப்பட்டது.
இலங்கையின் ஆரோக்கியமான சமூகங்களுக்கான அடித்தளமாக ஆரம்ப சுகாதார சேவையை மாற்றுதல் என இந்த மதிப்பாய்வு அறிக்கை பெயரிடப்பட்டுள்ளது. குறித்த பிரதிநிதிகள் குழுவினர்

0: கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இலங்கையில் கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டிருந்தது. அத்துடன் இந்த மதிப்பாய்வு நடவடிக்கை 2 கட்டங்களின் கீழ் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான கியூபா தூதுவர் பெட்ரிசியா லாசரா பெகோக்வேரா சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்னவை சந்தித்தார். இதன்போது 65 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட இலங்கை கியூபா இடையிலான வலுவான மற்றும் நட்புறவு ரீதியான இருதரப்பு உறவுகள் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டன. இதன்போது சபாநாயகர் தூதுவரின் நியமனத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் அவர் நினைவு கூர்ந்தார். கியூபாவின் புகழ்பெற்ற அரசியல் தலைவர்களின் பங்களிப்பை சபாநாயகர் பாராட்டினார். சர்வதேச பன்முகத்தன்மை கொண்ட அமர்வுகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர்களில் இலங்கைக்கு கியூபா வழங்கிய தொடர்ச்சியான ஆதரவிற்காக சபாநாயகர் நன்றி தெரிவித்தார். சிறுவர்களிடையே பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் காரணமாக முறவக்க கல்வி வளையத்திற்கு உட்பட்ட 4 பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தெனியாய மத்திய மகாவித்யாலயம், தெனியாய ராஜபக்ஷ மகாவித்யாலயம், தெனியாய சென்ட் மெத்யூ இருமொழி பாடசாலை மற்றும் பல்லேகம சித்தார்த்த வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கே இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெனியாய வலயக்கல்வி பணிப்பாளர் நிஷாகா ஹெட்டிகோட தெரிவித்துள்ளார். சுகாதார பிரிவினரின் பரிந்துரை மற்றும் தென்மாகாண ஆளுநரின் அனுமதியின் பேரில் இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மூத்த பாடகர் தேவானந்த வைத்தியசேகர இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் கௌரவிக்கப்பட்டுள்ளார். சிங்கள வர்த்தக சேவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நீல நுவான் பாராட்டு நிகழ்வு கூட்டுத்தாபனத்தின் ஆனந்த சமர்கோன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தேவானந்த வைத்தியசேகரவின் 92வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமைச்சர் கலாநிதி ஹிந்துவ சுனில் செனவி, பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன உள்ளிட்டோரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். வானொலி 100ஆண்டு நினைவு நூல் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சரிடம் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பேராசிரியர் உதித்த கயாஷான் குணசேகரவினால் கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் சுதத் ரத்னவீர, பிரதி பணிப்பாளர் நாயகம் தாரகா மேதாவி திசாநாயக்க உள்ளிட்ட ஊழியர்களும் கலந்து கொண்டனர்.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியற்ற சூழல் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த இலங்கை இஸ்ரேல் விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இஸ்ரேலில் தொழில் வாய்ப்புகளுக்காக செல்வதற்கு இலங்கை தொழிலாளர்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இதற்கமைய இஸ்ரேலில் தாதிப்பணி வேலைவாய்ப்புகளை பெற்ற 47 தொழிலாளர்கள் எட்டிஹாட் ஏர்வேஸ் விமானம் மூலம் இன்று அதிகாலை புறப்பட்டு சென்றனர். இஸ்ரேலில் தொழிலுக்காக செல்லும் 202வது குழு இதுவாகும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடாக தொழில் வாய்ப்புகளை பெற்றவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்பிய பின்னர் அவர்களை நாட்டில் நிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
1: ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அபிவிருத்தி செய்திகள்.
0: புத்தளம் மாவட்டத்தின் சில பிரதேச செயலக பிரிவுகளில் விவசாய வீதி அபிவிருத்தி பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. சிறிய அளவிலான விவசாய வர்த்தகங்களுக்கான பாதகமான தாக்கங்களை குறைக்கும் திட்டத்தின் கீழ் இது ஆரம்பிக்கப்பட்டது. அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஆனமடுவ, பல்லம மற்றும் நவகத்தேகம ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட இந்த அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் அப்பகுதி விவசாய மக்களின் நீண்டகால தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது.
2: வர்த்தக செய்தி அனுசரணை.
3: தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
4: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
0: மனித வலுவூட்டல் மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களம் புத்தள பிரதேச செயலகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த வேலைவாய்ப்பு முகாம் பிரதேச செயலக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் 400 மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் ஊடாக சுயதொழில் வாய்ப்புகளுக்கான வழிகாட்டல்கள் இதன்போது வழங்கப்பட்டன. பிரதேச செயலகத்தின் சமூர்த்தி பிரிவினால் நடைமுறைப்படுத்தப்படும் தொழிற்பயிற்சிகளுக்கான நிதி உதவி வழங்கும் திட்டத்திற்காக தகுதியான பயனாளிகளை தெரிவு செய்யும் நடவடிக்கைகளும் இதன்போது முன்னெடுக்கப்பட்டன.

0: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில். பொருளாதார செய்திகள்.
1: பொலட்டருவை மாவட்டத்தில் சிறுபோக நெட் செய்கைக்கான உர விநியோக நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு விவசாய சேவை மத்திய நிலைய எல்லைக்கு உட்பட்ட விவசாயிகளுக்கும் தேவையான உரம் கையிருப்பில் உள்ளது. பொலட்டருவை மாவட்டத்தில் உரத்தட்டுப்பாடு நிலவுவதாக சிலர் பல்வேறு பிரசாரங்களை முன்னெடுத்த போதிலும் அவை உண்மையல்ல என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கிரித்தலே திட்டத்திற்காக நீர்ப்பாசன நீர் விநியோகம் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 7500 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: உங்கள் கவனத்திற்கு அனுசரணை.
3: கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடம், குறைந்த விலை, காட்சி அறைகள், மாத்தளை, கடுவில மற்றும் அத்துருகிரிய. குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையுங்கள் 0112-86-40-12.
1: வலுவான மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. மத்திய சபரகமா, ஊவா, வடமத்திய, வடமேல், தென் மேல் கிழக்கு மாகாணங்களிலும் வவுனியா மாவட்டத்திலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை, பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழையின் போது குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது.
3: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இலங்கையர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1,00,000 தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-07-77-87.
1: அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அடுத்த வாரம் ஜப்பானுக்கு விஜயம் செய்ய உள்ளார். இதன்போது அவர் ஜப்பானிய பிரதமர் தகேச்சி சானே மற்றும் நிதியமைச்சர் கடயாமா சட்சுகி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையில் நடைபெறவுள்ள மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக திரைசேரி செயலாளர் சீனாவுக்கும் செல்ல உள்ளார். இந்த மாநாடு நடைபெறும் வரை ஸ்காட் பெசன்ட் சீனாவில் தங்கியிருப்பார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் டிவி கே தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க முன்வைத்த கோரிக்கையை 2வது முறையாக நிராகரித்துள்ளார். பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களை சமர்ப்பிக்குமாறு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். தற்போது விஜய்க்கு காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்களையும் சேர்த்து மொத்தமாக 112 பேரின் ஆதரவு மட்டுமே உள்ளது. தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் விஜய்க்கு ஆட்சியமைக்க வாய்ப்பளிக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இருந்தபோதிலும் நிலையான ஆட்சியை உறுதிப்படுத்த ஆளுநர் எழுத்துப்பூர்வ ஆதாரத்தை கோரியுள்ளார். தற்போதைய சட்டமன்றத்தின் பதவிக்காலம் மே 9 நிறைவடையும் நிலையில் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த தேசிய சூப்பர் லீக் 4 கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டத்தை தம்புள்ளை அணி வென்றுள்ளது. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கொழும்பு அணியை 119 வீழ்த்தி தம்புள்ளை அணி வெற்றியீட்டியது. 299 என்ற ஓட்டங்களை இலக்காக கொண்டு துடுப்பெடுத்தாடிய கொழும்பு அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 179 ஓட்டங்களை பெற்றது. அந்த அணி சார்பில் தனஞ்சய லக்ஷான் 84 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் தம்புள்ளை அணி சார்பாக முகமது ஷிராஸ் 4 வீழ்த்தினார். போட்டியின் முதல் இன்னிங்ஸிற்காக தம்புள்ளை அணி 9 இழந்து 222 ஓட்டங்களை பெற்றிருந்ததுடன் 2வது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 222 ஓட்டங்களை பெற்றது. கொழும்பு அணி தனது முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 175 ஓட்டங்களை பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
2: இலங்கையில்
1: இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சபர்கமோ மத்திய ஊவா வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்ரே மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கேட்டது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வியட்நாம் ஜனாதிபதி இன்றிரவு நாட்டுக்கு வருகை தரவுள்ளார். அஸ்வசும இரட்டை கொழுப்படவு தொடர்பாக பரவி வரும் போலி பிரசாரங்களுக்கு அரசாங்கம் விளக்கம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்காக பல்வேறு சமூக பாதுகாப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. டித்வா சூறாவளியினால் சேதமடைந்த சகல உட்கட்டமைப்பு வசதிகளையும் இந்த ஆண்டிற்குள் வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை. நாட்டின் சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை சுகாதார அமைச்சரிடம் கையளிப்பு. வைரஸ் காய்ச்சல் காரணமாக முரவக்க கல்வி வலயத்தின் 4 பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை. இலங்கைக்கும் கியூபாவுக்கும் இடையிலான வலுவான நட்புறவு ரீதியான இருதரப்பு உறவுகள் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டன. தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பம். அமெரிக்க திரைசேரி செயலாளர் அடுத்த வாரம் ஜப்பானுக்கு விஜயம். தேசிய சூப்பர் லீக் 4 நாள் கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டம் தம்புள்ளை அணிக்கு. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல். நன்றி நாசார் கான். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேரம் 6:20. சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல்.
4: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை
2: தென்றல் FM,
4: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
2: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம்.
4: நீங்கள் 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும்.
2: கல்வி பொது தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
4: ஒலிவாங்கி கேற்ற குரல் வளமும்
2: சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன்
2: தேசிய அடையாள அட்டை
4: மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து
2: விண்ணப்ப படிவத்தினை 2026 மே 30 கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள்.
4: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு
2: பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.
5: Tendril FM 104.7 104.9 Island-wide.

0: நேர் அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
0: 6:26
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: இந்த மடத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வார்த்தை அர்த்தத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸ்க்கு அனுசரணை வழங்கியோர்.
1: இரும்பு துருப்பிடித்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். மறந்து விடாதீர்கள், பெயர் பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். தற்போது ஜனதா ஸ்டீலிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். இரும்பு துருப்பிடித்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். மறந்து விடாதீர்கள், பெயர் பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். தற்போது ஜனதா ஸ்டீலிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ்.
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: நேரம் 6:32.
4: இன்றைய ஆராதனா நிகழ்ச்சியில் பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கின்றார் சுமித் விஜயகுமாரி. இலக்கம் 719 வாகியடி ரூட், சவளக்கடையில் இருந்து சுமித் விஜயகுமாரின் பாடல் திருப்புகள் இன்றின் ஆராதனா நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகின்றன. பல பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார். என்னுடைய திருப்புகள் ஒலிபரப்பாகுமா என்று கேட்டு அனுப்பியிருக்கின்றார் சுமித் விஜயகுமாரி, சவளக்கடையில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தில் PB ஸ்ரீனிவாஸ் S. ஜானகி பாடியது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆராதனா நேரம். இப்பொழுது 6:35 இன்றைய தினப்பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கின்றார் சுமித் விஜயகுமாரி, இலக்கம் 7119 வாகையடி ரோட் சவளக்கடையில் இருந்து. சுமித் விஜயகுமாரி தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் இது. அம்மா இங்கே திரைப்படத்தில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா பாடியது.

0: கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
1: ரைட் பர்சன், ரைட் சாய்ஸ், தென்றல்.
2: சூப்பர் சார், ரஜினி சாரும் இதை செலக்ட் பண்ணிருக்காரு.
3: நேரம் 6:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆராதனா என்று பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கின்றார் சுமித் விஜயகுமாரி. இலக்கம் 7119 வாகையடி ரோடு சவளக்கடையில் இருந்து சுமித் விஜயகுமாரி தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் சுமை தாங்கி திரைப்படத்தில் இடம்பெற்றது.

0: Kendrell FM 104.7 104.9 Island Wide
1: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: Tendril FM 104.7 104.9 Island wide
2: இப்ப பேரத்தான் குறிக்கும் MASS மாஸ் இப்ப வந்தாலே தெரிக்கும்
3: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
4: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
5: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
4: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆராதனா. இன்று பிரதி மூலம் கலந்து சிறப்பிக்கின்றார் சுமித் விஜயகுமாரி. இலக்கம் 7 119 வாகையடி ரோடு சவளக்கடையில் இருந்து சுமித் விஜயகுமாரி தெரிவு செய்திருக்கின்ற அடுத்த பாடல் இது. காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் பி. விஸ்வநிவாஸ், பி. சுசீலா பாடியது.

0: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலைபெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். அன்றாலும் நாம் பயன்படுத்தும் அத்தியாவசிய தேவைகளை தவிர தேவையற்ற மின் விளக்குகளை அணைப்போம். சுரக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆராதனா. நேரம் 6:55. இந்த இன்று பிரதிமூலம் கலந்து சிறப்பிக்கின்றார் சுமித்து விஜயகுமாரி, இலக்கம் 719 வாகையாடி ரோடு சவளக்கடையில் இருந்து சுமித்து விஜயகுமாரி தெரிவு செய்திருக்கின்ற அடுத்த பாடல். இது பாதக்காணிக்கை திரைப்படத்தில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி பாடியது.

நீங்கள் இதுவரை கேட்டது ஆராதனா. இன்று பிரதி மூலம் கலந்து சிறப்பித்து விடைபெற்றுச் செல்லும் நேயர் சுமித் விஜயகுமாரி, இலக்கம் 7 119 வாகையாடி ரோடு சவளக்கடையில் இருந்து. சுமித் விஜயகுமாரிக்கு தன்னல் எஃப்எம்மின் வாழ்த்துக்கள்.

0: Tendril FM 104.7, 104.9, Island Wide.
1: நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
2: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் உங்களுக்கு அனுபவம் மிக்க சிரேஷ்ட அறிவிப்பாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க தயாராகிறது.
1: ஊடகத்துறை சார்ந்த சகல நுட்பங்களுடன்
2: விசேட கலையக பயிற்சியும் வழங்கப்படும்.
1: பயிற்சியின் நிறைவிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும்.
2: யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அரிய வாய்ப்பு.
1: இலக்கம் 252, கொழும்புத்துறை வீதி, யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள
2: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
1: 3 மாத கற்கை நெறி.
2: கட்டணம் 40,000 ரூபாய்.
1: கட்டணங்களை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
2: 2026 ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் கிடைக்கும்படியாக உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி
1: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி, பணிப்பாளர், தமிழ்ச்சேவை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால்பட்டி இலக்கம் 574, கொழும்பு.
2: மேலதிக விவரங்களுக்கு 0771 33 858
1: அல்லது 0772 299 2750.
3: நேரம் சரியாக 7:01.
4: ஆல் நியூஸ்
5: மணிச்செய்திகள் அனுசரணை.
6: RS ஒர்க்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒர்க்கு கம்பிகள்.
7: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141436673 அல்லது www.iihs.edu.lk.
8: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
3: உள்நாட்டு செய்திகள். வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் அந்த நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவின் பொதுச் செயலாளருமான டோ லாம் உதயபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்றிரவு இலங்கை வருகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டதன் 55வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் கடந்த ஆண்டு வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுத்த அழைப்பிற்கு இணங்கவே வியட்நாம் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைகின்றது.
9: வெளிநாட்டுச் செய்திகள்.
3: போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை ஈரானிய அரசு தொடர்ந்து பரிசீலித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது.

0: விளையாட்டு செய்திகள்.
1: இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் 50வது போட்டி இன்று லக்னோவில் நடைபெறவுள்ளது. இதில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோத உள்ளன. போட்டி இரவு 7:30 ஆரம்பமாக உள்ளது.
2: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
3: RS ஒருக்கு கம்பிகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB 500 ஒருக்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS ஒருக்கு கம்பிகள்.
4: நாளைய வெற்றிக்கு இன்றே அடியெடுத்து வையுங்கள். ஓலெவல் பரீட்சையின் பின் IIHS இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் புரோகிராமில் உங்கள் உயர்கல்வி பயணத்தை ஆரம்பியுங்கள். ஹெல்த் சயின்ஸ், IT, பிசினஸ், எஜுகேஷன் மற்றும் இன்ஜினியரிங் தவிர உங்களுக்கு பிடித்தமான கல்வியை தெரிவு செய்து சர்வதேச அந்தஸ்துடைய பல்கலைக்கழகங்களில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். லோக்கல் ஸ்டடி, குளோபல் டிகிரி, IIHS, த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141436073 அல்லது www.iihs.edu.lk.
5: இந்த போறானே, இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நட்டு ரோட்டுக்கு கொண்டதவன்.
6: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமன்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
7: Tendril FM 104.7 104.9
8: Island-wide.
9: Hello. Hello, Tendril.
8: கலகலப்பான கருத்து பரிமாறல்கள் உங்கள் கவலைக்கு மருந்தாகும்.
9: ஹலோ தென்றல்.
1: எப்பொழுதில் இருந்து கலக்கலான ஹலோ தென்றலோடு இணைந்திருக்க போகிறோம். இரவு 8 மணி வரைக்கும் என்றும் உங்களுக்காகவே சிறப்பான புத்தம்புதிய பாடல்களை வழங்குவோம். அழைப்பை ஏற்படுத்தி பேசலாம். 0312 67 64 64 வழியாக அல்லது 0312 67 68 68 அழைப்பை ஏற்படுத்தலாம். இப்பொழுது பேசலாமே. வணக்கம், பேசுமா?
10: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
10: ஒந்தாச்சி மடல இருந்து கிருஷ்ணபிள்ளை மோகனதாஸ்.
1: எப்படி இருக்கீங்க கிருஷ்ணபிள்ளை மோகனதாஸ்?
10: சுகமா இருக்கிற, நல்ல சுகமா இருக்கு.
1: அது தெரியுது, உங்க குரலை கேட்டா நல்லா தெரியுது, நல்லா கிளியரா கேக்குது. சரி சரி சரி, எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்? என்ன நடக்குது ஊர்ல? மழையா?
10: வெயில் இருக்க முடியல.
1: நேற்று இரவு கொழும்புல அவ்வளவு மழை பெய்தது, ஆனால் இன்று பகல் எல்லாம் அவ்வளவு வெக்கையாகவே இருந்தது. வெயிலா தான்
10: இங்க சரியான வெயில் இல்ல. ஒந்தாச்சி மடம் எல்லாம் பயங்கரமான வெயில்.
1: நீங்க பயங்கரமான வெயிலங்கும் போது எனக்கு புரியுது எப்படி இருந்து.
10: எனது மனைவி, பிள்ளைகள், அக்கரப்பத்தில் இருக்கும் எனது அண்ணா குடும்பம், பெரிய நீலாவணையில் இருக்கும் எனது நண்பன் கிருஷ்ணா, மற்றும் உங்களுக்காகவும் எல்லாருக்கும் கேட்போமே.
1: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசுவோம். வணக்கம்.
11: வணக்கம் சார்.
1: சரி சொல்லுங்க பாப்பா, பெரிய நீலாவணையில இருந்து சாந்தி கோவிந்தராஜன் தானே?
11: ஆமா சார்.
1: எப்படி இருக்கீங்க சாந்தி, நல்லா இருக்கீங்களா?
11: ஆமா, நலமா இருக்கின்ற. உங்கள் நலத்துக்கு இறைவன் துணை புரியட்டும்.
1: சரி, புரியட்டும், அப்படி ஆகட்டும். சரி சொல்லுங்க பாப்பா, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
11: கணவருக்காகவும், பிள்ளைகளான சஜித், ராஜேத், மகள் மதிசாலினிக்காகவும், மற்றும் மட்டக்களப்பு கோசலுக்கும் அரியானந்தி செல்வநாதன், மாதாக்களை தன்னலட்சுமிக்காகவும், கொழும்பு மலருக்காகவும், ஜெயாவுக்காகவும், குற்றவு ஜெயாவுக்காகவும் உங்கள் அன்பிக்கு பாடலை தாருங்கள் சார்.
1: நன்றி, வணக்கம்.
11: நன்றி சார்.

0: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலைபெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். அன்றாடம் இரவு 6 மணி முதல் 10 மணி வரை மின் பாவனையை குறைப்போம். சுரக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
1: இணைந்திருப்பது முதல் தர வானொலி தென்றல் எஃப்எம் என் கலக்கலான ஹலோ தென்றல். 7:11 நிமிடம். வணக்கம், பேசுவோமா? வணக்கம். மட்டக்களப்பு பக்கம் மழை இல்லத்தானே? எங்க நாங்களும் பாக்குற மழை பெய்யுதுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தோம், இந்த கிடையாது. ஆனா மாலை மழையில மழை பெய்யுமெல்லாம் சொல்றாங்க தான், ஆனா மழையை காணுமே என்ன. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இந்த துளி எங்க காணுவேன்னு. அவ்வளவு சூடா இருக்கிற நேரம் எப்படி தூறல் மழையெல்லாம் சரி வராது, சோகண்டு மழை பெய்யணும் என்ன அப்படி பெய்யுது. அதுதானேம்மா, அதுதானே வயல்வெளிகள், ஆடுகள் மாடுகள் மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் இருக்கு தானே, பாவம் தானே என்ன. தங்கமான மனசும் கொடுக்கு கோசலுக்கு மாறி. சரி சரி சரி, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கீங்க பாடல் கேட்கறது. சரி, வணக்கம், நன்றி. இப்பொழுது பேசுவோம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க ஆனந்தி?
2: பாடல்
1: கேக்குறதுக்கு
2: எனக்காகவும் தலைவருக்காகவும் சாந்தி கோவிந்தராஜன், மனோராகவில்லை தனலட்சுமி, தோப்பு கொச்சி கடை ஈடன் அண்ணா மற்றும் சரஸ்வதி ரத்மலானே அவங்களுக்காக கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
1: Tendril FM 104.7 104.9
2: Island wide. எல்லமணி 17 நிமிடம். சந்தோஷமான மகிழ்ச்சியான மாலை பொழுதில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கலான ஹலோ தென்றல். இப்பொழுது பேசுவோம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: காத்தாங்குடி ரிஸ்வான் பேசுறேன்.
2: ரிஸ்வான், எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க.
2: அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
3: பாடல் கேட்க தென்றலை கோட்டை அனைத்தினே இருக்கும் நண்பரான பரதன் ஜெர்மனியில் வசித்துக் கொண்டிருக்க அவருக்காகவும் கேட்கணும்.
2: சார், எல்லாரும் சேர்ந்து கேட்போம். நன்றி. வணக்கம்.
3: நன்றி. வணக்கம் சார்.
2: இப்பொழுது பேசுவோம். வணக்கம்.
4: எங்கள் தங்க குரலோனுக்கு அன்பான பாச தமிழ் வணக்கங்கள். நான் பதிலை கேந்த கலையிலிருந்து ரசமாணிக்கம் ராஜேந்திரன்.
2: தங்கம் வைக்கிற விலைக்கு
4: எப்படி தலைவா?
2: அடிக்கடி ஏறுது இறங்குது அப்பா விலை
4: இறங்குது. அது ஒரு நிலையா இருக்கு.
2: அது ஒரு நிலையில வரலையே.
4: நலமா இருக்கிறீர்களா?
2: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறேன். தெரிகிறதானே?
2: நல்லா இருக்கு. அப்புறம் பசங்கள் உங்களுக்கு பக்கம் எப்படி இருக்கு? பதிலையில்
4: 2 மணிக்கு பின்னர் கடுமழை பெய்ததுன்னா தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது. இப்போதும் தூரல் மழை பெய்து கொண்டேதான் இருக்கிறது. மிகவும் ஒரு குளிர்ந்த கால நிலை இருக்கிறது. சந்தோஷமாக இருக்கிறது.
2: சந்தோஷமாக இருக்கு. அதான் அந்த கூட கொஞ்சம் இந்த பக்கம் அனுப்புங்களேப்பா.
4: நல்ல ஒருவர் உலரில்
2: பாடல் கேக்குறதுக்கு
4: அன்பான குடும்பத்தினரான அண்ணா சந்திரகுமார் அணி அந்தோனி அம்மா செல்லி அக்கா சந்திரம் அச்சன் நாகராஜா அன்பான் அம்மா என்னம்மா பெரிய நீலாவனே ஜெயாமக்காகோ அன்பு சகோதரன் ஆரன் அன்பன் நண்பர் புமல் தந்த வசந்தகுமார் நீர்கொழும்பு சேம்குமார் தலவாக்கலை கிருஷ்ணபத்தன் கிளவட்டன் குணசீலன் பெரிமலை செல்வராம் விரைய திருச்செல்வம் கல்முனை ராமலிங்கம் முகமட்ரிஸ்கான் வத்தலே ஐயாக்கனு சினியா மகாதேவன் பூவேந்தன் அண்ணாவியார் கொச்சிக்கடையுடன் உணராகலை தனலட்சுமி பாலைச்சேனை பத்மா அக்கா சாந்தி கோவிந்தராஜா சர்வதீன் உஸ்தகின் மற்றும் தென் தமிழலையே எங்கெல்லாம் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை அன்புக்குரிய சொந்தங்களுக்காகவும் கேட்போம்னா மிக்க நன்றி.
2: இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்ல முடியாதா பேர்களை? இன்னொரு பாட்டு போட தேவையில்லை.

0: ஜெனரல் எஃப்எம்
1: தன்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
2: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
1: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: மணித்யாலத்தின் 2K ஹிட் வழங்கியது.
1: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்,
0: விதம் விதமாய்
1: வித்தியாசமாய்
0: அழகழகாய்
1: அற்புதமாய்
0: அசல் 22 கரடூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்,
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.
2: அறநறிச்சாரம்,
0: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்கு வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
2: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7, 104.9 FM அலைவரிசைகளில் அனுசரணை. இந்த சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்
3: அமைந்திருப்பது முதல் தர வானொலி தென்றல் FM-இன் கலக்கலான ஹலோ தென்றல். 7:30 நிமிடம் இப்பொழுது பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் அன்பு சேர் அவர்களே, நான் லபக்கலை தாமஸ்.
3: எப்படி இருக்கீங்க தாமஸ், நல்லா இருக்கீங்களா?
4: மிக்க நலமாக இருக்கு சார். அதே போல நீங்க நலமா இருக்கணும். அந்த மண்சரிக்கு பிறகு இன்றுதான் கடுமையான ஒரு மழை சார்.
3: லபக்கலையில
4: கடுமையான மழை. ஆமா, பயமே இருக்குதான் அந்த மழை வரும் பொழுது.
3: கொஞ்சம் பயமா தான் இருக்கேன். வானொலியை கேட்கிற பொழுது நாங்களும் கவலையா பேசினை, உங்களை இன்னும் கவலைக்குள்ளாக்காம கொஞ்சம் இன்பமா சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கணும் தானே, அதுக்காக தானே அப்படி எல்லாம் பேசுறது. சரியா? நிச்சயமா. சரிமா, கெட்டிக்காரன்ப்பா, கெட்டிக்காரன். எல்லா விஷயத்தையும் எவ்வளோ தெளிவாக பிடிக்கிறீங்க. சரி சரி. ஆனால் மழை பெய்யக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சோண்டு மழை பெய்யக்குள்ள கொஞ்சம் பயமாக தானே
4: இருக்கேனே.
3: பயமாக தான் இருக்கு. ஏற்கனவே அதானே, ஏனண்டா நாம் ஏற்கனவே பட்டுட்டோம் தானே, அதுதான் என்ன
4: அதுதான்.
3: எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா, அந்த மண்சரிவு பிரதேசங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற நல்லது. சரியா? சரிப்பா. சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க பாடல் கேட்கறதுக்கு.
5: பெரிய
3: நீலாவண பக்கம் எப்படி இருக்கீங்க? அதுதான் என்ன
5: என்ன
3: காட்டும் வெயில், காட்டும் வெயில். சரி சரி சரி.
5: நினைச்சு கூட பாக்கே தர அளவுக்கு வெயில்.
3: என்ன செய்யறதம்மா?
5: நடுவேனாம,
3: என்னதான் செய்யலாம், என்னதான் செய்யலாம், வாழ்ந்துதான் ஆகணும். என்ன
5: வாழ்ந்துதான் ஆகணும், வாழ்ந்துதான் பாப்போம்.
3: பாப்போமே பாப்போமே. சொல்லுங்க, எடுத்து விடுங்க பாப்போம். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
5: பாடல் நீங்க தரப்போ வந்த இனிமையான பாடல், அன்பு மகன் தாரன், அன்பு மகன் ராஜேந்திரன், தம்பிரசா, கஸ்தியன், ரிஸ்கான், வெளிமடை செல்வராம், சாந்தி கோவிந்தராஜா, தங்கத்ரி அண்ணா, நியாயபுரம் சிவராஜ அண்ணா, குச்சிக்கடை ஈடன், வீரயாதிரி செல்வம், குணசீலன், கொண்டாடு தனலட்சுமி, தாமலிங்கம் ஐயா, ரோஜரகம குஜரராஜா, தம்பி பாரமுனர் சரதிக்கு முஸ்தகின், இவர்களுக்காக தாங்க வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
6: இந்த மணித்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்ட கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0 70 336 21 23.
1: இலங்கை வியட்நாம் ராஜதந்திர உறவிற்கு வலுச்சேர்க்கும் வியட்நாம் ஜனாதிபதி தோ லாம் அவர்களின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பில் ஓய்வு பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் ஊடகவியலாளர் வி டி சகாதேவ ராஜா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.
2: வியட்நாம் நாட்டில் இருந்து ஒரு உயர்மட்ட தலைவர் முதலாவதாக இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார் என்று சொல்லலாம். வியட்நாம் ஜனாதிபதி தோ லாம் இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார். அவர் பாராளுமன்றத்திலும் உரையாற்றி இருக்கின்றார். இலங்கை மற்றும் வியட்நாம் இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவு என்பது 1970களிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆக அந்த தூதரக உறவுகளில் 55 ஆண்டுகள் நிறைவையும் கடந்த வருடம் எமது இலங்கை ஜனாதிபதி ஞானவேல் குமாரசேனக் அவர்கள் வியட்நாம் சென்று வந்தது பொழுது விடுத்த அழைப்பு கேட்பவும் அவரது விஜயம் இன்று அமைகின்றன. மாஸ் மீடியா தொடர்பான அந்த டிஜிட்டலைசேஷன் அந்த விடயத்திலும் அவர்கள் வேகமான வளர்ச்சியை கண்டிருக்கின்றார்கள். உலகிலே முக்கியமான ஒரு இடத்திலே வியட்நாம் வகித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இதன் ஊடாக இலங்கையையும் இந்த பொருளாதார கூட்டாண்மையிலே கட்டியெழுப்ப வேண்டும். அதிலே இந்த நவீன தொழில்நுட்ப பரிமாற்றம், முதலீட்டு வாய்ப்புகள், மனித வள பரிமாற்றம் இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இவற்றுக்கெல்லாம் கால்கோள் இடுகின்ற ஒரு நன்னாளா வியட்நாம் தலைவர் தோ லாம் அவர்களின் வருகையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
3: இணைந்திருப்பது முதல் தர வானொலி தென்றல் எஃப்எம்மின் கலக்கலான ஹலோ தென்றல். 7:40 நிமிடம். இப்பொழுது பேசலாமே. வணக்கம். பேசணுமா? வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க ஆறுமுகம்? நல்லா இருக்கீங்களா? ஆ, மழை மழை பலாங்கோடியில் மழை. என்ன, சரி சரி, மழை பெய்யட்டும். என்ன, நீரைந்த பகுதிகளில் நீராவது திரும்பட்டும். ஆ, மக்கள் மனம் குளிரட்டும். சரியா? அதுதானே அதுதானேப்பா. பலாங்குடா அந்த பக்கம் மலை பிரதேசத்துல மழை பெய்யாட்டி எப்படி?
4: என்னங்கப்பா,
3: எவ்வளவு கொடுத்து வச்சு வேணுங்க நீங்க? பலாங்குடைக்கு வந்தா போக மாட்டாங்க, அதனாலதான் அந்த பக்கம் வாரதில்லை. அதனாலதான் வாரதில்லை. சரி சரி சரி, சில வரத்தான் வேணும், அந்த பக்கம் எல்லாம் பார்க்கணும் ஆசையா தான் இருக்கு. வரணும் வரணும் பாப்போம். சரிப்பா, சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு? சரிப்பா, நன்றி நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசுவோம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
3: வணக்கம், சொல்லுங்க. ராமலிங்கம் கல்முனையில இருந்து. நல்லா இருக்கும் ராமலிங்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? அது போதும், வேற எதுவும் தேவையில்லப்பா, அது போதும். சரி சொல்லுங்க, அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
5: பாடல் கேட்பதற்கு பொத்திரி சுதாகரன், மக்கள் வாழ்வில் பெரிய நீராவளை சங்கத்துறை, கிருஷ்ணா அண்ணாவியார், ஆர்கே நிதி ஏகாம்பரம், ராஜேந்திரன், ஜெயா அம்மாவுக்காகவும் போஸ்ட் மாஸ்டர் சாரும், சத்தாரி முகமது அவரை இணைத்துக் கொண்டு.
3: சரி, எல்லாரும் சேர்த்து
5: ஜமாத்தினை இணைத்துக் கொண்டு பாடல் தருங்க.
3: சரி, நன்றி, வணக்கம்.
6: மறந்து

0: தென்றல் எஃப்எம்
1: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: யாரு ஹீரோ
2: கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
3: ரைட் பர்சன், ரைட் சாய்ஸ், தென்றல்.
4: சூப்பர் சார், ரஜினி சாரும் இதை செலக்ட் பண்ணியிருக்காரு.
5: இணைந்திருப்பது முதல் தர வானொலி தென்றல் எஃப்எம்மின் கலக்கலான ஹலோ தென்றல். 7:50. வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் சார்.
5: வணக்கம், சொல்லுங்க கிருஷ்ணா.
6: தங்கத்துறை.
5: தங்கத்துறை, சரி. எப்படி தங்கத்துறை, எப்படி இருக்கீங்க?
6: மருதமனை சதாதே முகமத், பாலச்சென்னை பத்மா, பெரிய நீலாவணை ஏ மேடம், கிருஷ்ணா, முன்றகலை தனலட்சுமி, கல்லடி போனந்த அண்ணாவியார், கொழும்பு 12 சேர்ந்த மலர், செந்தில்பத்தனியூர் வீரையா திருச்செல்லும் ஜனார்த்தனி, நம்பிக்கை கிராம ஹரல் சந்திரா, கடுவல நண்பர் மனோகரன், அக்கறை பெற்று ராஜா, ஆயுருக்காக பாடலை கேட்போமே. வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
5: நன்றி, நன்றி. வணக்கம், இப்பொழுது பேசுவோம். வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நான் சவளக்கடையிலிருந்து சுமித்.
5: எப்படி சுமித், நல்லா இருக்கீங்க தானே?
7: நடமருகன், உங்களுக்கு முதலில் எனது ஆராதனை பிரதியின் நன்றாக ஒளிபரப்பினதுக்கு வாழ்த்துக்களும்.
5: சரி, அது உங்களை பிரதியா இல்லையே?
7: ஆமா, எனது மனைவியின் பேரை சேர்த்து அனுப்பினது.
5: சுமித் விஜயகுமாரி. உங்களோட பேர்ல ஒரு பிரதி, பிறகு மனைவியோட பேர்ல ஒரு பிரதி என்ன? சரி சரி சரி, இப்படி வட்டுட்டீங்க, இப்படி வட்டுட்டீங்க. சரி சரி சரி சுமித், சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
7: மனை விஜயகுமாரி, சுபாஜினி, மகன் ஜீவராஜ், மருமகள் ஜெயந்தினி, எனது தங்கை மகளான சுவர்ணா ஜெயந்தா, மருமகள் பவானி, தாரணி, திதுக்கியா,
5: உங்களையும் சேர்த்துக்கொண்டு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து தென்றல் எஃப்எம் இணைந்திருப்போம்.

0: Tendre l'FM. Tendre l'FM.
1: கேட்டுக்கொண்டிருப்பது கலக்கலான ஹலோ தென்றல். இப்பொழுது பேசலாமே. வணக்கம். வணக்கம், பேசுவோமா? எப்படி இருக்கீங்க ஜெயந்தி? நல்லா இருக்கீங்களா? சரி, அப்புறம் ஒரு கடி ஜோக் எடுத்து விடுவீங்களே, பாருங்களேன், எடுங்களேன்.
2: கடைசி இருந்தா ஒரு கடி விடலாம். ஒருத்தர் ஒரு வகுப்பு ஆசிரியர் பாடப்படுத்திக் கொண்டிருக்காராம். இறந்த ஆளுமையாக ஆளுமையாளம் படுத்து போட்டு கேட்டாராம். இப்ப நான் ஒரு வசனம் சொல்லுவேன், என்ன ஆழம் என்று சொல்லுவோம். அப்ப சொன்னாராம், நாளை நான் மீண்டும் வருவேன், என்ன ஆழம் என்று கேட்டாராம்.
1: அவங்க சொல்லுவாங்க, கஷ்ட காலம்
2: போதாத காலம்,
1: நாளைக்கு நீங்க நீங்க வரது போதாத காலம். சரிம்மா, சரி சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, யாரா இருக்காங்க பாடல் கேக்குறீங்க? நன்றி, வணக்கம்.

0: ஹலோ
1: ஹலோ தென்ற
0: கலகலப்பான கருத்து பரிமாறல்கள் உங்கள் கவலைக்கு மருந்தாகும்.
1: ஹலோ தென்றல் கேட்டீர்கள்.
2: நேரம் சரியாக 8 மணி.
3: அவலி நியூஸ்
4: மணி செய்திகள்
2: அனுசரணை.
5: RS ஒழுக்க கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒழுக்க கம்பிகள்.
6: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
4: உள்நாட்டு செய்திகள்.
2: இந்த ஆண்டு மார்ச் மாதம் அளவில் 16,95,000 மேற்பட்ட வறிய குடும்பங்கள் நலன்புரி நன்மைகள் சபையினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்காக சமூக பாதுகாப்பு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
6: வெளிநாட்டுச் செய்திகள்.
2: தமிழக ஆளுநர் நரேந்திர அர்லேகர் டிவிகே தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க முன்வைத்த கோரிக்கையை 2வது முறையாக நிராகரித்துள்ளார். பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களை சமர்ப்பிக்குமாறு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். தற்பொழுது விஜய்க்கு காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்களையும் சேர்த்து மொத்தமாக 112 பேரின் ஆதரவு மட்டுமே உள்ளது.
4: விளையாட்டுச் செய்திகள்.
2: 48 நாடுகளின் பங்கேற்புடன் 23வது ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் எதிர்வரும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இத்தொடர் கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவில் இடம்பெறவுள்ளது. 32 ஆண்டுகளுக்கு பின்னர் வட அமெரிக்காவில் இடம்பெறவுள்ள இத்தொடரில் 16 மைதானங்களில் மொத்தமாக 104 போட்டிகள் நடத்தப்பட உள்ளன.
6: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
7: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
8: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன? அதுக்குத்தான் முதல்ல எனது

0: The Global Health University. விவரங்களுக்கு 0143 660 73 அல்லது www.iihs.edu.lk.
1: யார் ஹீரோ
2: கேக்குறாங்கல்ல சொல்லுங்க ஜி, யார் ஹீரோ?
3: Right person, right choice. Tendril.
4: சூப்பர் சார், ரஜினி சாரும் இதை செலக்ட் பண்ணிருக்காரு.

0: வெளிகொண்ட மௌனம் மொழியாகும் ராத்திரியின் கலந்தாடு நெஞ்சங்களில் தேன் ஒளிசிந்த வரும் ராகதீபம்
1: மனம் வென்ற பாடல் கொண்டு அரங்கேற்றும்
0: ராகதீபம் ராகதீபம்
2: எனும் ராகதீபம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று ராகதீபம் சுமந்து வருகிற பாடல்கள் இவைதான்.

0: எத்தனை பாடல்கள் தான், இந்த 8 பாடல்கள் தான் இன்றைக்கு நம் ராகதீபம் சுமந்து வருகிற பாடல்கள். இந்த பாடல்களில் இருந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தலாம். அதே போல தின்னின் ஊதிபர ஃபேஸ்புக் பேஜில் பதிவை தந்திருக்கிறோம். பதிவைகளை பின்னூட்டர்களை வழங்கலாம். www.facebook.com/தின்னின் கிளம்பு என்பதான் எமது ஊதியபுர ஃபேஸ்புக் பேஜ். இந்த பேஜ் இதுவரைக்கும் நீங்கள் ஃபாலோ செய்யவில்லை, லைக் செய்யவில்லை என்றால் உடனே லைக் செய்யலாம், ஃபாலோ செய்யலாம். அதே போல நாங்கள் தருகின்ற பதிவுகளை நீங்கள் உங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்கு அதிகம் அதிகம் ஷேர் செய்யுங்கள். இப்பொழுது பேசலாமே. வணக்கம், பேசுமா?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கேனி பத்மா.
0: பத்மாக்கு என்ன பாட்டு வேணும்?
1: வானமுள்ள.
0: வானமுள்ள காலம் மட்டும். சரி சரி, நன்றி. வணக்கம் பத்மா, இப்பொழுது பேசலாமே. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வந்து நகரை தரலட்சுமி.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் தனலட்சுமி?
3: ஒரு
0: பாடலை தாருங்கள். அதே போல சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்தில் இருந்து, பிரபாகரன் ஐயப்பன் கல்முனையில் இருந்து, சிஃபாதா காத்தான்குடியில் இருந்து பாடல் கேட்கிறார். சந்திபலி கருணாகரன் நமுருகல இந்த கல அரசு விஜயலட்சுமி உடப்புசலாபிலி இருந்து பாடல் கேட்கிறார். வெள்ளவத்த செல்வா செல்வராஜா எங்களையும் சேர்த்துக் கொண்டு பாடல் வழங்குங்கள். மதுரை சோவனா சண்முக சுந்தரம் புஷ்பராணி சென் கும் ஸ்தலவக்கலையில் இருந்து, தேனி சிலமலை விசி பிச்சைமணி பூபாலரட்னம் இதயரட்னம் ஆரையம்பதியில் இருந்து பாடல் கேட்கிறார். ஹேட்டன்ல இருந்து கலைமதி எங்களுக்கும் ஒரு பாடல் வேண்டும். செல்வராஜ் புதுசு புலாபுரத்திலிருந்து செல்வராஜ் பாடல் கேட்கிறார். மணிமேகலை வரதராஜன் வந்தாரமூரில் இருந்து, சிபி கே கதர் முத்துலக்ஷ்மி தஞ்சையில் இருந்து பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகதி. முன்னேறம் இப்பொழுது சரியாக 8:12 இப்பொழுது பேசலாம். வணக்கம், பேசுவோமா?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. சாம் குமார், நீர்கொழும்புல இருந்து.
1: ஆமா,
0: சாமுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு தாங்க நீ பாரி நான் பாரி கண்ணே.
0: அதுதானே, என்ன அதுதானே கண்ணே. மிக்க நன்றி கண்ணே. இப்பொழுது பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராமச்சந்திரன்.
0: ராமச்சந்திரனுக்கு என்ன பாட்டு வேணும்ப்பா? சரிப்பா, மிக்க நன்றி. தொடர்ந்து தன்னல் எஃப்எம்மோட இணைந்திருக்கிறோம் என்று ஏராளமான தன்னல் சொந்தங்கள் தங்களுடைய பின்னோட்டங்களை ஃபேஸ்புக் பேஜில் வழங்கியிருக்கிறார்கள். அட்டப்பள்ளம் ஃபார்மில் இருந்து ஜஸ்மி அசீஸ்கா நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம், எங்களுக்கும் அருமையான பாடல் ஒன்று வழங்குங்கள் என்று ஜஸ்மி அனுப்பியிருக்கின்றார். அதே போல குறிஞ்சாக்கணியிலிருந்து அசுர்தீன், சிவராஜா விநாயகபுரத்தில் இருந்து, கந்தலாயில் இருந்து ஃபைசர், அக்கறை பெற்ற பாப்டில நிசார், ரேவதி பிள்ளை அழுத் மாவட்டத்திலிருந்து, மரசுகா ஜுனேட் சாய்ந்தமரத்திலிருந்து, சத்யமூர்த்தி காமராஜ் இந்தியாவில் இருந்து, தரிசன குணசேகரம் கொழும்பு 15 இருந்து, மன்றாசியூரிலிருந்து செல்வராஜா, என் எஸ்பி நச்சப்பிள்ளை காரைக்கால் நிறவையில் இருந்து, ஸ்டீவன் டைலஸ் கொழும்பு 5 இருந்து, ஷா மொஹைடீன் அக்கரைப்பற்றில் இருந்து பாடல் கேட்கிறார். சிந்தராஜ் தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம் நன்றாம்பள்ளி வட்டத்தில் இருந்து, யுகராஜேஷ் கச்சமங்கலத்திலிருந்து, ஆறுமுகம் ரமேஷ் ஒருகுடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து பாடல் கேட்கிறார். பி டி ஜமால்டின் பொத்துவில் இருந்து அகிலன் தம்பிராச வணக்கம் சொல்லியிருக்கிறார். கே டி கமலினி சம்மாந்துறையில் இருந்து பத்மநாபன் ராமசாமி, எங்களுக்கு அருமையான பாடலை வழங்குங்கள். சக்திவேல் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் இருந்து, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து, ரமேஷ்கான் ஜாசிலன் ஆண்ட்ரூஸ் பிளேஸ் கொழும்பு 15 இருந்து, மல்லிகா பறக்கடுவில் இருந்து பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார்கள்.

0: இது ராக தீபம். 8:19 நம்ம இப்பொழுது பேசுவோம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கொழும்பாறு மார்க்கெட்.
0: சொல்லுங்க மார்க்கெட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கமா. என்ன பாட்டு வேணும் மார்க்கெட்டுக்கு?
1: எங்கெங்க நீ சென்ற போது.
0: சரி, நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசலாமே. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க. அனுராதா பூண்டுலாவில் இருந்து.
2: எனக்கு வந்து ஊரெல்லாம் முன்பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது என்ற பாடல்.
0: சரி, மிக்க நன்றி அனுராதா.
2: நன்றி.
0: சந்திரசேகரம் ஷக்கிலா செங்கலிலிருந்து பாடல் கேட்கிறார். இரவாஞ்சியிலிருந்து சாகுல் அமீத் எங்களையும் சேர்த்து கொண்டு பாடல் வழங்குங்கள். அவினாசி வஜித் மலா பலாங்குடியிலிருந்து ரோசலக்கம குசலராஜா ராதாகிருஷ்ணன் பண்ணைப்புறத்திலிருந்து கிருஷ்ணப்பிள்ளை கிருஷ்ணா பெரிய நீலாவணிலிருந்து கணேஷ் பாபு வெள்ளவத்திலிருந்து பாபு பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். கோவை பூக்கடை மணி ஜெயந்தி சுரஜித் சூரியரசன் ராஜா செல்வம் மஸ்கலியா பிரவுன் லோ எஸ்டேட்டில் இருந்து குறிஞ்சாக்கணிலிருந்து அசுர்தீன் பசரையூர் ஏ எஸ் பாலச்சந்திரன் எஸ் கே ராஜா ராமநாதபுரத்தில் பாடல் கேட்கிறாராம். சக்தி வேல் சிறுவில் புத்தூரில் இருந்து செல்லக்கண்ணை சந்திரகாந்தனோட புசலாவில் இருந்து சுமதி அற்புதராஜா பருத்தித்துறையில் இருந்து மாப்பிளக்கம் பியால் ஜே ஹிருமத்துகோட பாடல் கேட்கிறார். தேவா ராமச்சந்திரன் வணக்கம் சொல்லியிருக்கிறார். வீரமணி சென்னையில் இருந்து எங்களுக்கும் ஒரு பாடல் தாருங்கள். லோகேஷ் குமார் மதுரையில் இருந்து உங்கள் தெருவில் விருப்பமான ஒரு பாடலை சொல்லுங்கள்ங்கிறார். மிக்க நன்றி. அருமையான பாடல் உங்களுக்கு வேடம் லோகேஷ் குமார். அதே போல அங்குமுத்து குணசீலன் எனக்கு சொர்க்கத்தின் வாசல் படி பாடல் தாங்க. சரவண ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்தில் இருந்து கௌரி குலேந்திரன் யாழ்ப்பாணத்தில் இருந்து விஜயலட்சுமி உடப்புசலாவையில் இருந்து எங்களுக்கு பாடல் வேண்டும் என்கிறார். சென்னையிலிருந்து சிங்க சிவராம் நாகராஜன் ஸ்ரீரூபி ஆதித்யா தமோதரையில் இருந்து தென்றல் செந்தில் அவர் பேரை தென்றலை சேர்த்து வைத்திருக்கிறார். நீ பாதை நான் பாதை கான் பாடல் தாங்க. என் கே வேணி பலாங்குடையில் இருந்து கணேஷ் ஜெகநாதன் வவுனியாவில் இருந்து பதுலையில் இருந்து சிதம்பரம் தென்றலை என்னை தொடு பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார்.

சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் கே பி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்கியது
1: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: விதம் விதமாய்,
1: வித்தியாசமாய்,
0: அழகழகாய்,
1: அற்புதமாய்
0: அசல் 22 கரடூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.
2: இந்த மணித்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வார்த்தை அர்த்தத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸ்க்கு அனுசரணை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும். ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
2: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலை பெற செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். ஏர் கண்டிஷனர் வழி சீராக்கிகளின் வெப்பநிலையினை 26 பாகை செல்சியஸ் அளவில் வைத்திருப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகதீபம் நீளம். இப்பொழுது சரியாக 8:38 இப்பொழுது பேசலாமே. வணக்கம், பேசுவோமா? வணக்கம், சொல்லுங்க. மருதான ஃபர்சானா?
4: ஆமாம் சார், பாடல்கள் அத்தனையுமே அருமை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: சரிம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு சார் வா வா அன்பே அன்பே அந்த பாடல் சார்.
3: சரி, நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசலாம். வணக்கம், பேசுவோமா? வணக்கம், வணக்கம். நீங்க தான் இருக்கீங்க, சொல்லுங்க பாப்பா. உங்களோட பேரை கொஞ்சம். நிஹார்தீன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க நிஹார்தீன்? சரிப்பா, நல்லா இருக்கு. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சரி, நல்ல பாடல் ஒன்று தாரமா? சரி சரி, இப்ப இந்த நேரத்துல சவுந்தரராஜன் பாட்டு தரையலாது. நாங்க சொன்ன பாடல், நாங்க ஒலிபரப்புற பாடல்களை
4: தான்.
3: சரி சரி சரி, நன்றி நன்றி. கணேசமூர்த்தி எங்களை சிறந்து கொண்டு பாடல் வழங்குங்கள். கொத்தமங்கலத்தில் இருந்து உமா பிரியா, தர்ஷினி பிரியா சென்னையில் இருந்து எங்களுடைய காலனி முழுக்க தந்த லெஃபம் ஒலிக்கிறது. அருமையான பாடல்களை தாருங்க, எங்களையும் சேர்த்து கொண்டு பாடலை வழங்குங்கள் என்கிறார் ராஜேந்திரன். இந்திர ராசமாணிக்கம் ராஜேந்திரன் பதில கெந்தக்கொலையிலிருந்து தெரியா வெல்கம் ட்ரைலர்ஸ்ல இருந்து ஆறுமுகம் நீண்ட நாளைக்கு பிறகு பதிவிட்டிருக்கிறார். நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தெனியா இல தந்த லெஃபம் களை கட்டுகிறது. அதே போல தனுஜாசினி சசிகுமார் கொழும்பு 13 இருந்து, கிருஷ்ணகுமார் பெருமாள் நீ பாதி நான் பாதி கண்ணை பாடல் தாங்க, அபிசாவலை பென்றித் எஸ்டேட் குமார் தங்கத்துறை எங்களுக்கும் பாடல் வேண்டும். அதே போல பொண்ணுத்துறை கோசலை எங்களுக்கு அருமையான பாடல் ஒன்றை தாருங்கள் என்கிறார். அதே போல ரேவதி பிள்ளை அழுத்மாவத்திலிருந்து, யாழ்ப்பாணத்தில் இருந்து மரியா கிளியோபெட்ரா என்கிற ஐடியில் இருந்து அருமையான பாடல் ஒன்றை வழங்குங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். அதே போல பரோல ராஜா சூப்பராக, ராகதீப தெரிவுகள் சூப்பர் அண்ணா, அன்பு கலந்த அணைப்பில் பாசம் கொண்ட நினைப்பு, காதல் எனும் தவிப்பில் நம் இதயங்களின் நினைப்பு, ஒன்றானோம் ஓர் உயிராய் என்று அந்த பாடல்களுக்கெல்லாம் ஒரு அருமையான கவி மொழியில் சொல்லியிருக்கிறார். மாமா ட்ரீம்ஸ் ஆன் பேருவல்லி இருந்து பாடல் கேட்கிறார். செல்வம் பள்ளி ஊரெல்லாம் முன் பாட்டு தான் தாங்க, கீழ் விசாரத்தில் இருந்து செல்வராணி ஜீவரத்தினம் கொழும்பு 15 இருந்து, எங்கெங்கு நீ சென்று போதுங்கிற பாடல் தாருங்கள். அருள்மொழி பருத்தித்துறையில் இருந்து, கே எம் சாமுன்னி சென்னையில் இருந்து பாடல் கேட்கிறார். ராமச்சந்திரன் கண்ணன் அருமையான பாடல் ஒன்றை வழங்கும் கேள். மாபுரிலிருந்து ராமச்சந்திரன் கர்ணன், முருகேசன் சோலைசேரியிலிருந்து, மாமன் நசார் பேர்வல்லை சமட் மாவத்திலிருந்து, வி எம் குமார் கோட்டாஞ்சனி குமார் முட்டக்கடை குமார் எங்களுக்கு நீ பாதி நான் பாதி பாடல் தாங்க, ஹேட்டன் கராதிவேயே துறை பாடல் கேட்டிருக்கிறார். வசந்தகுமார் பெரிய குறியானிலிருந்து, பாபு முள்ளக்காட்டிலிருந்து பாடல் கேட்கிறார். இன்ஹா மன்சாரி கொழும்பு 12 ஜெயலக்கி பெரிய கல்லாரிலிருந்து, பூவை கும் அசோக் குமார் பூவையிலிருந்து, கலைபாணி பிரேம்குமார் நான்வியா ரயில்வே குவார்டர்ஸ்லேருந்து பாடல் கேட்கிறார். அதே போல கனகலட்சுமி முருகன் தேனியிலிருந்து பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார்.

0: ஜெனரல் எஃப்எம்
1: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொழும்பு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: இணைந்திருப்பது ராகதீபம். நேரம் இப்பொழுது சரியாக 8:51. இப்பொழுது பேசலாம். வணக்கம், பேசுமா?
2: அன்பான இரவு நேரம். வணக்கம் அண்ணா.
1: வணக்கம். சபமல் பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் தானே?
2: நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன். என்ன பாட்டு வேணும்ப்பா உங்களுக்கு?
2: எனக்கு வந்து சொர்க்கத்தின் வாசல்படி அந்த பாடல்கள்.
1: சரி, நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசுவோம். வணக்கம்.
3: வணக்கம். திருவண்ணாமலை சிவானி.
1: சிவானிக்கு என்ன பாட்டு வேணும்? புஷ்பா கணேசன் பதுளையில் இருந்து

இந்த பாடலுக்கு புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணிமாறன், அதே போல மஞ்சு சக்தி கேகலில் இருந்து ராமச்சந்திரன் பெங்களூரில் இருந்து, குமார் தங்கத்துறை அபிசாவலில் இருந்து ராமச்சந்திரன் பாடல் கேட்டிருக்கிறார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவேறுகிறது என்று ராகதீபம். நாளை தினமும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ராகதீபம் உங்களை மகிழ்விக்கும். இரவு 10 மணி வரைக்கும் தென்றல் FM ஓடு இணைந்திருக்கலாம்.

0: அது உயர்தரமான மருந்துகளை சாதாரண விலைக்கு வாங்கிக் கொள்ள அரச ஒசு செலவுக்கு செல்லுங்கள். அல்லது வேறெந்த மருந்தகத்திலும் நீங்கள் மருந்துகளை வாங்கும் போது எஸ்பிசி மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
1: இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம்.

நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகபாணி ராஜா, வாசிப்பவர் ஆர். சந்திரமோகன். போதைப்பொருள் அச்சுறுத்தலை வேரோடு ஒழிப்பதற்கு தேவையான சீர்திருத்தங்களை உடனடியாக முன்னெடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை. வியட்நாம் ஜனாதிபதி நாளை பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார். சட்டம் அனைவருக்கும் சமமாகவே நடைமுறைப்படுத்தப்படும் என நீதியமைச்சர் தெரிவிப்பு. தரம் 6 மாணவர்களை அனுமதிப்பதற்கான மேன்முறையீடுகளை நாளை முதல் 29 வரை சமர்ப்பிக்க முடியும். தற்போது நிலவும் மழைக்கால நிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும். இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஒருவரை இலக்கு வைத்து லெபனான் மீது இஸ்ரேல் பாரிய தாக்குதல். எல்பிஎல் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களின் பதிவு நாளை முதல் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். நாட்டிலிருந்து போதைப்பொருள் அச்சுறுத்தலை முற்றாக ஒழிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைசார் சீர்திருத்தங்களையும் உடனடியாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக் குழு ஜனாதிபதி முன்னிலையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போதே இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டது. பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் மீண்டும் சமூகத்தில் செல்வதை தடுத்து அவற்றை சரியான சட்ட ரீதியான நடைமுறைகளின் கீழ் விரைவாக அளிப்பதற்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடுகளை துரிதப்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். இந்த செயற்பாடுகளை விரைவுபடுத்துவதன் மூலம் பொதுமக்கள் மற்றும் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் குழுவினரிடையே நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதன் ஊடாகவே அனைவரையும் ஒன்றிணைத்து முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் சுற்றி வளைப்புகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் உள்ளிட்ட போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் போதைப்பொருள் தொடர்பான சுற்றி வளைப்புகள் 80%

விஜயம் அமைகின்றது. இந்த விஜயத்தின் போது இரு நாட்டு தலைவர்களும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடல்களை நடத்த உள்ளனர். வியட்நாம் ஜனாதிபதியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு நாளை காலை 8:30 ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற உள்ளது. அதன் பின்னர் இரு நாட்டு ஜனாதிபதிகளும் இணைந்து கூட்டு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளனர். அத்துடன் இலங்கை வியட்நாம் வர்த்தக முதலீடு மற்றும் சுற்றுலா மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வு உள்ளிட்ட உயர்மட்ட கூட்டங்களிலும் வியட்நாம் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். பாராளுமன்றத்திற்கு வருகை தரும் வியட்நாம் ஜனாதிபதி சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்னவை சந்தித்து கலந்துரையாட உள்ளதுடன் பாராளுமன்ற விசேட விருந்தினர் புத்தகத்திலும் கையொப்பம் இடவுள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை காலை 11:40 அவர் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார். 2015 பிறகு உலக தலைவர் ஒருவர் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றும் முதல் சந்தர்ப்பம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், சுற்றுலா மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளன. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான இராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 55 நிறைவடைவதை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட நிகழ்விலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். வியட்நாம் ஜனாதிபதியுடன் அந்த நாட்டு அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு செயலாளர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலரும் இந்த விஜயத்தில் இணைந்துள்ளனர். ஜனாதிபதியின் வருகையொட்டி இன்றும் நாளையும் கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி பயணத்தை ஆரம்பிப்பதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்னதாக அந்த வீதிகளில் கனரக வாகனங்கள் நுழைவது தடை செய்யப்படும் எனவும், அவர் பயணத்தை ஆரம்பித்தவுடன் அனைத்து வாகன போக்குவரத்தும் நிறுத்தப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வியட்நாம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் ஆற்றும் உரை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஊடாக நேரடி ஒலிபரப்பு செய்யப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட கட்டளைகள், மோட்டார் வாகன சட்டத்தின் கீழான கட்டளைகள் மற்றும் குடிவரவு குடி அகல்வு சட்டத்தின் கீழான கட்டளைகள் ஆகியன இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர, தித்வா சூறாவளி காரணமாக நாட்டுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவிலான பாரிய அழிவுகள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எனவே ஒரு நாடாக விரைவான மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை நோக்கி நகர வேண்டியது அவசியம் என்றும், விசேட கொள்முதல் செயன்முறைகளை துரிதப்படுத்துவதே அவசரகால சட்டத்தை நீடிப்பதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்று எனவும் அவர் தெரிவித்தார். விவாதத்தில் உரையாற்றிய அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க, தித்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மீள கட்டி எழுப்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்காகவே ஜனாதிபதி அவசரகால சட்டத்தை நீடிக்க தீர்மானித்துள்ளார் என அவர் வலியுறுத்தினார். இதேவேளை இன்று பிற்பகல் இடம்பெற்ற அவசரகால சட்ட நீடிப்பு விவாதத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, தற்போது சட்டம் அனைவருக்கும் சமமாகவே நடைமுறைப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் என்ற வகையில் அதற்கு புறம்பாக ஒருபோதும் செயற்பட போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். அவசரகால சட்டம் முன்னிய காலங்களில் அடக்கு முறைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட வரலாறு இந்த நாட்டில் காணப்பட்ட போதிலும், தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காகவே அதனை பயன்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2025 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் தரம் 6 மாணவர்களை உள்வாங்குவதற்கான 2 மேன்முறையீடுகளை நாளை முதல் 29 தேதி வரை சமர்ப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது.

0: இந்த மேன்முறையீடுகள் இணைய வழி ஊடாகவே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். www.moe.gov.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து அதிகபட்சம் 3 பாடசாலைகளுக்காக மேன்முறையீடுகளை மேற்கொள்ள முடியும். அத்துடன் www.g6application.moe.gov.lk என்ற நேரடி இணைய இணைப்பு ஊடாகவும் மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2009 இடம்பெற்ற முதலாவது நிலக்கரி டெண்டர் தொடர்பான மோசடிகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் மதுரை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார முறைப்பாடு ஒன்றை முன்வைத்துள்ளார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், குறித்த டெண்டர் நடைமுறையில் பாரிய நிதி மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். எனவே இதுகுறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கேளனி பல்கலைக்கழகத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 2026-2027 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்காக 476 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது அரசாங்க முதலீட்டு வேலை திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட ஒரு திட்டமாகும். குறித்த பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த அடிப்படை உட்கட்டமைப்பு மற்றும் தகவல் தொகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எனினும் வேகமாக டிஜிட்டல் மயமாகி வரும் தற்போதைய உலக சூழலில் உயர்கல்வித்துறையின் நவீன தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அந்த வசதிகள் போதுமானதாக இல்லை என கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல்கலைக்கழகத்தின் அனைத்து பிரதான கற்றல் மற்றும் முகாமைத்துவ செயற்பாடுகளை எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் அதற்கு அவசியமான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: இலங்கைய சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ இடியுடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
1: பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அபிவிருத்தி செய்திகள்.
0: ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் நவீன தொழில்நுட்பத்துடனான மாதிரி விவசாய நிலம் மற்றும் நடமாடும் தங்குமிட கூடாரங்களை கொண்ட சுற்றுலா தளம் ஒன்றை அமைப்பதற்கான முன்னோடி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இது தொடர்பான முன்மொழிவு குறித்த ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் பிரதியமைச்சர் ருவான் செனர தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் சீனாவைச் சேர்ந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் தொடர்பான உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர்.
2: வர்த்தக செய்தி அனுசரணை.
3: தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
4: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
0: தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கொள்கை கடன் திட்டத்தின் கீழ் இதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. 2026-2030 ஆண்டுகளை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் 2030 ஆண்டளவில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி ஊடாக 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய செலாவணியாக ஈட்டுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏற்றுமதி அபிவிருத்தி செயற்பாடுகளை வழிநடத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் தேவையான மூல உபாய கட்டமைப்பை இது வழங்க உள்ளது. ஏற்றுமதி போட்டித்தன்மையை மேம்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட நிலையான பொருளாதார வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு தேசிய முன்னுரிமை அடிப்படையில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.

0: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில். பொருளாதார செய்திகள்.
1: நிதி வியாபார சட்டம் திருத்தப்பட உள்ளது. இதற்கான சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்ட வரைஞருக்கு அறிவுறுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குறிப்பாக அனுமதி பத்திரம் வழங்குதல், கண்காணிப்பு, தீர்வு காணல், நிறுவன ரீதியான நல்லாட்சி, வைப்பாளர்களை பாதுகாத்தல் மற்றும் அனுமதியற்ற வைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு எதிரான வலுவூட்டல்கள் ஆகிய விடயங்கள் தொடர்பான சட்ட ஏற்பாடுகளை திருத்த வேண்டிய அவசியம் கண்டறியப்பட்டுள்ளது. தற்போதைய நிதி வியாபார சட்டமானது சுமார் 15 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த காலப்பகுதியில் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய நிதி வசதிகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே நிதி நிறுவனங்கள் துறையை கட்டுப்படுத்தும் ஒழுங்குமுறை கட்டமைப்பை மீளாய்வு செய்து பலப்படுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது.
2: உங்கள் கவனத்திற்கு அனுசரணை.
3: கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடம், குறைந்த விலை, காட்சி அறைகள், மாத்தளை, கடுவில மற்றும் அத்துருகிரிய. குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன், அலையுங்கள் 0112-86-40-12.
1: தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் நாவல்கள், சிறுகதைகள் மற்றும் கவிதை பிரதிகளை கோரி அவற்றுள் தெரிவு செய்யப்படும் 30 படைப்பாற்றல் மிக்க நூல்களை அச்சிடுவதற்கு இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு நிதியுதவி வழங்க உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது கோரப்பட்டுள்ளதுடன் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஜூலை 31 நிறைவடைகின்றது. இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் சுனில் குமாரகாமிகே இதனை தெரிவித்தார்.
3: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இளைஞர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1,00,000 தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-077787.
2: உலகச் செய்திகள்.
1: இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஒருவரை இலக்கு வைத்து லெபனானின் பெய்ரூட் நகர் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளது. இஸ்புல்லா அமைப்பின் மத்திய நிலையம் ஒன்றின் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டதன் பின்னர் இஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேல் நடத்திய முதலாவது தாக்குதல் இதுவென கருதப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிக்கும் எவருக்கும் எதிராக தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களின் பதிவு நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வெளிநாட்டு வீரர்கள் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக இதற்காக பதிவு செய்து கொள்ள முடியும். இதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 18 வரை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முதன்மையான T20 கிரிக்கெட் விழாவான லங்கா பிரீமியர் லீக் தொடரின் 6வது பருவகாலம் ஜூலை 19 முதல் ஆகஸ்ட் 5 வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: காலநிலை அறிக்கை.
1: நாட்டின் பல பாகங்களிலும் தற்போது நிலவி வரும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பரவலாக மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் அச்சுறுத்தலை வேரோடு ஒழிப்பதற்கு தேவையான சீர்திருத்தங்களை உடனடியாக முன்னெடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை. வியட்நாம் ஜனாதிபதி நாளை பாராளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளார். சட்டம் அனைவருக்கும் சமமாகவே நடைமுறைப்படுத்தப்படும் என நீதி அமைச்சர் தெரிவிப்பு. தரம் ஆறிற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான மேன்முறையீடுகளை நாளை முதல் 29ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க முடியும். தற்போது நிலவும் மழைக்கால நிலைமை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும். ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஒருவரை இலக்கு வைத்து லெபனான் மீது இஸ்ரேல் பாரிய தாக்குதல். எல்பிஎல் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களின் பதிவு நாளை முதல் ஆரம்பம். இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
4: உங்கள் மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரச உசு செலவில் சாதாரண விலைக்கு மருந்துகளை வாங்குங்கள். அல்லது வேற எந்த மருந்தகத்திலும் உங்கள் மருந்து துண்டுக்கு SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
2: 9:21
5: நிழலின் உண்மை முகம். சமகால அரசியல் நிகழ்வுகளின் உண்மையும் பின்னணியும்.
6: இலங்கையின் நீதித்துறை வரலாற்றை மீண்டும் திறந்து பார்த்தால் இன்று சுயாதீன நீதித்துறை பற்றி பெருமையாக பேசும் பல அரசியல் சக்திகளின் கடந்த கால முகங்கள் மக்களின் நினைவில் மீண்டும் எழுகின்றன. 1980களில் நெவிலி சமரகோன் என்ற தலைமை நீதிபதி அண்ணால் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியை விமர்சித்ததற்கு பின்னர் அரசியல் அழுத்தங்களுக்கும் விசாரணை நடவடிக்கைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார். ஒரு நீதிபதி அரசை விமர்சித்தால் என்ன நடக்கும் என்ற அச்சத்தை அந்த சம்பவம் நாட்டின் நீதித்துறைக்குள் விதைத்தது. அதற்கு பின்னர் 1988 தொடக்கம் 89 காலகட்டம் தெற்கில் இரத்தமும் பயமும் கலந்த காலம். அவசர சட்டங்கள், கைது நடவடிக்கைகள், காணாமல் ஆக்கப்படல்கள். அந்த நேரத்தில் நீதித்துறை பல இடங்களில் மௌனமாக்கப்பட்டதாக மனித உரிமை அமைப்புகள் பின்னர் சுட்டிக்காட்டின. நீதிமன்றங்களின் மேல் அரசியல் நிழல் எவ்வளவு கனமாக விழுந்தது என்பதை அந்த காலம் காட்டியது. ஆனால் இலங்கை நீதித்துறை வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக பதிவானது 2012 தொடக்கம் 2013 காலகட்டமே. அண்ணால் அரசாங்கத்திற்கு எதிராக சில தீர்ப்புகள் வழங்கப்பட்ட பின்னர் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க மீது பதவி நீக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. உள்ளூர் சட்டத்தரணிகள் முதல் சர்வதேச அமைப்புகள் வரை பலரும் அதை நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு நேரடியான தாக்குதல் என்று விவரித்தனர். அதன் பின்னர் மோகன் பீரிஸ் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட சம்பவமும் கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தியது. நீதித்துறை அரசியல் அதிகாரத்திற்கு அருகே கொண்டு வரப்பட்டது என்ற விமர்சனங்கள் நாடு முழுவதும் பரவின. இன்று அதே அரசியல் அணிகளிலிருந்து வந்த சிலர்தான் நீதித்துறையை காப்பாற்ற வேண்டும் என்று மக்களிடம் பாடம் நடத்த முயற்சிப்பது இலங்கை அரசியலின் மிகப்பெரிய அரசியல் முரண்பாடாக பலரால் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நீதித்துறைக்கான கட்டமைப்பு வசதிகள், தொழில்நுட்ப ஆதரவு, நிர்வாக வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்ததாக அரசாங்கம் கூறுகிறது. அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக மக்கள் பதிலை எதிர்பார்த்திருந்த சர்ச்சைக்குரிய வழக்குகள் மீண்டும் நகரத் தொடங்கியுள்ளன. 2019 உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள், செய்தியாளர் பிரகீத் அக்னலிகோட காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு, முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாத் கேப்ரால் தொடர்பான கிரேக்க பிணை முறை சர்ச்சை, அத்தோடு பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகள் அடுத்த சில மாதங்களில் வேகமடையும் என்று அரசாங்க அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று நீதித்துறை இயங்க தொடங்கியிருக்கிறது என்ற உணர்வு மக்களிடையே உருவாகி கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக கோப்புகளில் தூங்கிக் கொண்டிருந்த வழக்குகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன. அதிகாரமும் அரசியலும் பாதுகாப்பு கவசமாக இருந்த காலம் மெதுவாக உடைந்து வருவதாக மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி போன்ற கட்சிகளிலிருந்து தொடர்ந்தும் நீதித்துறை ஆபத்தில் உள்ளது என்ற அரசியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் மக்களிடையே எழும் எதிர்கேள்வி மிகவும் நேரடியானது. நீதித்துறை பலவீனமாக இருந்த போது, தலைமை நீதிபதிகள் அரசியல் அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட போது, அவசர சட்டங்களின் கீழ் மக்கள் மௌனமாக்கப்பட்ட போது, நீதிமன்றங்களின் சுயாதீனம் கேள்விக்குள்ளாக்கப்பட்ட போது, அந்த அரசியல் சக்திகள் எங்கே இருந்தன? இன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் எதிர்கொள்ளும் முன்னாள் ஆட்சியாளர்கள் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் தருணத்தில் மட்டும் நீதித்துறை சுதந்திரம் என்ற வார்த்தை திடீரென நினைவுக்கு வருவது ஏன் என்று மக்கள் கேட்கிறார்கள். 2024 தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணை வெறும் ஆட்சி மாற்றத்திற்காக மட்டுமல்ல, அது தண்டனை இல்லாத அரசியல் கலாசாரத்திற்கு எதிரான தீர்ப்பாகவும் பார்க்கப்பட்டது. சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்ற கோபம்தான் வாக்காக மாறியது. அதிகாரத்தில் இருந்ததால் யாரும் தப்பிக்க கூடாது என்ற எதிர்பார்ப்பே மக்கள் தீர்ப்பாக வெளிப்பட்டது. அதனால்தான் இன்று நீதித்துறை இயங்கும் போது அதனை விமர்சிப்பவர்கள் மீது மக்களிடையே ஒரு அரசியல் சந்தேகம் உருவாகியுள்ளது. நீதிக்கான அச்சமா அது, அல்லது நீதியின் கதவு தங்களையும் சென்றடையும் என்ற பயமா? இலங்கையின் புதிய அரசியல் அத்தியாயத்தில் இந்த கேள்வியே மிகப்பெரிய அரசியல் விவாதமாக மாறியுள்ளது.
5: நிழலின் உண்மை முகம். சமகால அரசியல் நிகழ்வுகளின் உண்மையும் பின்னணியும்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
2: நேரம் 9:26. பாராளுமன்றத்தில் இன்று தொகுத்து வழங்குகிறார் சிவராஜா தக்கீசன்.
8: பாராளுமன்றம் இன்று காலை 9:30 சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன அவர்களுடைய தலைமையில் ஆரம்பமாகியது. சபாநாயகருடைய அறிவிப்புகளைத் தொடர்ந்து வாய்மூலி விடைக்கான வினாக்கள் நிலையில் கட்டளை 27(2) அதன் அடிப்படையிலான வினாக்கள். இவற்றினைத் தொடர்ந்து இன்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள், மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள், அதேபோன்று பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழான தீர்மானம், அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் கீழான தீர்மானம் ஆகியன பாராளுமன்ற அங்கீகாரத்திற்கு விடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் பகுதியிலே பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற இணைய குற்றங்கள் தொடர்பிலே 2025 4,742 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. வடமாகாணம் உட்பட ஒவ்வொரு மாகாணத்திலும் அவ்வகையான வழக்குகளை விசாரிப்பதற்கும் பிரத்யேக இணைய குற்ற தடுப்பு பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன என்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கேள்வி எழுப்பியிருந்தார்.
9: குறிப்பாக பெண்கள், சிறுவர்கள் இழைக்கப்படுகின்ற அநீதிகள் சம்பந்தமாக பல சமூகத்திலே பாதிப்படைந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை நாங்கள் ஒரு திட்டமிட்ட ரீதியிலே ஆட்டுப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. எனவே அவர்களை அவர்களுக்கான மான நஷ்ட ஈடுகளோ அல்லது அவருடைய உளவியல் தாக்கங்களுக்கான பரிகாரங்களை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அவ்வாறான திட்டங்கள் ஏதும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா அல்லது அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் ஏதும் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன்.
8: இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த பாராளுமன்ற அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கௌரவ ஆனந்த் விஜயபால தொடர்ந்து உரையாற்றுகையிலே
10: சைப அபராத சம்பந்தங் ஏகக்கியாக்கி ஸ்தாபித கரலா தியனவா ஏ பெமினிலி பிலிபந்த விமர்சனை கரலா கடினமின் அதிகரண கிரியாமார்க கண்ட கட்டியுத்து கரலா தியனவா இவகேம உண்ட சம்பந்தம் யம் வந்தி முதல கேவிம சம்பந்தம் தீந்து தீரண கத்தியுத்தி அதிகரண ஹரா நமுத் பொலிசிய சஹா சைப அபராத விமர்சனை ஏகக்கைய
8: பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற இணைய குற்ற வழக்குகளிலே தீர்க்கப்பட்ட மற்றும் விசாரணைக்காக அல்லது வழக்கு தொடருதலுக்காக நிலுவையில் உள்ள இணைய குற்ற வழக்குகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. 2023 இணைய குற்ற வழக்குகளும், 2024 3,159 இணைய குற்ற வழக்குகளும், 4,742 இணைய குற்ற வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 2,309 வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்திருக்கின்றன. வடமாகாணம் உட்பட ஒவ்வொரு மாகாணத்திலும் அவ்வகையான வழக்குகளை விசாரிப்பதற்கு பிரத்யேக இணைய குற்ற தடுப்பு பிரிவுகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்காணிப்பு அமைப்புகள், பொதுமக்கள் விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் கடினமான அமுலாக்க நடவடிக்கைகள் மூலம் பெண்களுக்கான டிஜிட்டல் பாதுகாப்பினை அமுல்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பதாக அவர் தெரிவித்தார். முல்லைத்தீவு, பவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தபால் சேவையில் நிலவும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவும் அமைச்சருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதீசே தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் இன்று தமிழரசு கட்சி உறுப்பினர் துரைராசா ரவிகரனினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்து உரையாற்றுகிற பொழுது, முல்லைத்தீவு மாவட்டத்திலே தபால் சேவையிலே 142 ஊழியர்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதோடு அங்கு 25 வெற்றிடங்கள் நிலவுகின்றன. அத்துடன் மன்னார் மாவட்டத்திலே 228 ஊழியர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதுடன் 32 வெற்றிடங்கள் இருக்கின்றன. வவுனியா மாவட்டத்திலே 230 அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள் இருப்பதோடு 56 வெற்றிடங்கள் நிலவுகின்றன. 2025 டிசம்பர் மாதத்திலிருந்து வெற்றிடங்களை நிரப்புகின்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இங்கு தபால் போக்குவரத்திலே காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி 10 லோரிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் போதுமான சேவைகள் வழங்கப்படுகின்றன என்பதாக தெரிவித்தார். வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர் வழங்கல் பிரதியமைச்சர் கௌரவ சுசில் ரணசிங்க இன்று வாய்மூல உடைக்கான வினாக்கள் பகுதியிலே பதிலளிக்கின்ற பொழுது, 73 சமுதாய நீர் வழங்கல் கருத்திட்டம் வவுனியா மாவட்டத்திலே அமல்படுத்தப்படுகிறது. பிரதேச செயலக பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு அவை முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக வவுனியா பிரதேச செயலக பிரிவிலே 36 திட்டங்கள், அதேபோன்று வெங்கல வெட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவிலே 16, வவுனியா தெற்கு பிரதேச செயலக பிரிவிலே 11, வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவிலே 9, செட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவிலே 11 திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன என்கின்ற விடயத்தினை அவர் தெரிவித்தார். பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் கௌரவ சந்தன அபயரத்ன அவர்கள் வாய்மூல உடைக்கான வினாக்கள் பகுதியிலே உரையாற்றுகின்ற பொழுது, 2026 பிப்ரவரி மாதம் வரை ஓய்வூதியம் வழங்கப்பட்ட மொத்த ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை 741,811. மேலும் மாதாந்தம் ஏறத்தாழ 3,000 புதிய ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கான முறைமையிலே இணைக்கப்படுகிறார்கள். மாதாந்த ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை செலுத்துவதற்காக செலவிடப்படுகின்ற தொகை ஏறக்குறைய 40 பில்லியன் ரூபாவாகும். தோட்ட தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய தோட்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இவ்வாறான தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் கௌரவ் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். உண்மையிலே இந்த சம்பவம் தொடர்பிலே 11 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு ஆகஸ்ட் 3 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நுவரெலியா, மஸ்கெலியா, உழப்பு செல்லாவ பகுதியிலே டெல்டா தோட்டத்திலே புதன்கிழமை இரவு தோட்ட உப அதிகாரி மற்றும் தோட்டத் தொழிலாளியாகிய ஸ்ரீதரன் என்பவர் மீது மேற்கொண்ட தாக்குதல் குறித்து இருவரும் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இவ்வாறான தாக்குதல் சம்பவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. தோட்ட அதிகாரி உட்பட அனைவரும் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். தொழிலாளர் தினத்தை கூட மலையகத்திலே நடத்த முடியாத மலையக அரசியல் தலைவர்கள் சிறு சம்பவங்களை பிரச்சனைகளாக்கி அதனை பூதாகரமாக்கி அரசியல் லாபம் தேட முயல்வதாகவும், கடற்தொழில், நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் குறித்ததான அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார்.
11: அந்த மேட்ச் தினத்தை கூட கொண்டாட முடியாத அளவுக்கு நெருக்கடியான நிலைக்கு இன்றைக்கு எங்களுடைய மலையக கட்சிகள் வந்திருக்கின்றார்கள். அப்ப அதன் காரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு தேவை இருக்கின்றது. இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு பூதகரமான பிரச்சனையாக மாற்ற முடியுமா? அதாவது இன்றைக்கு மலையகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இவ்வாறான சிறிய சிறிய பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு இவைகளை பூதகரமான பிரச்சனையாக மாற்றி அங்கு மீண்டும் ஏதாவது, எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டின் இனவாதம் மதவாதம் உருவாகின்ற பொழுது, அதாவது இந்த நாட்டில் இனவாதங்கள் 1978 இனவாதத்தை கட்டணத்துவிட்ட ஐக்கிய தேசிய கட்சி 1978-1980 ரத்னபுரம், பலங்குட, வெல்மதுல, பதுளை, பண்டார்மலை போன்ற பிரதேசங்களில் வாழ்ந்த தோட்ட தொழிலாளர்களை அடித்தார்கள், நொறுக்கினார்கள். மாத்திரமல்ல, அவர்களை இனவாத ரீதியாக பிரிவினைக்குள்ளாக்கப்படும். அந்த இனவாத ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் இன்றைக்கு எங்களை பார்த்து கூறுகின்றார்கள், நாங்கள் தோட்ட தொழிலாளர்களை பார்க்கவில்லை. கடந்த காலங்களில் எங்களுடைய மலையக தோட்ட தொழிலாளர்களை தேடி தேடி அழித்த அல்லது மலையகத்துக்கு எந்த விதமான உரிமைகளை வழங்காத, அவர்கள் வீட்டு உரிமையா, காணி உரிமையா, அல்லது அவர்களுக்கு ஒட்டு உரிமையா எதுவுமே வழங்காது இருந்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கு. ஒரு விடயம் மாத்திரம் நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுமல்ல, இந்த நாட்டின் எதிர்கட்சிகள் என்பது இன்றைக்கு செயலிழந்து போன ஒரு கட்சிகளாக மாறியிருக்கும்.
8: தேசிய மக்கள் சக்தி நுவரெலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கிருஷ்ணன் கலைச்செல்வி உரையாற்றுகின்ற போது, வரலாற்றில் என்றுமில்லாதவாறு தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து மலையகத்திலே தொழிலாளர் தினத்தினை சிறப்புற நடாத்தியிருந்தார்கள் என்கின்ற விடயத்தினை வலியுறுத்தியிருந்தார்.
12: இலங்கை வரலாற்றில் முதன் முறையாக, அதாவது மலையக மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அனைத்து கட்சிகளையும் கீழே போட்டு மலையக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தலைமையின் ஊடாக சென்ற மே மாதம் 1ஆம் தேதி மாபெரும் தொழிலாளர் தினத்தை நுவரெலிய மாவட்டத்தில் நாங்கள் எடுத்திருந்தோம். மலையக மக்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்றார்கள், அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்று கூக்குரலிடும் இந்த மலையக தலைவர்களுக்கு விசேடமாக இதை நாங்கள் கூற வேண்டும். தனித்தனியாக அல்ல, ஒன்றிணைந்து கூட ஒரு தொழிலாளர் தினத்தை கொண்டாட முடியாத அளவிற்கு எமது மலையக மக்கள் மலையக அரசியல்வாதிகளை எதிர்த்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை.
8: ஐக்கிய மக்கள் சக்தி நுவரெலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கலாநிதி V.S. ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகின்ற போது, தமிழக வெற்றி கழக தலைவர்களில் ஒருவராகிய செங்கோட்டையன் இலங்கை மக்களுக்கு கடந்த காலங்களில் ஆற்றிய உதவியினை நினைவு கூர்ந்தார்.
13: திரு செங்கோட்டையன் அவர்கள் 2018 இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய யாழ்ப்பாண பகுதியிலே யாழ்ப்பாண புத்தக சாலைக்கு கிட்டத்தட்ட 100,000 புத்தகங்களை அவர் கொடுத்ததை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அதே போல மட்டக்களப்பு புத்தக சாலைக்கு 50,000 புத்தகங்களையும் கொடுத்து, இலங்கையிலே நடைபெற்ற MGR 100 விழாவிலே கண்டியிலே கலந்து கொள்வதையும் நான் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன்.
8: கடந்த அரசாங்கங்களின் செயற்பாடுகளினால் அவசர கால சட்டம் தொடர்பிலே எமக்கு மோசமான அனுபவங்கள் இருக்கின்றன. கடந்த கால மோசமான அனுபவங்களை கொண்டு எம்மையும் மதிப்பிட வேண்டாம் என்று பாதிக்கப்பட்டவர்களிடம் கேட்டுக் கொள்கிறோம். அவசர கால சட்டம் நாட்டு மக்களின் நலனுக்காகவே தற்காலிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை மக்களுக்கு குறிப்பிட்டுக் கொள்கிறோம். இந்த காரணிகளுக்காகவும் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட மாட்டாது என்பதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அத்தியாவசிய சேவை வழங்கலையும் வினை திறனாக்கும் வகையிலேதான் அவசர கால சட்டம் தொடர்ச்சியாக அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தை கொண்டு எவரும் கைது செய்யப்படவில்லை. போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் மற்றும் கைதிகள் இடம்பெறவில்லை. பொதுச்சட்டத்தின் பிரகாரமே போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. தித்வா அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து மீள்வதற்காகவே அவசர கால சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களிலே 99% நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இன்றைய தினம் 139 மேலதிக வாக்குகளினால் அவசர கால சட்டத்தினை நீடிக்க அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. இன்றைய பாராளுமன்றத்தின் அமர்வுகள் நிறைவுக்கு வந்தன. மீண்டும் பாராளுமன்றம் நாளை கூடும்.
2: பாராளுமன்றத்தில் இன்று தொகுத்து வழங்கியவர் சிவராஜா தக்கீசன்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
2: இரவின் மடியில் இரவுகளை இதமாக்கி கனவுகளுக்குள் அழைத்துச் செல்லும் இரவின் மழையில்

உறங்க மறுக்கும் இதயங்களை தாளாட்டிட வருகிறது இரவின் மழையில். உறங்க மறுக்கும் இதயங்களை தாளாட்டிட வருகிறது இன்றின் இரவின் மழையில். உங்க

நீங்கள் கேட்ட பாடல் படித்த பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது சரியாக 9:42. உறங்கு மறுக்கும் இதயங்களை தாளாட்டி கொண்டிருக்கிறது இரவின் மடியில். இது என்னுயிர் கண்டமா திரைப்படத்தில் இளையராஜா பாடியது.

ஒன்பது மணி 40 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவின் மடையில். ஒற்றையாய் தவித்துக் கொண்டிருக்கும் இதயங்களுக்கு ஆறுதல் தருகிற பாடல்களை சுமந்து வருகிறது இரவின் மடையில். என்னருகில் நீ இருந்தால் திரைப்படத்தில் இளையராஜா பாடியது.

நேரம் சரியாக 10 மணி. இத்துடன் தண்டல் எஃப்எம்மின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இறுதி நிறைவு பெறுகின்றன. நாளை காலை 5 மணி முதல் 20:10 வரைக்கும் FM 104.7, FM 104.9 உலகம் முழுவதும் www.slbc.lk என்ற இணையதளத்திலும் எமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் SLM ரீலா. வணக்கம் நேர்களே.